0: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து இளம் பெண்களோட நாங்கள் செஞ்ச கலந்துரையாடலை ரெண்டு ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு மூன்றாவது ப்ரோக்ராம். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள். ஆன்மீகமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? ஆண்டவரை முன்னால் வச்சு அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விகளை நீங்களும் உங்களுக்குள்ளே கேட்டு பார்த்துக்கலாம். பதில் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ஆண்டவரோட எவ்வளவு தூரம் நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரி, மறுபடியும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா எல்லோரும் நல்லா ஸ்பிரிட்டடாக என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறீங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு டான் டான்னு பதில் சொல்லணும், சரியா? சரி, ஓகே. இந்த தடவை நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் குவஸ்டியன்ஸு நிறையா கேட்க போகிறேன். உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அதை பற்றி வந்து கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் வேதாகமத்தை நீங்கள் டெய்லி படிக்கும் பழக்கம் உண்டா? சரி, வாசிப்பீங்க. அப்போ வேதாகமத்தில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கேரக்டர் எனக்கு இப்போ இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? அந்த கேரக்டரை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் பிடித்த நபர் யார், சரியா? அந்த யாருன்னு யோசிங்க. எதுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்ச கேரக்டர் வந்து எஸ்தர் ராஜாதி. ஏன்னா அவ ஒரு சிங்கிள் கேர்ளாக அந்த நாட்டில் வாழ்ந்து லாஸ்ட் அவ ராணியாக போன அப்புறம் கூட அவ குலத்து பெண்கள் அவ குலத்து மக்களுக்காக அந்த இடத்துல அவர் உயிரை கூட பொருட்டா எண்ணாம அவ போய் ராஜா கிட்ட பேசுறா ஒரு தைரியத்தோட. அவ உயிரை எண்ணாம என் குலத்துக்காக நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா அங்கே போய் இருப்பேன்றா, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த தைரியம் எனக்கு பிடிக்கும். ஸோ எஸ்தர்
0: தைரியம், அர்ப்பணிப்பு, ஏன்னா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரியலி ஒரு நல்ல பெண் தான், ஒரு கிரேட் பெண் தான். அதுக்காக தான் பைபிளில் வந்து பொதுவாக பெண்கள் பெயரில் ஒன்று ரெண்டு இதுவும் இருக்குது, இன்னொன்று ரூத் இருக்குது இல்லையா? அப்போ இந்த பைபிள் புக்கு நேமை சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிறப்ப வந்து அப்போ அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் அந்த ஒரு புத்தகத்தின் பெயரே அவள் பெயரில் இருக்குது இல்லையா? ஆமாம், இன்னொரு பாயிண்ட் நல்லா சொன்னேன், வேற நாடு அவளுக்கு. அது அந்த வேற நாட்டிலையுமே அவ வந்து ராணியாகி தன்னுடைய மக்களுக்காக போராடுறா. வெரி குட்
2: ஆண்டி. எனக்கு வந்து பைபிள் கேரக்டரில் வந்து யோசிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நான் வந்து வாசிக்கும் போது அவர் வந்து ரொம்ப பெரிய வந்து அவருக்கு அவர் சகோதரர்கள் வந்து அவர் குழியில் தூக்கி போடும் போதும் அடுத்து அவர்கிட்ட வரும்போதும் அவர் வந்து மன்னிச்சார். அந்த ஒரு மன்னிப்பு வந்து நம்மளுக்கும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வாசிக்கும் போது நானும் புரிஞ்சிட்டேன். அது வந்து என்னோட லைஃப்லேயும் வந்து நான் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சின்ன விஷயம்னாலும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்.
0: யோசிப்பு, எஸ் சார், யோசிப்பு.
3: அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் எனக்கு யோசிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவரோட லைஃப்ல அவர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து தவறான செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஆனாலும் அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர் இருந்தார். அவருக்கும் வந்து காட்க்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகவே இல்லை. ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆனதுனால பின்னாடி அவரோட ஆசீர்வாதம் அவர் காண செஞ்சாங்க. ஸோ அதனால அவர்
0: யோசிப்பு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை விடலை, கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டாரு.
4: ஆண்டி, எனக்கு மோசே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசினாங்க, அதனால மிரியாமுக்கு வந்து குஷ்டரோகம் வந்துச்சு. ஆனால் கூட மோசே வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு அவங்களுக்கு சுகமாகணும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளும் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட.
5: ஆண்டி, எனக்கு வந்து பைபிளில் பிடிச்சது யோபு. ஏன் அவங்களை பிடிக்கும்னா ரெண்டு விஷயத்தில் அவங்களை பிடிக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாவது சிக்னஸ் அப்படி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உடனே நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ இசப்பாக்குள்ள இவ்வளோ ஐக்கியமாக இருந்து நமக்கு போய் இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி உடனே பேக் போயிடுவோம், பேக் அடிச்சு போயிடுவோம், பின்னாடி போயிடுவோம். ஆனால் யோபுங்கள் வந்து அப்படி போகவே இல்லை. அவங்க அந்த இடத்துலையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே சுஸ்திரம்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க ஏசப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. ஏசப்பா அவ்வளோ
0: அன்பு. நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து பழைய ஏற்பாடை பற்றி பேசுகிறப்ப ஏசப்பா அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர், கர்த்தர் அப்படி சொல்லுங்க, சரியா?
5: கர்த்தர் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சிக்காக இருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து காஸ்பல் ப்ரீச்சிங் கூப்பிட்டாலுமே நானே பல பிரச்சனையில் இருக்கும்போது நான் போய் இயேசப்பா பற்றி சொல்லி அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து யோபோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அவ்வளோ இது இருக்கும்போது இயேசப்பாவும் அதை கர்த்தரும் அதை விரும்புகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நிறையா அவங்களை பற்றி கற்றுக்கு.
0: நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு எல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிடுறோம்.
5: ஆண்டவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து அவங்க மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கணும்.
0: யோபு மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரப்போகிறதும் இல்லை இல்லையா?
6: எனக்கு பைபிளில் யார் பிடிக்கும்னா, எனக்கு அவங்க சொன்ன மாதிரி யோபு பிடிக்கும். அப்புறம் வந்து சகேயு, அவங்க வந்து எப்படின்னா இயேசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. வந்து அவங்கள பார்க்க முடியல, அதனால் மரத்து மேலே ஏறி இருந்து பார்த்தாங்க. அப்போ வந்து இயேசப்பா வந்து சொல்லும்போது, நான் உன் வீட்டை தங்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்போ அந்த இயேசப்பா வந்து தங்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களால விட முடியுது அப்படின்னா, நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளாலையும் எல்லாத்தையும் ஒரு வித்தின் செகண்டில் நம்மளால விட முடியும். அதனால் எனக்கு அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து.
0: அதுவும் அது மட்டும் இல்ல, விட்டுட்டேன்னு மட்டும் சொல்லல, என்ன சொல்றான், நாலத்தனையா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, அவன் எப்படி கொடுக்க முடியும்ல, இந்த டாக்ஸ் வாங்குறத 4 டைம்ஸ் திரும்ப கொடுக்க அவன் கையில ஒண்ணுமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய விஷயம், நம்ம அதை ஈஸியா வாசிட்டு போயிடும். நாலத்தனையா அப்போ வந்து இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே மனசு மாறி இந்த பொருள் மேல பணம் மேல ஆசை போயிருது. அப்போ நமக்கும் உள்ள இருந்தாருன்னா அப்படி நம்ம இருக்கணும், அப்படிதான் நம்மகிட்ட இல்லை. இயேசு இருக்காருன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அதே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், சகை மாறின மாதிரி நம்ம மாறுறோமா? மாறினோம்னா நம்மகிட்ட இயேசு இருக்காருன்னு அர்த்தம். நான் சகையை எதிர்பார்க்கவே இல்லை.
7: ஆன்டி, எனக்கு வேதாகமத்தில் ரொம்ப பிடிச்சவங்கன்னா தானியேல் அங்கிள். அவங்க வந்து இடைவிடாமல் 3 வேளை ஜெபிச்சாங்க. அதேமாரி நானும் ஜெபிக்கணும்னு பிரயாசப்படுறேன். அதுவும் இல்லாமல் அவங்க ஜெபிச்சதுனால அவங்கள சிங்கக்கோபியில் போடணுங்கிற சொல்ல அவங்க அந்த ஜெபத்தை விடலை. அவங்க தைரியமாக இருந்தாங்க, சிங்கக்கோபியில் போட்டாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை ஜெபிக்கிறத விடமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆண்டவரை கர்த்தரை ஜெபிக்கிறத விடமாட்டேன்னு சொன்னாங்க. அந்தமாரி ஒரு தைரியமான விசுவாசத்தோடு இருக்கணும்னு நானும் பிரயாசப்படுறேன்.
0: பொதுவாக நல்லா அப்படி உட்காந்து பேசுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, நான் விசுவாசத்தோடு இருப்பேன் அப்படி அப்படின்ட்டு. என்ன நல்லா நினச்சி பாருங்க, இப்போ சிங்கக்கோபியில் நம்மளை போட போகிறாங்க அப்படின்னு உடனே இல்லையா? யோசிக்கணும் நம்ம. அது நம்ம வந்து கதை மாதிரி வாசிட்டு அப்படியே போயிடுறோம், அதில் இருந்து அந்த நிலைமையில நம்மளை வச்சு நம்ம பார்க்கணும். அப்படியே சிங்கக்கோபியில் போட்டால் எப்படி இருக்கும், சரி இறந்தாலும் பரவாயில்ல ஆண்டர்கிட்ட தானே போகிறோம், அந்த ஃபீலிங் வரணும் இல்லையா? ஓகே.
8: எனக்கு பைபிள் கேரக்டரில் பவுல் ரொம்ப பிடிக்கும். பவுல் ஏசப்பாவை பற்றி சொல்கிறவங்களெல்லாம் பவுல் ஃபஸ்ட்டு கொல்லுவாங்க, அப்புறம் ஏசப்பாவை இறங்கி வந்து பவுலை சந்தித்து அவங்க கூட பேசுவாங்க. அப்புறம் அவனோட பாவங்கள்,
0: ஏசப்பா எங்கேருந்து இறங்கி வராங்க, மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தா
8: ஒளியாக வருவார். அப்புறம் வந்துட்டு அவங்களோட பாவத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏசப்பாக்காக மறுபடியும் ரொம்ப அடுத்த சாப்டர் ஃபுல்லாமே பவுல பத்தி தான் வரும். ஆனா பவுல் கேரக்டர் எனக்கு கடைசி காலத்தை பத்தி தரிசனங்கள் எல்லாமே அவருக்கு வெளிப்படுத்துவாங்க ஏசப்பா. அதுல
0: அதனால பிடிக்குது. என்ன அப்படி இருக்கணும் நீ நினைக்கிறியா?
8: நிறைய வாட்டி ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி அந்த மாதிரி மார்னிங் எழுந்து முந்திலாம் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். பவுல போல ஜெபிக்கணும், பவுல போல இருக்கணும் அப்படிலாம் ப்ரேயர்.
0: இப்போ ஜெபிக்கிறது இல்லை,
8: இப்போ பண்ணுவேன். 1 hour எப்பனாலும் 1 hour கடவுளுக்காக கொடுத்துருவேன்.
0: ஓகே ஓகே ஓகே.
3: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்சது யோசேப்பு. அவர் வந்து அவரை நெருங்கி பாவம் வந்துச்சு, ஆனால் அவர் நிற்கலை, ஓடி போனார் அந்த பாவத்திலேருந்து. அவர் நினச்சிருந்தா அந்த பாவம் பண்ணியிருந்தா அவர் இப்போ என்ன ஆயிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் அந்த பாவத்திலேருந்து அவர் ஓடிட்டார். ஸோ கடவுள் வந்து அவர் எகிப்துக்கே ஒரு அதிபதியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு உலக ஆசைகள் பல வரலாம், ஆனால் நம்ம அந்த இச்சையிலேருந்து பிசாசு கொடுக்குற இச்சைகள் அதுலேருந்து நம்ம விலகணும்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாங்க.
0: இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, 3 பேர் யோசிப்பை சொன்னீங்க. நான் 3 பேரும் வேறு வேறு அஸ்பெக்ட் ஆஃப் யோசிப்பு சொன்னீங்க. நீ வந்து மன்னிக்கும் குணம், அப்போது நீ வந்து என்ன சொன்ன, அவர் வந்து கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியலைன்னு சொல்லிட்டு. நீ சொல்றது வந்து அந்த டெம்டேஷனை வந்து எப்படி அவன் ஓவர் கம் பண்ணான் அப்படிங்கிறது. இப்போ யோசிப்பிட்டே எத்தனை ஆஸ்பெக்ட் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருக்குதுன்னு அட்ராக்ட் பண்ணியிருக்கு இல்லையா?
9: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்சது வந்து தாவீது. ஏன்னா குடும்பத்திலேருந்தும் ஒதுக்கப்பட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு ராஜாவானாலும் மகனும் அவரை ஒதுக்கிட்டாங்க. அவங்களோட சொந்த ஜனங்கள், அத நாட்டு ஜனங்களுமே ஒதுக்கி ஒரு ராஜாவா ஒரு இடத்துல அவர் நிலையாவே இல்லை, ஓடிட்டே இருக்காரு லைஃப்ல, அடுத்தடுத்து பிரச்சனைகள் பாடுகள், ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிறதுல அவர் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அவருக்கு என்ன சொல்றது, அவரோட துதிச்சானா கடவுள் கண்டிப்பா அவர் கூட இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பாடு பிரச்சனை வரும்போது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட இருந்து சாட்சி பெற்றாங்க, தாவீதை இதயத்துக்கு ஏற்றவன்
0: அப்படின்னு
9: சொல்லி. ஸோ அதே மாதிரி நம்மளும் எக்ஸ்பெக்ட் கர்த்தர்கிட்ட இருந்து சாட்சி பெறணும்.
0: இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சங்கீதத்தை தானே வாசிக்கிறோம். அது பார்த்தா யார் எழுதின சங்கீதம், சங்கீதம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய தாவீது எழுதின சங்கீதம் வந்து நமக்கு எல்லா நிகழ்ச்சியில் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாசிக்கிறப்ப நல்ல சந்தோஷமா இருக்கு, ஒரு ஆறுதல் இருக்குது. அப்போ அவர் அவ்வளோத்தையும் அனுபவிச்சு எழுதியிருக்காரு, அனுபவிக்காம இப்படி எழுதவே முடியாது. நானும் அடிக்கடி நினைப்பேன், தாவீது வந்து பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளைய என்ன நல்ல சவுல் துரத்தி துரத்தி அடிக்கிறான், என்ன எங்க ஓடி ஓடி ஓடி உயிருக்காக போராடுறது. ஆனாலும் வந்து கடவுளை விடலை, பாவம் செய்யாமலும் இல்லை, பாவம் செஞ்சான் ஆனாலும் கடவுளை விடலை. நல்ல தாவீது ஒரு நல்ல கேரக்டர் தான்.
10: எனக்கும் ஷிலாக்கா சொன்ன மாதிரி தாவீது ரொம்ப பிடிக்கும். தாவீது சிறு வயதுல கோலியாத்த கூலாங்கல்லால் அவனை வீழ்த்தினாங்க, அந்த ஒரு போல்ட்னஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சிறு வயதிலே இவ்வளோ பெரிய அரக்கனை அழிக்கிறதுக்கு ஏசப்பா அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்க. அந்த இடத்துல
0: ஆண்டவர் வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு. சரி, அவனுக்கு தைரியம். அது மட்டும் இல்லை, இந்த அந்நியன் வந்து நம்ம ஜனங்களை இப்படி தூஷிக்கிறானே அப்படிங்கிறது அவனால் தாங்கவே முடியல. அப்போ அவன் ஆண்டவரோட எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காண்டாக்ட், ஆண்டவரை யாரும் சொல் தூஷிக்கிறது அவனால் தாங்க முடியல. ஐயோ நான் போகிறேன், இவனை எதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ட்டு போகிறான். அது வந்து ஒரு நல்ல ஒரு இது இல்லையா, நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம அம்மாவையோ அப்பாவையோ யாராவது எதாவது சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா. அதே மாதிரி ஆண்டவருடைய நாமம் எங்கே தூஷிக்கப்படுதோ அங்கே நம்ம வந்து உடனே எதிர்த்து நிற்கணும், அது அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கணும். எல்லாரும் சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது வந்து உங்களுக்கு பைபிளில் பிடிச்ச நபர் வந்து எல்லாருமே சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்ணுறோம், நான் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நல்லா சொல்கிறீங்க. ஆனாலும் நம்மளுக்கும் சில வழுக்கல்கள் சறுக்கல்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். சில நேரம் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்துருக்கலாம். இல்லை நான் விலகவே இல்லை, அட்லீஸ்ட் விலகட்டினா கூட ஒரு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துட்டு, இப்படி நடந்திருக்க கூடாது, ஏன் இப்படி செஞ்சிரு அப்படின்னு கூட நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி எப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, எப்போ நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக விலகின மாதிரி ஃபீல் பண்ணீங்க?
11: ஆண்டி, நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு சாம்பாரே பிடிக்காது. ஆனால் வாரத்தில் அம்மா ரெண்டு டைம் சில டைம் சாம்பார் வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது கோபமாக ஒரு கோபத்தில் ஏதாவது பேசிடுவேன், சாப்பிடவே மாட்டேன் இன்னைக்கு நான், எனக்கு சாப்பாடே வேண்டாம், எனக்கு சாம்பார்னா சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை எதிர்த்து பேசும்போது நான் ஆண்டவரை விட்டு விலகிறத நிறைய டைம் வளர்ந்துருக்கேன். அடுத்த கர்த்தர் எசப்பா உணர்த்துவாங்க, நீ இப்படி பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கும்போது. ஆமாம், இல்லைன்னா சில டைம் பேசிட்டு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்காது, ஒரு அமைதி இருக்காது மனசில், ஏதோ காடை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே. அது அம்மா கிட்ட பேசும்போது தான் அடிக்கடி நான் உணர்ந்துருக்கேன் சண்டை போடும்போது.
0: பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து வெளி ஆட்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்களா இருப்போம், அது ஈஸியும் கூட. இந்த வீட்டுக்குள்ளே தான் அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பா எதிர்த்து பேசுறது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எதிர்த்து பேசுறது அப்படி இருப்போம் இல்லையா. ஸோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தாவீது அதான் சொல்வார், என் வீட்டுக்குள்ளே நல்லவனாக இருக்கிறதுக்கு எனக்கு கற்பியும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் எப்படி இருக்கும் அது ரொம்ப முக்கியம், அதான் நம்மளுடைய ரியல் கேரக்டர். நல்லா சொன்னான், எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும்.
10: நான் வந்து சம்டைம்ஸ் என்னோட சிச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கும், இல்லைன்னா எனக்கு தேவைகள் இருக்கும், உடனே இந்த தேவை இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏசப்பாவும் செஞ்சுருக்காங்க, சுச்சுவேஷனும் மாற்றி தந்திருக்காங்க. அதெல்லாம் சரி காமானதுக்கப்புறம், அதுக்கப்புறம் டச் கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாமல் போயிருக்கு, அது கொஞ்சம் எனக்கு அப்படின்னு நினச்சி.
0: இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், நான் வந்து இந்த தேவை இதை தேவை கேட்பேன், சில சேவைகளை கேட்பேன் அப்படி சொல்கிறத விட நான் கேட்டேன், கேட்குறப்ப நமக்கு உள்ள ஆர்வம் கிடச்சப்பறம் அதை நன்றி சொல்கிறது இல்லையோ அவ்வளவு இல்லை, அது பொதுவாக எல்லாருக்குமே அது ஏற்படுறது தான்.
12: நான் எப்போ விலகி போகிறதா ஃபீல் பண்ணுவேன்னா, நான் ரொம்ப சோஷியல் மீடியா அடிக்டட், ரொம்ப இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப அதிலே இருப்பேன். காலை எழுந்தோடனே ஜோம்னிட்டு தான் எடுக்கணும், ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது நடக்காது. எடுத்தோடனே ஃபோனை கை தானே ஃபோனுக்கு தான் போகும். எடுத்தோடனே பார்த்துட்ருப்பேன், திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ நம்ம ஜோம்னாமல் ஃபோன் எடுத்தோம், அப்புறம் ரெண்டு செகண்ட் ஜோம்னிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுப்பேன். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வந்து கடவுளுக்குள்ளே வரணும்.
0: அப்போல்லாம் விலகி போகிறதா ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் நினைக்கிறேன் இல்லையா? என்ன வாட்ஸ்அப் அதுக்குள்ளே என்ன வந்துட்டு இமேஜ் அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லையா? அதுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம் நம்ம. நம்ம செக் பண்ணிக்கிறணும், தப்பு தெரிஞ்சுக்கிட்டாலே ஓகே. நம்ம தப்பான இதில் என்ன தப்பு இருக்குது அப்படி கேட்காம, நீ சொல்கிற இல்லையா இது தப்புன்னு எனக்கு புரியுது அப்படி, அது தட் இஸ் வெரி குட். தப்பை உணர்றது தான் திருந்துறதோட முதல் படி.
6: ஆனால் அது அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், ஃபோன் பார்க்கும்போது தான் ரொம்ப ஏதோ விலகிற மாதிரி தோணும். ஆனால் மற்ற இதுலலாம் எப்பவும் விலகுனதுனா ஃபுல்லாக விலகுனதுன்னு கிடையாது, இது சண்டை போடுவேன். ஏசப்பட்ட ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணீங்க, ஏதாச்சும் கிடைக்கல, நான் ஆசைப்பட்றது கிடைக்கலனாவோ அப்படிதான் சண்டை போட்டிருக்கேன். எனக்கு ஏன் தரல, நான் உங்கள் செல்ல பிள்ளை தானே, எனக்கு ஏன் தரல, நான் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன் அப்படின்ட்டு தான் சண்டை போட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஆனால் விலகி அப்படி போனதில்லை, அழுது மறுபடியும் கிட்ட கிட்ட தான் போயிருக்கேன், அப்படிதான் போயிருக்கேன். அந்த ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கே தோணும், நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம ஃபோனில் பார்க்குறோமோ, அப்படி இது எசப்பாக்கு பிடிக்குமா நம்ம பிடிக்காது அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வச்சிருவேன், திருப்பி ஏதாவது மெசேஜ் ஏதாவது சவுண்டு கேட்டவுடனே மறுபடியும் ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணும்.
0: அப்புறம் அப்படியே நேரம் போயிடும்.
6: ஆனால் டைம் வந்து நம்ம வச்சு பார்க்கக்கூடாது, ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பார்த்துட்டு வச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் அது எப்படி டைம் போகுதுன்னு தெரியாது, அதுவே டைம் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டு அந்த தாட் வரும்.
0: அதான் நான் சொன்ன மாதிரி இந்த யங் கேர்ள்ஸுன்ட்டே இல்லை, எல்லாருமே ஃபோனுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் அதை பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் தான் நினச்சி உட்காருவோம், ராத்திரிலாம் டைம் போயிட்டே தெரியும் பார்த்தா ஐயோ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், வளர கண் வலிக்க ஆரம்பிச்சோம், ஐயோ அப்படின்னு தோணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், ரொம்ப கில்ட்டி, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இல்லையா. ஆனால் நம்ம அப்படி அதை ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிக்கிறோம், நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன் இல்லை, தவறுதல் வந்து மனித இயல்பு தான். அந்த தவறை உணர்ந்து திருந்த ட்ரை பண்ணணும். நம்மளால் முடியாது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்படி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னால் வெளிவர முடியலை, என்னால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க இன்னொன்று, நம்ம வந்து ரொம்ப டைட்டாக நமக்கு வந்து எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா முடியாதுல்ல, டைமே இருக்காது. இப்போ பரீட்சை நாளைக்குன்னா இன்றைக்கி பார்க்க மாட்டோம்ல, அது மாதிரி நம்மளே நம்மளை டைட்டாக நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதை பார்க்க மாட்டோம், டைமும் இருக்காது. அது மாதிரி அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஃபோன் டைம்னே வைக்கலாம் நீங்கள், இட்ஸ் நாட் ராங் இல்லையா. ஃபோனை பார்க்குறதோ அந்த இதெல்லாம் நீங்கள் மீடியாவுக்குள்ளே போகிறதோ அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரல, பார்க்கலாம், பட் தர் இஸ் அ லிமிட், ஒரு டைம் லிமிட் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், என்றைக்குமே இந்த டைம் ஃபோன் டைம் அப்படின்னு வச்சு ஒரு ரிமைண்டர் போட்டிங்கன்னா அது பெல் டைங்கன்னு அடிச்சு விட்டுரும், முடி வச்சுட்டு உட்காந்துடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இத்தனை இவ்வளோ நேரம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இவ்வளோ நேரம் உட்காரலாம், அந்த இவ்வளோ நேரம் உட்காருங்க, அது வந்து பிரச்சனை இருக்காது.
7: ஆண்டி, நான் எப்போ ஏசப்போட ப்ரெசன்ஸை விட்டு விலகி போனதாக ஃபீல் பண்ணேன்னா, நான் என் தங்கச்சி கூட சண்டை போட்டச்சில்ல, அவ கூட சண்டை போட்டதுக்கப்புறம் மனசில் ஒரு அமைதியே இருக்காது, பீஸ்ஃபுல்னஸே இருக்காது, ஐயோ நம்மளும் அவகிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் ஏசப்பா என் கூட அப்போ இருக்க இல்லாதது நான் நல்லா உணர்வேன். அதுக்கப்புறம் ஏசப்பா சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ண அப்படியே என் உள்ளத்துலேயே பேசிகிட்டு இருக்கச்சில ஏசப்பா சொல்லுவாங்க, நீ அவகிட்டையும் போய் சாரி கேளு. அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் போய் நான் சாரி கேட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நார்மல் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் என் உள்ளத்தில் ஏசப்பா பீஸ் தந்துட்டேன், அமைதி எல்லாத்தையும் தந்திருந்தாங்க.
13: முதல்லாம் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன், எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது, ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது, அம்மாட்ட தான் எல்லாமே, செம்ம ஃபைட் பண்ணுவோம், எதுக்கு ஃபைட் பண்ணுறோம்னே தெரியாது. ஆனால் சாப்பிடாம எங்கள் அம்மா வீட்டை விட்டு அனுப்பாது, அதையும் மீறி ஓடிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆனால் அதை இல்லை இது பண்ணுறேன், ஐயோ நம்ம அம்மாட்ட சண்டை போட்டோமே பேசாமல், ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, திடீர்னு தோணும் நீ பேசாமல் வந்துட்ட போ அப்படின்னு சொன்னால் ஐயோ அம்மா சாரிம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணியாது, ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, சாரிம்மா பேசிடுமா அப்படிமே, சரி போ அப்படி எங்கள் அம்மா அந்த அடுத்த ஒரு செகண்ட் இந்த வார்த்தை தான், போ வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வா, இந்த இது சொல்லும் போது எனக்கு ஐயோ அம்மாட்ட போய் கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக இருப்பேன்.
0: அந்த நேரங்களில் விலகி போகிறதா ஃபீல் பண்ணுறேன்.
14: ஆண்டி, நான் இப்போ விலகி போகிறதா ஃபீல் பண்ணுறேன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஏர்லியராக போகணும், 7:30 அப்புறம் 8:30 எனக்கு பஸ் இருக்கும். அதனால் நான் அந்த டைம் போகணுங்கிறதுக்காக சில நேரம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் லேட்டாக எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணாமல் ரொம்ப நேரம் முன்னாடிலாம் ஒரு 1/2 hour 1 hour ப்ரேயர் பண்ணியிருக்கோம், இப்போ அந்த ப்ரேயர் இல்லை. ரொம்ப சீக்கிரமாக போகணும்னே எழுந்திரிக்கிறதும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வேக வேகமாக பைபிள் படிப்பேன், அப்படி ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். அப்படியே ரெகுலராக பண்ணும்போது நமக்கே நம்ம ரொம்ப இன்னும் எஸ்பா கூட கனெக்ஷனே இல்லை, ரொம்ப தூரமாக போயிட்டோம், அப்படி ரொம்ப ஃபீலாக இருக்கும். டெய்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து எஸ்பா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஏர்லி மார்னிங் நம்ம எப்பவும் எஸ்பா கூட டைம் ஸ்பெண்ட்ற அந்த ஃபீல் வந்து இருக்காது. அப்புறம் இப்போ காலேஜ் முடிச்ச பிறகு தான் இன்னும் அதிகமாக எஸ்பா கூட கனெக்ஷன் ஆகும்போது மறுபடியும் அந்த ஃபீலை எப்பவும் உணர முடியுது.
15: அதே மாதிரி தான் நானும் வீட்டில் இருந்தேம்னா கடவுளோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். வெளியில் போனேம்னா இந்த ஜென்ஸுக்கும் அந்த ஜென்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்கும். அங்கே போயிட்டு கடவுள்னா ஜென்ஸியா அப்படின்னு கேட்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பண்ணுற தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டைம்லலாம் இந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதும்பாங்க, ஆனால் அந்த டைம் மொபைல் எடுத்து பார்க்குறது, அப்புறம் அச்சோ கடவுளை தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வீட்டுக்கு போய் சாரி கேட்குறது ஏசப்பாட்டை. ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியில் ஏறும்போது கடவுளுக்கும் எனக்கும் ரொம்ப தூரமாக போயிடுவேண்ணா, அங்கே இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் ப்ரேயர் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும், இந்த மாதிரி என்னோடய வழிகளில் இந்த மாதிரி அடைச்சிருங்க ஏசப்பா, எனக்கு இது வேண்டாம், நீங்கள் என்ன வழியை கட்டுறீங்களோ அதிலே நடக்கிறேன். ஆனாலும் அதை நான் இன்னும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அந்த டைமில் மட்டும் கடவுளோட ரொம்ப தூரமாக போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, கிளாஸ் டைமு, காலேஜில் சுற்றும் போது அந்த மாதிரி.
0: ஸோ பைபிள் வாசிக்கிறப்ப நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையா தான் இருக்குது, அப்படி பள்ளியில் போகிறப்ப அப்படி ஆயிடுறது. எல்லாருக்கும் அப்படி தான் இல்லை, எல்லாரும் அப்படி
4: தான். அண்டி, எனக்கு என்னென்னா அப்பா ஏதாவது அப்பா அம்மாவுக்கு பலவீனம் வரும்போது, ஏதாவது ஒரு பாடுகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில், ஏசப்பா என்ன நீங்கள், நான் உங்கள் பிள்ளை தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் அப்படி நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு நீங்கள் இதெல்லாம் அனுமதிச்சிட்டிங்கள, அந்த மாதிரி ஏசப்பா விட்டு விலகி இருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஏசப்பாயிட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
14: எனக்கு வந்து என்னன்னா, லாக்டவுன் டைம்ல என் டேடி ரொம்ப சிக்கானாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். ஸோ ஸ்ட்ரகிள் ஆனோம். அப்போ வந்து கண்டிப்பா எனக்கு விசுவாசம் இருந்தது என் டேடி வந்து சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி காட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் நாங்க வந்து திருநெல்வேலி வரும்போது ஒரு 3-2 months இருக்கும், அதுக்கப்புறம் எங்களுக்கு கோவிட் வந்துட்டு. ஸோ ஆனாலும் நாங்கள் வந்து ரொம்ப செக்யூராக தான் இருந்தோம். ப்ளஸ் அது போக நாங்கள் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர், ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் லைனில் நாங்கள் இருந்தோம். ஸோ ஆனாலும் ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஸோ அந்த டைமில் நான் வந்து காடை விட்டு விலகியிருந்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன், ஆனாலும் நம்மளை வந்து உயிரோடு தானே வச்சுருக்காங்க. ஸோ அது அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம்
2: என்னோட லைஃப்பில் வந்து நான் என்ன நடந்துச்சுன்னா, நானும் ஸ்டெல்லாக்காவும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம். நான் வந்து லாக்டவுனில் 6 months வந்து ஐடியில் அவங்க மெடிக்கல் பில்டிங்கில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் காட்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு ஐடியில் வேலை பார்க்கணும் ஆசை, எனக்கு தாங்க அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு காட் வந்து அங்கே கொண்டு போயிட்டார். அங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் அவரோட வழி எல்லாத்தையும் நான் மறந்து அந்த ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்தோன்னே என்னால் வந்து இதுலேருந்து வெளியில் வரவே முடியலை. அப்புறம் சரி, எல்லாரும் என்னால் வந்து வெளில வரவே முடியலை, எனக்கும் சிக்காயிட்டு ரொம்ப. அப்போ சரி ஏசப்பா, நீங்கள் சொல்கிற பாதையிலே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நான் மறுபடியும் பிஎட் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைம் நான் ஒர்க் பண்ணுற டைம் கடவுள் விட்டு ரொம்ப விலகிட்டேன். மறுபடியும் ஆனால் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி அந்த லைஃப்பில் வந்துட்டேன்.
0: ஓகே, நம்ம வந்து எப்போவுமே ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கணும். அப்படி நெருங்கிய தொடர்பு வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி செய்கிறோம், நீங்கள் இதாகவே நினச்சவங்க சொல்லலாம். நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறோம், ப்ரே பண்ணுறோம். அதர் தன் தட், எப்படி நீங்கள் தொடர்பு வச்சுருக்கீங்க ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு?
14: கூடி ப்ரேயர் பண்ணுறது, அது மூலயமா எஸ்பா கூட எப்பவும் கனெக்ஷனில் இருக்கிறது. அப்புறம் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சுவிசேஷ ஊழியங்கள், அவங்களுக்கு பிடிச்ச வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடக்க ட்ரை பண்ணுறது, அது மூலயமா ஏசப்பா கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. முயற்சிக்கலாம்.
16: தெய்வீகம் சொன்ன மாதிரி தான், இப்போது பைபிள் நடக்கும், ஒவ்வொரு நாளும் வசந்தி மூலமாக பேசுகிறாங்க. ஸோ அதை வந்து வாழ்க்கையில் செயல்படுத்தி மற்றவங்க, நம்மளை பார்க்குறவங்க வந்து, நம்ம நான் கிறிஸ்டியனு, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நான் உபதேசித்து அவங்க அந்த வார்த்தையை கேட்கறத விட, நம்ம வாழ்க்கை நடைமுறையிலே அவங்க வந்து அதை பார்த்து அவங்க மாறணும். ஸோ அந்த ஒரு இதில்
0: அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறப்பையும் அது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஆமாம், மற்றவங்க வந்து நம்மளை பார்க்குறப்ப அப்படி நம்மளோட சாட்சி வெளிப்படணும். அப்படி வேற ஏதாவது சொல்கிறீங்களா அதர் தன் திஸ்?
13: எனக்கு ஒருத்தவங்க ஒன்று சொல்லி தந்தாங்க சின்ன பிள்ளையில, நீ வந்து எப்போவுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டே இரு, நீ காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் சொல்லிகிட்டே இரு, அது வந்து உனக்கு இப்போ யூஸ் இல்லைனாலும் இனி வருங்காலத்தில் இனி இருக்க போகிற எங்கே போனாலும் சரி அந்த வார்த்தை வந்து உனக்கு அங்கே வந்து நிற்கும். அதே மாதிரி எனக்கு நிறைய இடத்துல அந்த வார்த்தை யூஸ் ஆகிருக்கு. என்னை யார் பார்த்தாலுமே நீ வந்து ஒரு இதாக இருக்கமா, ஒரு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கிற, உன்னை பார்த்தாலே அப்படி ஒரு இதா எனக்கே ஒரு இதா இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து இசப்பா நான் சொன்னது எனக்கு இதா இருக்கு. எந்த காலையில எழுந்திரிச்சு எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் ஒரு வார்த்தை சோஸ்திரம் இசப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் வாயில அந்த ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். யார்கிட்ட சண்டைப்படாதான் சோஸ்திரம் சோஸ்திரம் அப்படி கண்ணை மூடிடுவேன் கண்ணு அறியாம அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிடுவேன் அவங்க கிட்ட என்ன பசங்க ஓகே அவங்களே அப்படி சொல்லிடுவாங்க.
0: ஆக்சுவலி நல்ல பாயிண்ட், நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, 24 hours சொல்ல முடியாது இல்லையா, தூங்குற டைமை விட்டுட்டு மற்ற நேரமும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போது அதில் வந்து ஆக்சுவலி அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். அதுதான் என்னால் சந்தோஷம் பார்த்தீங்களா, என்ன நல்லா இருக்குல்ல இது நம்ம இந்த ப்ரோக்ராமில் பங்கு பெறோம், எத்தனையோ பேருக்கு இல்லாத சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, நான் இதை படிக்கிறேன் எத்தனையோ பேருக்கு இல்லாத சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ நல்ல அம்மா அப்பா எனக்கு, இவ்வளோ நல்ல ஃபெலோஷிப்பு, இவ்வளோ நல்ல சர்ச்சு, இவ்வளோ அப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும். ஒரு பூவை பார்த்தா கூட என்ன அழகாக இருக்கு, இந்த பூவை பார்க்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அது அதை நல்லா அப்படி நம்ம வந்து எதை செஞ்சாலும் எதை நினச்சாலும் எதை பார்த்தாலும் அந்த ஃபீலிங் அதுதான், அதை தான் அவங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது. நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஒவ்வொன்றையும் நினச்சி நம்ம வந்து அதை ரிலீஷ் பண்ணுவோம், அப்போ நம்ம ரிலீஷும் பண்ணுவோம் இல்லையா. எனக்கு வந்து நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கெலாம் நீங்கள் பதிலை வந்து தெளிவாக நல்லா யோசித்து நல்லா சொன்னது வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் எல்லாமே செய்கிறீங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து பைபிள் வாசிக்கிறீங்க, அந்த பைபிள் வாசிக்கும்போது நம்ம எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, எப்போ வாசிக்கிறோங்கிறது கூட முக்கியம் இல்லை, எத்தனை சாப்டர்ஸ் வாசிக்கிறோங்கிறது கூட முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு வசனம் வாசித்தாலும் அதோட அர்த்தம் புரிஞ்சு அதை நம்ம அன்னைக்கு வந்து செயல்படுத்துகிறோமா, அது இட்ஸ் சம்திங் லைக் எ ட்ரெஷர். நம்ம வந்து எந்த பிரச்சனைக்கும் அதில் பதில் இருக்கும். அதை நான் வந்து அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து நிறையா நாங்கள் வந்து அந்த பிரச்சனைகளை பற்றிலாம் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு தீர்வுங்கிறப்ப பைபிளில் தான் எடுக்கிறோம் வசனத்தை, பைபிளில் தான் வசனத்தை எடுத்து பார்க்குறோம். அப்போ எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதுக்கு பதில் அங்கே இருக்குது. அப்படி நம்ம ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுற மாதிரி பைபிளை வாசிக்கணும். இல்லாட்டி நம்ம நீங்கள்லாம் சொல்கிறீங்களா, எனக்கு பைபிள் வாசிக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ நம்ம தப்பு அப்படி தப்பு பண்ணிட்டோம், அந்த ஃபீலிங் வேண்டாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புக்கை கொடுத்து வாசி அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஆசையாக நம்ம வாசிப்போம், அந்த ஆசை வாசிக்காட்டி நம்ம தப்பு பண்ணுறோம், டெய்லி நம்ம வாசிக்கணும் அப்போ தான் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கோம் அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க. இட்ஸ் நாட் லைக் தேட். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஆசையோட ஆசையோட நீங்கள் அந்த புக்கை எடுத்து வாசிக்கிற மாதிரி, ஒரு புக்கை எடுத்து வாசிக்கிற மாதிரி இதை நீங்கள் வாசிக்கணும் சரியா. அதே மாதிரி ப்ரேயரும் ஒன் வே டிராஃபிக்காக இல்லாமல் யூ லிசன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, சத்தம் கேட்கும் அதான் பொறுமை கிடையாது. அது மாதிரி வெறும் கேள்விகள் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் ஆண்டவரையும் பேச அனுமதியுங்க. இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்குது. யுவர் ஃபியூச்சர் வில் பி பிரைட். தேங்க்யூ தேங்க்யூ.
17: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 9081228.

அப்பா, எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து, எங்களை தெரிந்து கொண்டு, எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை. இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமானன தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

We love you, Abba. We love you. The morning devotion kaga nandri appa. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம்.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்துக்காக நன்றின்னு சொல்றான்.

நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்கள். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்கள் நாம ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து, வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றாரு, லார்ட் யூ மை காட், ஏர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யூ காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா பார்த்து.

உழந்தார் படியிட்டு இருக்கிற வேலையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival, at same time we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. அரசியல் தலைவர்களுக்காக, ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்களே அப்பா, ஜபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக. ராஜாவே ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம். ராஜாவே, சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைன்னாலும் அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அதை முடித்து, நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங், இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லையும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம். அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க.
1: ஆமென்.
0: அப்போ திருமண வாழ்க்கைனாலும் சரி, சபைனாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமென்.
1: ஆமென்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலச்சி நிற்கும்.
1: ஆமென்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலச்சி நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு.
0: ஆனால் நம்ம ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலச்சி நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமென்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ.
0: அப்ப 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாம two people walk hand in hand if they are not going to the same place. Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபல், இது எல்லாம் இருந்தாதான், இந்த ஒருமனம் இருந்தாதான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்தது பாருங்க, to walk together except they make an appointment and have agreed. Beautiful. எல்லாமே. ஆமென்.
1: ஆமென்.
0: அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் 2 பேருமே ஒத்து போகணும், குறிப்பிட்ட விஷயத்தில் 2 பேருமே ஒருமனப்பட்டால் மட்டும்தான் அவங்களால ஒருமித்து நடந்து போக
1: முடியும்.
0: இதை நான் ஒரு முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டு இந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல, ரெண்டு கழுதையோட
1: ரெண்டு காலையும்
0: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடுது, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா, முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
1: எஸ்.
0: இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு கால், அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றை கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்கே ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்போ தன் இஷ்டத்துக்கு தானாக நடக்க முடியாது.
1: எஸ்,
0: அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த கழுதை
1: அந்த
0: கழுதையை பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும், உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்குன்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
1: எஸ்,
0: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் காலு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேலையே என்னன்னா
1: இல்லை,
0: நீ உன் இஷ்டம் உன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற,
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறமும் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுதை சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னா அந்த கழுதை ஒருமனப்படாம இந்த கழுதையால நடக்கவே முடியாது.
1: எஸ்,
0: அதனால அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி தான் கல்யாணத்தில் இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை, சொல்லுங்க, அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு,
0: அன்பின் கட்டு. அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு தெரிஞ்சார் பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யாரை பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு,
0: அன்பின் கட்டு.
1: ஹல்லேலூயா.
0: இதை தான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்துவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்லை, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு,
0: தேவனே போட்ட
1: அன்பின்
0: அன்பின் கட்டு. ஸோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
1: இல்லை,
0: அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்,
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில் அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மளை மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யார் இருக்க
1: முடியாது? அதுவும் செந்தமிழில் செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள். ஹல்லேலூயா.
0: எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக்கு மோனையாக இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு என்ன, நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்போ திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை, ஒன்னஸ், ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்,
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ்
1: ஒன் மைண்ட்,
0: ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனா ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒரே சிந்தை. பிசாசு பார்க்குறான், என்னடா ரெண்டு பேர், ஆனால் இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளே காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்.
0: ஹல்லேலூயா. இப்போ நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறதை எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறதை எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற, அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், இது ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்துல கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறது இல்லை, ஒரே விதத்துல இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கேயும் வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறைஸ்த வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திடுது. கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை, ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமென்,
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சா நம்மள எல்லாரையும் ஒன்னாக்குறது என்னது, கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே,
1: எஸ்.
0: அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது,
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமா பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. We have a common thought and that common thought is nothing but Christ.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க,
1: ஒருமனப்பட்டுருவாங்க.
0: இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலாக இயல்பாகவே நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக சிந்திக்கக்கூடிய விதத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருப்பார்னா, அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசில் வச்சு, அந்த சத்தியத்தை மனசில் வச்சு, ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக, ஒரு சபையாக நம்மளால் ஒருமனப்பட முடியும். அப்போ இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேராபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம், அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிற்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியாக நிற்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில் காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனால் ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தி 18:19 ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்தில் ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்றாகணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில் ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா, பரலோகத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்.
0: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஒன்னஸ்க்குள்ளிருந்து பூமியில் ஒருமனப்பட்டுட்டா அந்த பூமியில் உண்டாகிற ஒருமனம்தான் பரலோகத்தில் காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் பூமியில் நாம் ஒருமனப்படுறத விடுறதே இல்லை. அதனால நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், ஆனால் நமக்கு விரோதமாக நாமளும் எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனா சபைக்கு விரோதமா சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது,
1: எழும்பக்கூடாது.
0: அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமா பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமா நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: மார்க் 3:24 ஆண்டவர் சொல்றார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது. ஹல்லேலூயா.
0: ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, இஃப் a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க மாட்டாதே.
0: 25வது வசனம், அப்போ இந்த ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்கள், பிசாசு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு உரதமாக தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்கே இல்லை. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோவ் பண்ணுறது
1: இல்லை.
0: இல்லை, வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்து தான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்திடும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்கறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியா அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ள கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system. Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த, அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசுதான பிரச்சனை, செகுலர் வேர்ல்ட்லயும் சரி, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் சரி, இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புகிறான்,
0: எழும்புறான். சோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால
1: முடியாது.
0: ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேரு மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள்
1: ஆகலூயா.
0: They become one. And this is the internal system.
1: இன்சைட்
0: அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றான், இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது
0: முடியாது. ஆனா சிஸ்டத்தை தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
0: சோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமா தானே பிரிந்திருக்க சத்ரு சூழ்ச்சி செய்யறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி
1: நிச்சயம்
0: நிச்சயம். ஸோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களை நானும் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறப்ப அது நமக்கு விரோதமாக சத்ருவை ஒன்று சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம் இருவரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும், நமக்கு விரோதமாக கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்,
1: கூட்டணி
0: அமைச்சிரும், பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால் ஒன்று செய்ய
1: முடியாது.
0: ஆனால் நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கொடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம், சிதறடிச்சிடலாம். தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்று சாமுவேல்ல 11 அதிகாரம் அதில் இருக்க பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ், அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கேலியாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்.
0: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி
1: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
0: பிசீஜ்ட். என்னது
1: முற்றுகை,
0: சுற்றி என்ன செஞ்சிட்டான்,
1: முற்றுகை
0: வளைந்து கொண்டான். ஒண்ணு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
0: அப்ப யாபை சட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போடு வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை தங்களுக்கு விரோதமா போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், இறங்குறார். இறங்கி அவன் பண்றான் பாருங்க 6 வசனம், சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால்
1: அவன் மிகவும் கோபம் பூண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க,
1: ஒருமனப்பட்டு புறப்பட்டு
0: ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent. And they came out with one consent.
1: ஒன்று திரண்டு வந்தார்கள்.
0: ஒன்று திரண்டு வந்தார்கள். Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க, ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேவேல்ல இருந்து வந்தது 300,000 பேர், யூதால இருந்து வந்தது
1: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்னாயிட்டாங்க.
0: எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு,
1: ஒன்னாக்கிருச்சு,
0: ஒரு மனுஷன் ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
0: They all turn as one man. Amen.
1: Amen.
0: One man army illa. Oneness a irukra army.
1: Yes.
0: Inda urumana inda pakkam undana poludhu yuddhathukku ponappa andha pakkam enna nadanchu, muttrugal enna nadanchu. 11th vasanam, marunaalile Saul
1: janangalai moondru padaiyaga vagathu கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
2: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
2: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா சிதறி ஓடிட்டான்.
1: இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
2: அப்படிதான் இருக்கு. என்ன
1: பொதுமொழிபெயர்ப்புல
2: இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
2: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கும். இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
2: சிதறடிக்கப்பட்டார்கள்,
1: சிதற தேங்காய் மாதிரி
2: சிதற தேங்காய். சாமிக்கு நாம சிதற தேங்காய் உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
1: எஸ்
2: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த தேங்காய். தேங்காய் அப்படி இருக்கு
1: ஸ்ட்ராங்.
2: என் பிள்ளைக்கு விரோதமா இவ்வளவு வலுவா நீ என்ன செய்யற? ஸ்ட்ராங்கான யுத்தம் பண்ண போற, முற்றுகை போட்டிருக்கல. அதனால என் புள்ள ஒருமனம் பட்டுட்டான். அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காய அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா செதறு தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க. சில்லு சில்ல
1: சில்லு சில்ல
2: துண்டு துண்டா
1: துண்டு துண்டா.
2: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி சிதறுமா?
1: இல்ல,
2: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்ல துண்டு துண்டா. அதனாலதான் அதுக்கு பேரு சிதறு தேங்காய்.
1: எஸ் ஹல்லேலூயா.
2: அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி அந்த வியூகத்தை சிதறடிச்சிடலாம்.
1: எஸ்
2: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கான். என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கான்?
1: முற்றுகையை போட்டிருக்கான்.
2: பலமா சூழ்ந்து கொண்டு என்னை அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை. சரண்டராகு, சரண்டராகு, சரண்டராகு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், கொன்றுவேன்னு சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனப்பட்டீங்க அப்படின்னா அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
2: 330,000 பேர்
1: ஒரே
2: ஒரே ஆளானப்ப அம்மோ அந்த அந்த நாகாசோட படை சிதறிச்சு. எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் அப்படின்னா நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்ன சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்?
1: முற்றுகை போடத்தான்.
2: ஏன் பலமான முற்றுகையை போட்டான்னா உள்ள இருக்கிற அமைப்பு துண்டு துண்டா என்ன கிடக்கு? சிதறி சிதறி இல்ல, பிரிஞ்சு கிடக்கு.
1: பிரிஞ்சு.
2: இவர் ஒரு ஐவர் கூட்டணி, அவர் ஒரு மூவர் கூட்டணி, இவர் ஒரு இருவர் கூட்டணி. அமைப்புக்குள்ள பல கூட்டணி. எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும். ஏ, அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னோட அணிக்குள்ள என்ன செய்றீங்க?
1: கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்களே.
2: இது உருப்பிடுமா? அணி என்ன செஞ்சிருச்சு இப்போ?
1: கூட்டணி.
2: ஏன்னா அவர் அந்த பக்கம், அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்.
2: தலைவர் இவர் என்ன சொல்றாரு? நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
2: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்.
2: பூசல், உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல?
1: தலை தூக்க முடியல.
2: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்க பல பூசல்கள், ஆனா இதன் மத்தியில தேவன் கிரி செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறாரு. பாருங்க, அஞ்சு பேரை தனியா நின்னவன், பத்து பேருக்கு குரூப்பை தலைவராக இருந்தவன், இருபது பேருக்கு தலைவராக இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா பூசலையும் மறந்துட்டு எல்லாம் ஒன்றா என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற அஞ்சு பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற பத்து பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாயிட்டாங்க. ஹல்லேலூயா.
2: ஸோ இருபதை ஒரு நாளாக பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்,
1: அஞ்சு குரூப்பா,
2: நாலு அஞ்சு குரூப் ஐநாங்க
1: இருபது
2: இருபது, முப்பதை மூணா பிரிச்சா மூணு பத்தா முப்பது
1: முப்பது,
2: இருபத்தஞ்சு அஞ்சா பிரிச்சா ஐயஞ்சா
1: இருபத்தஞ்சு,
2: நாற்பதை பத்தா பிரிச்சா பயத்துனாங்க
1: நாற்பது
2: நாற்பது. ஸோ இதான் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா
1: தனித்தனியா,
2: அஞ்சு அஞ்சை பிரித்து எப்படி பிரிக்கலாம், ஒன்னொன்னா பிரிக்கிறது பேர் இல்லை, செதறி ஓடுது.
1: எஸ்,
2: என்ன செய்யுது,
1: செதறி ஓடுது.
2: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்று பூரா ஒன்னாயிட்டான், அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு,
1: ஒன்னாயிருச்சு,
2: சவுலோட தலைமையில் ஒன்னாயிட்டாங்க. இப்போ எதிரியில் வலுவாக இருந்த விம்புறம் என்ன ஆகிட்டான், ரெண்டு பேரும் கூட ஒன்றா சேர முடியாதபடி எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்தில் எல்லாம் செதறிட்டான்.
1: எஸ்,
2: அப்போ ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்கள் ஒன்றுபட்டா சத்துருவை செதறடிக்கலாம். சபையாராகிய நீங்கள், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
1: எஸ்,
2: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும், அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை
1: பலமா
2: இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சு

0: அருமையான ஒரு ஓமையை சொல்லிக் கொடுத்தார். அன்றைக்கி ஒரு மேரேஜில் நான் ப்ரீச் பண்ணுறப்ப, வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்கே இருக்குது?
1: வாய்க்குள்ள.
0: அப்போ ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி.
0: மனைவி இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்?
1: தின்று சாப்பிடும்.
0: மென்று தின்று. அப்போ அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா, அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல் சிக்கிருச்சு. அப்போ ரெண்டு பல்லுக்கு இடையில் ஒரு கல் சிக்குனா, எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால் மென்று தின்ன முடியுமா?
1: சாப்பிட முடியாது.
0: இப்போ வாயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில் எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில் என்ன சிக்கி இருக்குன்றதான் முக்கியம். அதனால தான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
0: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்புக்கு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்னமோ ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் பல்லுக்கு இடையில சிக்கின ஒத்த கல்.
1: எஸ்,
0: ஆண்டு சொல்றார், அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒருமனை வந்துடும்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த ஒற்றை கல் தான் பிரச்சனை.
1: ஆமென்.
0: இந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.
0: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா? ஹல்லேலூயா. படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
1: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
0: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்தது எது? அந்த
1: ஒற்றை கல். ஹல்லேலூயா.
0: அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாம் சரியாயிரும். அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை,
0: அறவை சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல் ரெண்டு பல்லு கடையில சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
0: ருசி எப்ப வரும்?
1: அந்த கல்லை நீக்க.
0: இங்க பாருங்க, கல்லு சிக்கன நிலைமை நல்லா காட்டுங்க. என்ன இருக்கு? குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற
1: அமைப்பு,
0: குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடுபடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில நிக்கின ஒத்த
1: கல்லு,
0: கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு.
1: எஸ்.
0: இப்ப வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சா தான் சுவையே தெரியும். ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை சுவைக்க முடியல அப்படின்னா அந்த காரியத்தை சவைக்க முடியாதது போல. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா, ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ சவைச்சு சாப்பிட ஆரம்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்பதான் அதுல இருக்கிற ஜூஸ், அதுல இருக்கிற டேஸ்டே ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்
0: சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்த அந்த ஒரு கல் படாப்படுத்துத அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்கள், அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கினா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டியதையே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன்னு ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து அப்புறம் கையில் அப்படியே அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து, ஆஹா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன செய்கிறோம்?
1: சாப்பிட்றோம்.
0: இப்போ லைஃப்லையும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா, ஏதாவது உரசுதுன்னா நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
0: வருது, அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது, இந்த இங்கே உரசிப்பார், என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, இங்கே உரசிப்பார், இங்கே உரசிப்பார், இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
0: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்டை அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது. எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில், சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில்

0: குணமா இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தா அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா,
1: எஸ்
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. அது சபையாக இருந்தாலும் சரி, அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய வருமானம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரி பண்ண நம்மளால்
1: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃப்பை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமே.
1: ஆமே.
0: ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால், ஒருமனப்பட்டு உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ.
1: எஸ்.
0: ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே
1: கூடாது.
0: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம், துண்டு துண்டாக சிதறடித்து முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே சிதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்,
1: சேர்ந்துருவான்.
0: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளாக ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமாக பிசாசு அப்படியே அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்றா திரட்டி சுற்றி என்ன செஞ்சிருவான்,
1: அணிவகுத்து
0: முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்ரி அந்த சிஸ்டத்தை உடச்சி சிதறடிச்சு அவனை துண்டு துண்டா சிதறத எங்க ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உறுத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு நீங்கள் மேரேஜ் லைஃப்பை வாழ ஆரம்பிங்க. முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா, மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்?
1: தனித்தனியா
0: ஓடுவான்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனா எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்ப நான் தொடணும், அது தொட்டா டைம் ஆயிரும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுறேன். ஆமென்.
1: ஆமென்.
0: ரெண்டு பேரும் ஒன்ன அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை, அது எப்படி சவைக்கிறது, அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால் ஏன் ஒரு இன்டெப்த்தாக அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ளே கிடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல் அவருக்கு நமக்கு இடையில் ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்ற விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய் கேட்டு
0: வாய் கெட்டலை. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டை குழிக்குள்ள போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சவைச்சு சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சவைச்சு என்ன செஞ்சுருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷம் கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல்
1: வேணாம்.
0: அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம். அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான், கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்லா சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசை கடையில் ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டேன்னா அவ்வளோ அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்னா அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்னா அலைன என்ன செய்யாது,
1: ஆகாது,
0: ஆகாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்
0: அருமையா காயின் எடுத்துட்ட பாருங்க. சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற அந்த ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, செய்யல. பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல,
1: செய்யல.
0: எல்லாம் அதாவது அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண்டு மணி தான் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏண்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்க, இல்ல இல்ல இல்ல என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு, நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லையும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமாக அதை நம்ம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம், ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. And you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ள அந்த சொல்லுது அந்த delights of marital life என்ஜாய் பண்ண அங்கே தான் முடியும்.
1: ஆமென்.
0: தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்துலையும். அன்றை நாங்கள் களைப்போட வந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோட பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அந்த ஒற்றை கல்லை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்கள் ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்குது. அந்த முற்றுகையை சிதறடித்து அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ன நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமணத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அந்நிய தேசத்தில் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஜேக்கப்பை அன்பு தெய்வம் அழைத்து பேசினார். பெத்தேல் என்ற இடத்தில் தரிசனமான தேவன் நானே, இங்கிருந்து புறப்பட்டு அங்கு போ என்று கட்டளையிட்டார். பெத்தேல் என்றால் தேவன் தங்கும் இல்லம். கீழ்ப்படிந்து புறப்பட்டார் ஜேக்கப். ஆனால் பெத்தேலுக்கு வரவில்லை. செக்கேம் என்ற இடத்தில் குடியேறினார். படைத்த தெய்வத்துக்கு பயப்படாத பட்டணம் அது. ஆகவே பல பிரச்சனைகள், சிக்கல்கள், ஜேக்கப் கலங்கினார். ஆனால் கைவிடாத கருணை தெய்வம் மீண்டும் கடாட்சித்தார். எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்குதான் நீ குடியேற வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். குடும்பமாய் கீழ்ப்படிந்து குடியேறினார் ஜேக்கப். அன்பு மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? செக்கேம் என்ற பாவ வாழ்க்கையில் சிக்கியிருக்கிறாயா? புறப்படு, எழுந்து பெத்தேல் செல்லுவோம். நன்மைகள் செய்த நல்லவருக்கு நன்றி பாடல் பாடுவோம்.

0: வாக்குத்தத்தங்கள் நிறைந்த சங்கீதத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த சங்கீதத்தை பாடுகிறோம், இவை அறிந்திருக்கிறோம். இதிலுள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருமையாக தெரிகிறது. ஆனாலும் இவைகள் ஏன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை குறித்து அநேக நேரத்திலே நாம் சந்தேகிப்பது உண்டு இல்லையா? சங்கீதம் 91 மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் இது நடப்பதில்லையே என்று நாம் அதை குறித்து குழப்பமடைகிறோம். இது உண்மைதானா என்று, ஏன் நடப்பதில்லை என்பதற்கு காரணங்களை நாம் சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். எப்படி நடக்கும் என்பதையும் நாம் இந்த சங்கீதத்தை படிக்கிறதிலிருந்து சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சங்கீதத்திலே 11-12 வசனங்களை வாசிப்போம். 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்றைக்கு தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பை குறித்து பேச விரும்புகிறேன். தேவதூதர்களால் தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு குறித்து இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் தேவதூதர்களை காணாததினால் அநேக நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை குறித்து அநேக நேரத்தில் சந்தேகம் எழும்புகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறவைகள் மட்டுமல்ல, நம் கண்களால் காணாதவைகளும் கூட கோடிக்கணக்கான கண்களால் காணாத தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று வேதவசனம் நிச்சயமாய் போதிக்கிறது. எபிரேயர் 13:2 திருப்போம். ஒரு நிமிஷம், எபிரேயர் 13:2. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நாம் காண்பதில்லை. ஆனால் அவைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் காண்கிறவைகள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காணாத அநேக தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதை திட்டவட்டமாய் போதிக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். 2 அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு. சிலர் தேவதூதர்களை சந்தித்திருக்கிறீர்கள், உங்களிலே சிலர் கூட சந்தித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தேவதூதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டிருக்கலாம். தேவதூதர்கள் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும், உபசரித்தும் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தேவதூதர்கள் என்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குதா? நம்ம எப்போ சந்திச்சோன்னு நடந்திருக்கக்கூடும். வேதவசனம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க தவறாதிருங்கள். ஏனென்றால் அப்படி சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. அவர்களுக்கு தெரியாது யாரோ அந்நியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்களாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடும். எபிரேயர் 1 திருப்போம், கடைசி வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதரை குறித்து சொல்லுகிறது இந்த வசனம். தேவதூதரை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, அதாவது ரட்சிப்புக்கு சுதந்திரராக ஆகிற மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, எத்தனை பேர் ரட்சிப்பை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்பட்ட ஆவிகள். வேதவசனம் அதை திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார், அதை அவர் நம்புகிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் நம்மை காக்கும்படியாக. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் அப்படியாய் செய்வார்களாம். வேதவசனம் பல இடங்களிலே தேவதூதர்களை குறித்து திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் அநேகர் விசுவாசிகள் தேவதூதர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்வார்கள், தேவதூதர்கள் தங்களை காக்கும்படியாக தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு ஏன் தேவதூதனுடைய பாதுகாப்பின் கரம் நம்மை தாங்குகிறது இல்லை? அநேக நேரத்திலே ஏன் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் அநேக நேரத்திலே கிரியை செய்ய விடாமல் நாம் தடுத்து விடுகிறோம்? நம்முடைய அவநம்பிக்கையின் மூலமாக, நாம் விசுவாசியாததன் மூலமாக, அதை எதிர்பார்க்காததன் மூலமாக, அதை உரிமை பாராட்டதன் மூலமாக நாம் அப்படி தேவதூதர்களின் பணிவிடையை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகிறோம். தேவதூதர்கள் பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எதற்கு? தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்கு, விசுவாசிப்பதற்கு, அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்புவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மை காக்கும்படியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் அதை இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியமாய் காண வேண்டும். உண்மையிலேயே தேவதூதர்கள் இருக்கிறார்கள், என்னை காக்கும்படியாக, என்னை கையில் ஏந்தும்படியாக, என்னை ஆபத்திலிருந்து விலக்கி காக்கும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் பிரசங்கிக்கிறேன். ஏன் காக்கிறதில்லை சில வேளையிலே? ஏனென்றால் நாம் அதை, அந்த ஊழியத்தை, தேவதூதருடைய அந்த ஊழியத்தை நாம் பாராட்டுகிறதில்லை, அதை எதிர்பார்க்கிறதில்லை, அதை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லை, அதை விசுவாசிக்கிறதில்லை. தேவனுடைய மக்கள் தேவதூதனுடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ரெண்டு ராஜாக்களுக்கு திருப்போம், 6 இங்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கிறதை காண்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எலியா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. படுத்து தூங்கிவிட்டு எழுந்திருக்கிறார் காலையிலே. எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பிடித்து கொண்டு போகும்படியாக. எலியா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருக்கிறார். வாசிப்போம் 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி, ஐயா என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். வேலைக்காரனுக்காக எலிசா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உண்மை சம்பவம். வேலைக்காரன் எழுந்து பார்க்கிறான், பட்டணத்தை சுற்றி குதிரைகளும் குதிரை வீரர்களும் இராணுவ வீரர்களும் ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதை காண்கிறான். பயந்து அலறி தீர்க்கதரிசியிடத்தில் வந்து, ஐயா ஆண்டவரே என்ன செய்வோம், இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று வந்து சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள், யோசித்து பாருங்க, தேசத்தின் இராணுவம் வந்து சுற்றி கொண்டிருக்கிறது பட்டணத்தை சுற்றி, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குதிரைகள் ரதங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. எலிசா பார்க்கிறார், அவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பதை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். எதை பார்த்தார்? வான சேனைகள், தேவனுடைய போர் வீரர்களாகிய இந்த தேவ தூதர்கள் எலிசாவையும் தேவனுடைய மக்களையும் பாதுகாக்கும்படியாக அதிகமாய் கூடி வந்திருக்கிறதை எலிசா கண்டார். வேலைக்காரனால் அதை காண முடியவில்லை. எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும், இவன் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனும் அதை காண்கிறான். என்னத்தை காண்கிறான்? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி நிரப்பப்பட்டிருக்கிறது இவர்களை பாதுகாக்கும்படியாக என்கிறதை நான் காண்கிறான்.
1: அந்த காலத்திலேயே கூட, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கூட தேவ தூதர்கள் தேவனுடைய மக்களை பாதுகாப்பதிலே தீவிரமாயிருந்தார்கள். தேவனால் கட்டளையிட்டு அனுப்பப்பட்ட தூதர்கள் சில நேரங்களிலே சேனையாய் வந்து, பெரும் சேனையாய் வந்து இராணுவத்திடத்திலிருந்தே மக்களை காக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை காண்கிறோம். அநேக நேரங்களில் தனிப்பட்ட முறையில் வந்து அநேகரை விடுவித்தார்கள் என்பதையும் பிறகு நாம் காண்போம். இப்படி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். எலியா எலிசாவை

சொல்ல வேண்டும், என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனக்காக அவர் கட்டளையிடுகிறார், என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் கைகள் என்னை ஏந்தி கொள்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கிற தேவதூதர்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவதூதர்களை பற்றி அநேக காலமாக ஒன்றுமே வேத சாஸ்திரிகள், வேத வல்லுநர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். அநேக வருஷங்களாக இந்த தேவதூதர்களை பற்றி அந்த காரியத்தையே ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, பழங்காலத்திலே இதை ஆராய ஆரம்பித்தவர்கள் சின்ன சின்ன ட்ரிவியல் குவஸ்டியன்ஸ், ஒன்றுக்கு உதவாத கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். எப்போ தேவதூதர்கள் உருவாகின நிமிஷத்திலேருந்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் அவன் விழாமல் இருந்தது, எப்போ விழுந்தது, சில வினாடிகள்லேயே விழுந்ததுன்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு தேவதூதனுக்கு இங்கேருந்து அமெரிக்கா போவதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்படியெல்லாம் வேண்டாத கேள்விகள், ஒன்றுத்துக்கு உதவாத கேள்விகளை கேட்டு தேவதூதர்களை பற்றி ஆராய்கிறோம் படிக்கிறோம் என்று சொல்லி ஒன்றுத்துக்கும் உதவாத கேள்விகளை கேட்டு அதை உண்மையாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை படிக்க வேணாம், இதை விட்டுருவோன்னு பேசாமல் விட்டுட்டாங்க. இரண்டாவதாக, ரோமன் கத்தோலிசிசம், கத்தோலிக்க மதத்தினர் தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்து அவர்களை மேன்மைப்படுத்தி பரிசுத்தவான்களையும் தேவதூதர்களையும் தேவனை ஆராதிப்பது போலவே நாம் ஆராதிக்கலாம் என்கிற ஒரு முறைமையை கொண்டு வந்து தேவதூதர்களை ஆராதிக்கிற ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவுடன் புரோட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேவதூதர்களை இவர்கள் ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி அதை எதிர்க்கிறவர்களாய் மாறி தேவதூதர்கள் ஆராதிக்கப்படுவதால் இனிமேல் அவர்களை பற்றி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க பேசாமல். நம்ம ஆட்கள் இவர்கள் ஆராதிக்க கூடாது என்பது கரெக்ட் தான், சரிதான். ரோமன் கத்தோலிக்க மதம் வருவதற்கு முன்பதாகவே தேவதூதர்களை ஆராதிக்கிற காரியம் ஏற்கனவே நடந்து வந்தது என்று நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். கொலோசையர் 2:18 தேவதூதர்களை ஆராதிக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் அங்கே தேவதூதர்களை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் அப்பவும் இருந்திருக்கிறார்கள், ஆகையால் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களை ஆராதிப்பது சரியல்ல என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆனால் இவர்கள் தேவதூதர்களை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தை படிக்க வேண்டியவர்கள், தேவதூதர்களுடைய ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய மக்கள் அதை படிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தது. தேவதூதர்களை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது, அதை விட்டுடுவோம், வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். இப்படியாக பல காரணங்களால் தேவதூதர்களை குறித்து படிக்காமல் அந்த குறித்த அறிவை உதறி தள்ளி அதை வேண்டாம் என்று அதை பொருட்படுத்தாமல் அநேகர் விட்டுவிட்டார்கள். அதை குறித்த இக்னோரன்ஸ், அறியாமை அதிகமாக இருக்கிறது. தேவதூதர்கள் என்றால் என்ன, எப்பொழுது உருவாக்கப்பட்டவர்கள், எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், எத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள், எந்த விதமான நோக்கத்திற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிவிடை என்ன, அவருடைய பணி என்ன என்பதில் மிகுந்த அறியாமை ஜனங்கள் மத்தியிலே இதன் காரணமாக நிலவி வருகிறது. ஏனென்றால் படிக்காத காரணத்தினாலே. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள்களிலே கூட யூதர்கள் மத்தியிலே ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய பெயர் சதுசேயர். யூதர்கள் மத்தியிலே பரிசேயர், சதுசேயர் என்று இரண்டு விதமான கும்பல் இருந்தது. பரிசேயர் சதுசேயர் என்கிற கும்பலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சதுசேயர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் விசுவாசிப்பதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:8 என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதான் அவருடைய வித்தியாசம். இந்த சதுசேயர் தேவதூதர்கள் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்று போதிக்கிறவர்கள். இப்படி போதிக்கிறவர்கள் யூத மதத்திலே இருந்தார்கள். ஆனால் அதே யூத மதத்திலே தான் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், பல தேவ மக்கள் தேவதூதர்களுடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு விதமாக லிபரல்ஸ், வேத வசனத்தை விசுவாசியாதவர்கள். சில காரியங்களை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை விசுவாசியாத மக்கள், தேவதூதர்கள்னு ஒன்றும் கிடையாது, உயிர்த்தெழுதல்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதையே வாதம் விட்டுக்கொண்டு அதையே தர்க்கித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதில் என்ன வேடிக்கைனா,
ஆதி

திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பொறாமை அடைந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது, சதுசேயரும் மற்ற யூதர்களும் அந்த அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்களாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறது. பொறாமை அடைந்து சதுசேயரும் மற்ற யூதர்களும், குறிப்பாக சதுசேயரை சொல்லியிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில போட்டார்களாம். சதுசேயர் யார்? தேவதூதர் உண்டென்று விசுவாசியாதவர்கள். சிறைச்சாலையில போட்டவங்க அடுத்த நாள் போய் பார்த்தா சிறைச்சாலை கதவை, சிறைச்சாலையிலிருந்து அங்க போட்ட அப்போஸ்தலர்கள் வெளியே போயிட்டாங்க. எப்படி போனார்கள்? தேவதூதர்கள் கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. ஆண்டவர் வேணும்னே தான் செய்தார் போல இருக்கு. இவர்கள் தேவதூதனை விசுவாசிக்கிறது இல்லை என்று தெரிஞ்சு தேவதூதனை அனுப்பி இந்த சதுசேயர்களால் சிறையிலே தள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டார். இவர்கள் முழிக்கிறார்கள், எப்படி நடந்தது என்று இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை. உண்மையாகவே தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து இயேசு தேவதூதர்கள் இப்படியாய் பணிவிடை செய்கிறார்கள் என்று விசுவாசித்தாரா? இயேசு விசுவாசித்தாரா? இயேசு அதை எதிர்பார்த்தாரா? இயேசு இந்த தேவதூதர்களுடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரா? இயேசு அதை அனுபவித்திருந்தால், இயேசு அதை எதிர்பார்த்திருந்தால், இயேசு அதை விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு விசுவாசித்தா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதைத்தான் நாம் காணப்போகிறோம். இயேசுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், எப்படி காத்தார்கள் தேவதூதர்கள், எப்படி அவரை தம்முடைய கைகளில் ஏந்தினார்கள், எப்படி அவருக்கு உதவினார்கள் என்பதை குறித்து இந்த காலை வேளை சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு சிறு குழந்தையா இருந்த போதே இயேசுவை பாதுகாக்கிற வேலையிலே தேவதூதர்கள் அமர்த்தப்பட்டார்கள். மத்தேயு 2:19-20 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் பிறந்த புதிதிலே இயேசுவை காக்கும்படியாக தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 19, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். தேவதூதன் இயேசுவை பாதுகாக்கும்படியாக சரியான நேரத்தில் திரும்பி இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பும்படியாக இவர்களுக்கு கட்டளையிடுவதை காண்கிறோம். எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, பிள்ளையை காக்கும்படியாக எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, தேவதூதன் சொப்பனத்திலே சொன்னபடியால் தான் அப்படி ஓடி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 12:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தேவதூதன் தான் முதல்ல வந்து சொன்னது, பிள்ளையை இங்கே வைத்திருக்காதே, ஏரோது கொலை செய்யும்படியாக தேடுகிறான் என்று. பிள்ளையை தூக்கிட்டு ஓடுகிறார்கள் எகிப்துக்கு, அங்கே வைத்து சில காலம் பிள்ளையை காக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவதூதன் திரும்பவும் வந்து பிள்ளையை நீ கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு திரும்பலாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிள்ளையை கொல்ல நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை அறிவிக்கிறார். தேவதூதன், காக்கிற தேவதூதன், காக்கும்படியாக குழந்தையை காக்கும்படியாக சகல உதவிகளையும் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட தேவதூதன் அங்க இயேசுவை காக்கும்படியாய் கிரியை செய்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் இருந்த போதே, இயேசு ஊழியத்திலே நுழைந்தவுடன் தேவதூதருடைய அந்த பராமரிப்பு, அந்த ஊழியம் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 91 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவதூதர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி தாங்குவார்கள், உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்காவிட்டால் பிசாசை கேளுங்கள், பிசாசு விசுவாசிக்கிறான். இந்த வசனத்தை பிசாசு கோட் பண்றான். சங்கீதம் 91:11 தேவதூதர்கள் உன்னை கைகளில் ஏந்துவார்கள், உன்னை காப்பார்கள் என்கிற வசனத்தை பிசாசு தெரிஞ்சு வச்சிருந்து பிசாசு இயேசுவுக்கு சொல்றான். நம்ப முடியுதா? இதுக்குன்னு ஒரு தனி பிரசங்கம் ஒரு நாள் பண்ணதான் போறேன் நான். பிசாசு சொன்ன சத்தியம், அவன் சொல்ற சத்தியம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆளா இருப்போம். பிசாசு அநேக நேரத்தில் அவன் பயத்திலேயே பல உண்மைகளை
பேசாரமிக்கிறா. அவனுக்கு தெரியும் தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று, தேவதூதர்கள் தாங்குகிறார்கள் இவரை என்று பிசாசுக்கு தெரியும். பிசாசு தான் ஏரோதின் மூலமாக குழந்தைகளை கொல்ல தேடினவன். அந்த பிசாசின் திட்டத்தை தேவதூதன் முன்னதாக அறிந்து அறிவித்து அவர்களை தப்ப வைத்து திரும்பவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். பிசாசுக்கு இது தெரியும். அந்த பிசாசு தான் இன்றைக்கு இயேசுவை சோதிக்க பார்க்கிறான். பார்ப்போம் மத்தேயு 4:6. இயேசு உபவாசம் இருந்த பிறகு, 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு இயேசுவினிடத்தில் பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். முதல் என்ன சொல்லுகிறான்? இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். பசியா இருக்கிற இயேசுவினிடத்தில் கல் அப்பமா மாற்றும் என்று சொல்லுகிறான். இயேசு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை தோற்கடிக்கிறார். இரண்டாவது சோதனை, ஆலயத்தின் உப்பிரிகையின் மேல கொண்டு போறான். மேல ஆலயத்துக்கு மேல ஏறிட்டான். இங்கிருந்து குதியின்றான். இப்போ எங்கிருந்து? ஆலயத்தின் மேல இருந்து குதியும். கவனியுங்கள், 6:9, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சில விசுவாசிகளை விட பிசாசு நல்ல வேதத்தை படிச்சிருக்கிறான். எழுதி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். இதுல சொல்லுகிறதுல ஒரு சின்ன பொய்யையும் புகுத்திடுறான். தமிழ்ல அது அவ்வளவு சரியா வரல, ஆங்கிலத்தில் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Lest at any time you dash your foot against the stone. எந்த நேரத்திலாவது உன்னுடைய கால்கள் இடராதபடிக்கு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆங்கிலத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 91 சங்கீதத்திலே lest at any time என்று சொல்லவில்லை, lest you dash your foot against the stone தான் சொல்லி இருக்குது. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தான் சொல்லி இருக்குது, எந்த நேரத்திலும் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லுகிறான். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்பது உண்மைதான். எப்பொழுது காப்பார்கள்? எப்போதும் அல்ல. அந்த மறைவிடத்திலே தங்கியிருக்கிறவர்களை தங்கியிருக்கிற வேளைகளிலே பாதுகாப்பார்கள். Not at any time, but only when you stay in the secret place. எல்லா நேரத்திலும் அல்ல, எந்த நேரத்திலும் அல்ல, உன்னதமானவரின் மறைவிடத்திலே தங்கியிருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தேவதூதர்கள் அப்படி காப்பார்கள், கைகளில் ஏந்துவார்கள், பாதுகாப்பார்கள். பிசாசு ஒரு சின்ன பொய்யை நுழைக்கிறான் உள்ள. எந்த நேரத்தில் அது நடக்கும்? உனக்கு எப்ப வேணா நீ உன் இஷ்டப்படி குதிக்கலாம், அது நடக்கும். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம், அது நடக்கும் என்று பிசாசு சொல்லுகிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த மறைவிடத்திலே தங்குகிற போது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுகிற போது, அவருடைய சிறகுகளால் மூடப்படுகிற போது, அந்த அவருடைய நிழலின் கீழ் தங்குகிற வேளையில மட்டும்தான் தேவதூதர் காப்பாற ஒழிய எந்த நேரத்திலும் அல்ல, எல்லா நேரத்திலும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அல்ல. நாம் அவருக்குள்ளாக மறைவிடத்திலே அவருடைய சட்டைகளுக்கு கீழாக அடைக்கலம் புகுந்து அந்த நிழலிலே தங்குகிற வேளையிலே தான் நம்மை அவர் காக்கிறார். தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள். பிசாசு சொல்றான், எந்த நேரத்திலும் அது நடக்கும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டு கல் அப்பமாக்கி சாப்பிடு, தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள் என்று. தாங்க மாட்டார்கள், அதுதான் உண்மை. பிசாசு எப்பவுமே கொஞ்சம் லேசா ஒரு சின்ன பொய்யையும் நுழைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் புசியுங்கள், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேணாம் சொன்னார். ஆனா பிசாசு அதை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறான். கடைசியில் அந்த பிசாசோட பேசின ஏவாள் என்ன முடிவுக்கு வந்துட்டான், ஆண்டவர் வந்து இந்த கனியை தொடக்கூட கூடாது என்று சொன்னது போல அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். தொடக்கூட கூடாதுன்னு சொல்லலை, புசிக்க தான் வேணாம்னு சொன்னார். கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஒரு காரியத்தை சேர்க்கிறது குறைக்கிறது, இதுதான் பிசாசுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அப்படி குறைச்சி சேர்த்து இப்படி தான் ஏமாத்துகிறான். அவன் சொல்லுகிறது எல்லாம் போய் இல்லை, அதில் பாதி உண்மை இருக்கும்.
சில நேரத்தில் முக்காவாசி உண்மை இருக்கும், 90% உண்மை இருக்கும், 10% அதில் கலப்படம் இருக்கும். தேவ தூதன் வந்து அங்கே இயேசுவினிடத்தில் இந்த பொய்யை சொல்லுகிறான், நீர் குதியும், எந்த நேரத்திலும் பிசாசு உண்மை காப்பான், எந்த நேரத்திலும் தேவதூதன் உன்னை வந்து காப்பார்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இயேசு அதற்கு கீழ்ப்படியவில்லை. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவுக்கு தெரியுது எப்படி இவனை டீல் பண்றது என்று, இந்த பிசாசை எப்படி கவனிக்கிறது என்று இயேசுவுக்கு தெரிகிறது. இந்த சோதனை முடிந்தவுடன் இன்னொரு விஷயத்தில் அவர் சோதிக்கிறான். அது முடிந்தவுடன் 11 சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசி அவனை மடங்கடித்த போது பிசாசு ஓடி போனான், விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவனித்தீங்களா? இயேசு தேவதூதர்களுடைய ஊழியத்தை விசுவாசித்தார். இயேசு தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தேவதூதர்களை எதிர்பாராமல் இல்லை, இயேசு தேவதூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு திட்டவட்டமாய் விசுவாசித்தார். இந்த பிசாசு சோதித்து முடிந்து அவரை விட்டு விலகி போன உடனே தேவதூதர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். வந்து அவரை ஆற்றி, அவரை தேற்றி, அவரை பலப்படுத்தி, 40 உபவாசம் இருந்து ரொம்ப பலவீனமா இருந்திருப்பார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி பணிவிடை செய்திருப்பார்கள்? ஆகார அகாரம் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்ல ஆகார அகாரம் கொண்டிருப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது. அந்த நேரத்துக்கு அவரை பலப்படுத்துவதற்கு, சரீரத்திலையும் மனதிலும் பலப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவர் செய்திருக்க கூடும். தேவ தூதர்கள் உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையின் கடைசியில கூட தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 22 42-43 வசனங்கள். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபடுகிறார், இரத்த கண்ணீர் வடிக்கிறார், வேதனையினால் நிறைந்திருக்கிறார். ஏன்? இன்னும் சில நேரத்திலே அவர் சிலுவையில் தொங்க வேண்டியது இருக்கிறது, பாடுபட வேண்டியது அவசியம். அதை நினைத்து அவர் அங்கே வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பெரிய பாடுகள் அவருக்குள்ளாக. அந்த நேரத்தில் பாருங்க என்ன ஆகுதுன்னு, 42 வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வியாகுலம் வேதனை தாங்காமல், ஐயோ நான் எப்படி பாடுவது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கொஞ்ச நேரம், ஒரு வினாடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் அல்லது ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக ஒன்று செய்து விடலாம் என்று எண்ணினார். சிலுவைக்கு போகாமல் இருந்தால் என்ன, பாடுபடாமல் இருந்தால் என்ன என்று ஒரு வினாடி அப்படி எண்ணி அதை பேச ஆரம்பித்தார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தன்னுடைய வருத்தத்தில் வேதனையில் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டார். ஏன்? அவருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தவிர வேற செய்து பழக்கமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்வேன் என்று முதல்ல இருந்து செய்துகிட்டே வர்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆகையால் கஷ்டமான நேரம் வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறார். அநேக நேரத்தில் சிறிய காரியங்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில்லை, அதனால தான் பெரிய காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தவறி விடுகிறோம். எல்லா சிறு சிறு காரியங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தம். இயேசு ஏன் அந்த இடத்துல தவறவில்லை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் ஏன் தயங்கவில்லை அந்த இடத்துல? ஏனென்றால் இவ்வளவு நாள் அதை தான் செய்து வந்தார், அதுதான் அவருக்கு பழக்கம். இப்பொழுது புதிதாக ஒன்றும் செய்ய போகிறதில்லை. வியாகுலத்தின் மிகுதியினாலே ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்தார், ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எவ்விதத்தில் பலப்படுத்தி இருப்பான் யோசித்து பாருங்கள். அங்க என்ன பிரச்சனை? இயேசுக்கு உள்ளத்திலே ஒரு வியாகுலம், வேதனை, உள்ளத்திலே ஒரு சஞ்சலம், கண்ணீர் விடுகிறார், வியாகுலத்தின் மத்தியில் இருக்கிறார். தேவதூதன் வந்து பலப்படுத்தினான்னு சொன்னா எப்படி பலப்படுத்திருப்பான்? 40 உபவாசத்துக்கு பிறகு சாப்பாடு கொண்டிருப்பான். இந்த இடத்துல என்ன செய்திருப்பான்? தேவதூதன் வந்து அவருடைய உள்ளத்தை தேற்றி இருப்பான், உள்ளத்தை பலப்படுத்தி இருப்பான். தேவதூதன் வந்து உள்ளத்தில் பேசி
அவரை தைரியப்படுத்தி இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதன் வந்து கலங்கி போயிருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த இயேசுவை, சஞ்சலத்திலே இருந்த இயேசுவை உள்ளத்திலே தேற்றி அவரை பலப்படுத்தி இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்க முடியும். ஏன் நடக்கிறது இல்லைன்னா, நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை, எதிர்பார்க்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை. தேவதூதர்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, பல விதத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை வந்து தேவதூதர்கள் உள்ளத்தை ஆற்றி தேற்றி அவரை பலப்படுத்துகிறார்கள். தைரியத்தோடு அந்த தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை பலப்படுத்துகிறார்கள். சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறார். அடுத்தது சிலுவையிலே அறையப்படும் போது இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தால், மத்தேயு 12:26 இயேசுவை கைது பண்ணுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். பிதாவினிடத்தில் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, ஒரு லேகியோன் என்று சொன்னால் லீஜியன் என்று சொன்னால் 6000 தூதர்களாம், 12 லீஜியன்ஸ் லேகியோன் என்று சொன்னால் 72000 தூதர்கள், அதற்கு மேலாகும். இயேசு சொல்றார், இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணினால், விண்ணப்பித்தால் தேவன் 72000 தூதர்களுக்கு மேலாக எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப தேவதூதர் இயேசு என்ன அறிந்திருந்தார்? தேவதூதர்களை அனுப்பும்படி கேட்க முடியும், தேவதூதர்கள் வருவார்கள் என்று விசுவாசிக்க முடியும், நாம் கேட்டால் தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள், நாம் விசுவாசித்தால் அது நடக்கும், தேவதூதர்கள் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு விசுவாசிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசித்தார், நான் கேட்டால் 72000 தூதர்களுக்கு மேல் அனுப்ப மாட்டாரா, அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்கிறார். ஆனாலும் சிலுவையிலே தொங்குகிற இயேசு, பாடுபடுகிற இயேசு தேவதூதர்களை கூப்பிடவே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த 75000 தூதர்கள், 72000 தூதர்களுக்கு மேல சூழ நின்று வேடிக்கை பார்த்திருப்பார்கள். ஆண்டவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், தேவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்ல மாட்டேன்றார், இயேசுவும் கூப்பிட மாட்டேன்கிறார். கைகள் கட்டப்பட்டவர்களைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அன்றைக்கு பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும், ஒன்றும் செய்யாமல். ஏன் செய்ய முடியவில்லை? தேவன் கட்டளையிடவில்லை, இயேசுவும் அதை வேண்டிக் கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்டிருந்தால் அத்தனை தூதர்களும் வந்து சிலுவையிலிருந்து அவரை மீட்டு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அன்றைக்கு கொன்றிருப்பார்கள் தேவதூதர்கள். அது நடந்திருக்கும் அன்றைக்கு. ஆனால் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்புக்கு வழியே கிடையாது இல்லையா? அன்றைக்கு ஏன் தேவன் தேவதூதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், இயேசுவை சாக விட்டார் சிலுவையிலே நம்முடைய மீட்புக்காக? அத்தனை தேவதூதர்கள், ஒரு தேவதூதன் எத்தனையோ மனிதனுக்கு சமாதம், ஒரு தேவதூதன் போதும் ஆயிரக்கணக்கான மனுஷனை கொல்வதற்கு, ஒரு தேவதூதன் போதும். ஒரு தேவதூதனை அனுப்பினால் அன்றைக்கு கதை முடிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான தூதர்களை தேவன் எனக்காக அனுப்ப மாட்டார் நினைக்கிறாயா? அனுப்புவார், ஆனால் நான் கேட்க போகிறதில்லை, தேவனது அனுப்ப போகிறதில்லை. பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், சிலுவையில நான் மரித்து ரத்தத்தை சிந்த வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவையில தொங்க விட்டார், பாடுபட விட்டார், அங்கே ரத்தத்தை சிந்த அனுமதித்தார் ஆண்டவர். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார், பாடுபடும்படியாக, அறையப்படும்படியாக, சாகும்படியாக. தேவதூதர்கள் அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கட்டளையும் இல்லை, தேவதூதர்களுக்கு விளங்கல. இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள், இந்த மீட்பின் பணி தேவதூதர்களுக்கு விளங்கவில்லை, அவர்களுக்கு வியப்பு. ஏன் நாம் இவரை காப்பாற்ற முடியவில்லை? ஏன் இவரை காப்பாற்றும்படியாக கட்டளை கொடுக்கப்படவில்லை? ஏன் இவர் இப்படி மரிக்க வேண்டும் என்று அங்கே விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதூதர்களுக்கு மறுபடியுமாக பணி கொடுக்கப்படுகிறது, இயேசு உதவி செய்யும்படியாக. பிறகு எப்போ உதவி செய்கிறாங்க? அவருடைய உயிர்த்தெழுதலே உதவி செய்கிறார்கள். அங்கே பேசாமல் இருந்தவர்கள் அந்த கல்லை புரட்டும்படியாக, அங்கே நிற்கும்படியாக, உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக தேவதூதர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:1-6 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள்.
அப்பொழுது மிக பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சிலுவையில் அறையப்படும் போது பார்த்து கொண்டிருந்த தூதர்கள் ஏன் இப்படி இவர் சாக வேண்டும் என்று, தேவகுமாரன் சாக வேண்டும் என்று வியந்து பார்த்து கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தேவதூதர்கள் சாகிறதை கண்டார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் உயிர்த்தெழும் போது ஆண்டவர் அவர்கள் கட்டளை இடுகிறார், கல்லை புரட்டு என்று சொல்லி. அந்த தேவதூதனுக்கு எவ்வளவு வேகம் வந்திருக்கும் பாருங்க. கொல்லும் போது பார்த்து கொண்டிருந்த தூதன் இறங்கி வந்து பூமி அதிர்கிற விதத்தில், அதிர்ச்சி அளிக்கிற விதத்தில் இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்காருகிறான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். பார்த்த பயத்திலேயே செத்தவர்கள் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட போது ஏன் பாதுகாக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த தூதர்களுக்கு இந்த திருப்தி கிடைக்கிறது. கல்லை புரட்ட, கல்லின் மேல் உட்கார, அங்கு வருகிறவர்களுக்கு இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்ல அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவதூதர்கள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார்கள். இயேசு அதை விசுவாசித்தார். தேவதூதர்களை கூப்பிடுவேன், கூப்பிட்டால் தேவன் அனுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். தேவதூதர்கள் தமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேவன் விசுவாசித்தார். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். தேவதூதர்கள் எப்படி பரிசுத்தவான்களுக்கு உதவினார்கள் என்பதை குறித்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு துரிதமாக சொல்லுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய மனுஷர்கள் அந்த ராஜா செய்து வைத்திருந்த சிலையை, சிலைக்கு எதிராக பணிந்து குனிந்து வணங்க சம்மதமில்லாமல் நின்றபோது அவர்கள் அக்னியிலே தள்ளப்பட்டார்கள். எரிகிற சூளையிலே அவர்கள் தள்ளப்பட்ட போது அங்கே ராஜா பார்க்கும்போது அந்த மூன்று பேர் மட்டுமல்ல, நாலாவது ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய சாயல் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த தேவதூதன், நாலாவது மனிதர், நாலாவது ஆள் ஒருவர் அங்கே உள்ளே புகுந்து அந்த தீயின் ஒரு சேதமும் அவர்களை அணுகாமல் பாதுகாத்தார் என்று தானியேல் மூன்றாம் அதிகாரத்திலே 24-28 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஒரு சேதமும் அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோம். தானியேல் மூன்றாம் அதிகாரம் 24-28 வசனங்கள், 27-28 மட்டும் வாசிக்கிறோம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். விசுவாசிகள் விசுவாசிகள் நான் ஒன்று சொல்றேன், அவிசுவாசிகள் விசுவாசிக்கிறாங்க. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவிக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறது? அவிசுவாசி உலகத்தில் இருக்கிறவன் விசுவாசிக்கிறான். இதுக்கு தான் சொல்றேன், பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் பிரசங்கம் பண்ணணும். பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் ஒன்னா போட்டு பார்த்தா விசுவாசி விசுவாசிக்கிறது அதோட ரொம்ப கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். அவர்கள் நிறைய விசுவாசிக்கிறார்கள். அவிசுவாசி தேவனற்ற மனுஷன் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய தேவன் தேவ தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்தார் என்று அவன் சொல்லுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள், தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்று? உங்களுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகளிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே, உங்களுடைய ஆபத்தான நேரங்களிலே நீங்கள் தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள், உங்களை காப்பார்கள், கையில ஏந்துவார்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும். இன்னொரு சம்பவம் தானியேலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 அதிகாரத்திலே சிங்கக்கபியிலே போறப்பட்ட தானியேல், சிங்கக்கபியில போட்டு தானியேல் நல்லா தூங்குறாரு. அவர் போட்ட ராஜாவுக்கு தான் தூக்கம் வரல. இன்னைக்கு ராத்திரி மியூசிக்கும் வேணான்ட்டாரு, சாப்பாடு வேணான்ட்டாரு, ஒண்ணுமே வேணாம், எனக்கு சோறும் வேணாம், இசையும் வேணாம்,
என்ன தாளாட்டம் வேணா ஒண்ணு வேணா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட போய் படுக்கிறார். அவர் அவனை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஒண்ணு முடியல, போட்டாச்சு, சிங்க கபியில போட்டாச்சு, என்ன ஆகுதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனா அவரே சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் உன்னை காப்பார் என்று, நீ வணங்குகிற தேவன் உன்னை காப்பார் என்று அந்த ராஜா சொல்லுகிறார். வாசிப்போம் 21-22 வசனங்கள், 6:21-22 வசனங்கள். அப்பொழுது தானியேல், ராஜாவே, காலையில ராஜா வந்துடுறார், சீக்கிரமா எழுந்து தானியேலுக்கு என்ன ஆச்சுன்னு காலையில வந்து பார்க்கிறார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ ரெண்டும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பெரிய தேவனுடைய தாசர்கள், பக்தர்கள், தேவனை உண்மையாகவே விசுவாசித்தவர்கள் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காக்கிறார் என்பதை நிச்சயமாக விசுவாசித்தார்கள். தானியேல் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சாட்சியிடுகிறான். 23, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசித்திருந்தபடியால், எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவன் நம்மை சுற்றி என்ன போடுகிறார், வேலி போடுகிறார். அந்த வேலி எப்படி நிற்குது? விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த வேலி நிற்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த வேலி நல்ல வேலை செய்யுது, சத்ருவை வெளியே வைக்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் சேதம் அணுகாமல் பாதுகாக்கிறது. விசுவாசிக்கிற வரைக்கும் பிசாசு உள்ளே நுழையாமல் தடுக்கிறது. விசுவாசிக்க நிறுத்துகிற வேலையில, விசுவாசியாமல் போகிற வேலையிலே சேதம் வருகிறது. அப்பொழுதுதான் பிசாசு உள்ளே வந்து நுழைகிறான். விசுவாசித்தபடியினால், தானியேல் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றும் அவனை அணுகவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயில போடுறார்கள், அவருடைய தீ வாசனை கூட அவர்கள் மேல் இல்லையா, அவருடைய முடி கூட கருகவில்லை, ஒரு முடி கூட வீணாக போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் காக்கிறார். விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது, அவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுகிற வேலையிலே உண்மையாகவே அந்த வேலி நம்மை பாதுகாக்கிற வேலையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிறோம், அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார் சிறை கைதியாக. வழியிலே பெருங்காற்று வந்து அந்த கப்பற் சேதம் உண்டாகிறது. அப்பொழுது தேவதூதன் பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகி, உனக்கு ஒன்றும் சேதம் ஏற்படாது, உனக்கு உன்னோடு இருக்கிறவர்களுக்கும் ஒன்றும் ஆகாது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27:14-25 வசனங்களிலே தேவதூதன் தரிசனமாகி அவரிடத்தில் பேசுகிறார், பயப்படாதே பவுலே, உன்னோடும் உனக்கும் உன்னை சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் உன்னோட செல்லுகிறவர்களுக்கும் ஒரு சேதமும் ஆகாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்படியே அவர்களுக்கு சேதமாகாமல் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். எப்படி அவர்கள் காக்கப்பட்டார்கள்? அந்த கப்பர் சேதத்திலிருந்து எப்படி அன்றைக்கு காக்கப்பட்டார்கள்? அந்த தேவன் வந்து ஒன்று சேதம் அணுகாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அந்த தேவதூதன் மற்றும் தேவதூதர்கள் அந்த கப்பலை பாதுகாத்து அந்த மக்களை கரையேற செய்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரி, தேவதூதர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 5:19 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து, 17 சொல்லுகிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, இதைத்தான் சொன்ன முதல்ல, சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவதூதர்கள் சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். விடுவிக்கிற தேவதூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள், தேவனுடைய மக்களுக்கு காக்கும்படியாக அவர்களை மீட்கும்படியாக வருகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 12 இன்னும் ஒரே ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் 12:7-11 யாக்கோபு ஆதிச்சபையில் கொல்லப்பட்ட பிறகு மற்ற அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு கைது செய்யப்படுகிறார். பேதுருவையும் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறான். யாக்கோபை கொன்றவர்கள் பேதுருவையும் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று சித்தம் கொண்டு அவரையும் கைது செய்கிறார்கள். அப்பொழுதுனம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்து என்று அவனை எழுப்பினான்.
உடனே சங்கிலிகள் அவன் கைகள் நோக்கி உன் அறையை கை உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். செருப்பை போட்டுக்கோ. தூதன் பின்னும் அவனை நோக்கி வஸ்திரத்தை போர்க்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். பேதருக்கு விளங்கல. நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கார். ஜெயிலில் இந்த மாதிரி தூங்குறால பார்த்துருக்கீங்களா நீங்க? இவ்வளவு தூக்கம் ஜெயிலில் தேவைதானா? ஆனா கர்த்தருடைய மனுஷன் அவர். கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கு என்ன நடக்க போகுது? கொல்லதானே போறான். பார்த்துருவோம். மிஞ்சி மிஞ்சி கொன்னா ஆண்டவர் இடத்துல தான் போய் சேர போறோம். கர்த்தருடைய கையில எல்லாம் இருக்குன்னு பேச படுத்துங்கிறார். தானியலும் அப்படிதான் நல்லா தூங்கிட்டு நல்லா எந்திரிக்கிறாரு. பேதுருவும் சிறைச்சாலையில பொது சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் போய் அங்கே போய் நல்லா போய் தூங்கிட்டு தூங்குற தூக்கம் சாதாரண தூக்கம் இல்லை, ரொம்ப ஆழ்ந்து நித்திர. தேவதூதன் வந்து விலாவில் தட்டி எழுப்பி நீ கச்சையை கட்டிக்கொள் பாதரட்சியை போட்டுக்கோன்னு சொல்லி இவ்வளவு சொல்லி எல்லாம் போட்டுட்டு கிளம்பி நடக்கிறாரு. அவருக்கே தெரியல. அவர் நினச்சிருக்காரு ஏதோ ஒரு சொப்பனம் போல இருக்குன்னு. பேசாம தூக்கத்திலேயே நடந்து போறார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் கதவையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதை வண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு தேவைண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எப்படி நடந்ததுன்னே யாரும் விவரிக்க முடியல. பேதுரு பிறகு போய் இன்னொருத்தர் விசுவாசிகளுடைய வீட்டில் கதவை தட்டுறாரு. அவங்களால் நம்ப முடியல. பேதுருடைய ஆவி தான் வந்திருக்குது, இல்லை பேதுருடைய தூதன் தான் வந்து நிற்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. வாசிப்போம் 13 பேதுரு வாசற் கதவை தட்டின போது விடுவிக்கப்பட்ட பேதுரு விசுவாசிகளிடத்தில் செல்கிறார். ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷ கதவுக்கு வெளியே பேதுரு நிற்கிறது கேட்கிறது அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவர்களும் தூதர்களை விசுவாசிக்கிறாங்க. பேதுருவும் தூதனை விசுவாசிக்கிறார். தூதன் வந்து பேதுருவை விடுதலை ஆக்கி தெரு வரைக்கும் கொண்டு வந்து கதவெல்லாம் திறக்க வச்சு எல்லாம் பண்ணி வெளியே அனுப்புகிறார். உண்மையிலே நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்திலும் கூட சாது சுந்தர் சிங் என்ற பெரிய பக்தருடைய சரிதையிலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. சாது சுந்தர் சிங் என்பவர் நம்முடைய இந்திய மனுஷர், தெய்வம் மனுஷர், அருமையாக ஊழியன் செய்த ஒரு தேவண்டி தாசர். அவர் திபெத்திலே ஒரு மலை ஜாதி மக்களிடத்திலே அவர் மாட்டிக்கொண்டு அவர் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாராம். அப்பொழுது அவர் கையை உடைத்து அடித்தவருடைய கையை உடைத்து அவரை காலியாக இருந்த ஒரு கிணத்துக்குள்ளாக தூக்கி எறிந்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள, டிரைவல் காய்ந்து போன கிணத்துக்குள்ள தூக்கி எடுத்திருக்காங்க. அந்த கிணறு எதுக்காக பயன்படுத்தினார்களாம்? இந்த ஆளுகளை கொல்ல வேணும் என்றால் அந்த கிணறு பயன்பட்டதாம். ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே உள்ள போட்டு அந்த எலும்பு எல்லாம் அழுகி போய் உள்ள கிடக்குது. அநேகம் பேர் செத்துருக்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ள. அந்த கிணத்துக்குள்ள இவரை தூக்கி போட்டாங்களாம் கீழே. 3 இரவு பகலும் அந்த கிணத்துக்குள்ளாக அவர் தவிக்கிறார். அந்த கதை சொல்லுகிறது 3 பிறகு திடீரென்று ஒரு கயிறு ஒன்று வந்து இறங்கினதாம். மேலிருந்து கீழே ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த கயிற்றை பிடித்துக்கொள் என்று சத்தம் கேட்டது. கயிற்றை பார்க்கிறார். கையில் அவ்வளோ உறுதியாக பிடிக்க முடியல. ஒரு கை உடஞ்சிருக்குது. கீழே பார்த்தா காலை வைக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்ணியிருக்குதான், ஒரு லூப் மாதிரி பண்ணியிருக்குது அந்த கயிற்றுலேயே. அதில் காலை விட்டு கயிற்றில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கும்போது ஒரே தூக்கில் திடீரென்று யாரோ தூக்கி மேலே விட்டுருக்குறாங்க. தூக்கி விட்ட உடனே அந்த கதவை அந்த மேலே இருந்த மூடியை திருப்ப போட்டு அதை தாளிட்டு அதுக்கு பூட்டை போடுகிற சத்தம் இவர் கேட்குது. இருட்டில் இவர் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து அவரை தூக்கி விட்டவருக்கு நன்றி சொல்லலாம் என்று பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லையாம். தூக்கி விட்டது யாருன்னு தெரியல. யாருமே இல்லை. நன்றி சொல்லலாம்னு பார்த்தா யாருமே இல்லை. அடுத்த நாள் சாது சுந்தர் சிங் வெளியே வந்த கதை அந்த கிராமத்து தலைவனுக்கு போய் எட்டுகிறது. அது உள்ளே போட்ட ஆளுக்கு அந்த ஆள் சொல்ற, வேற யார்கிட்டையும் சாவியே கிடையாது, எங்கிட்ட இருக்கிற ஒரே சாவி தான் அது இருக்குது அந்த கிணத்துக்கு. அது என் எடுப்புலையே இருக்குதே, எப்படி யார் அந்த ஆளை தூக்குனது, யார் அந்த ஆளை வெளியே விட்டதுன்னு கேட்டாரான். யார் வெளியே விட்டதுன்னு நமக்கு தெரியும், சாது சுந்தர் சிங்க்கும் தெரியும் நினைக்கிறேன். தேவ தூதர்கள் அவரை தூக்கி எடுத்திருப்பார்கள். அநேக நேரங்களிலே தேவ தூதர்கள் இப்படியாய் கிரியை செய்கிறார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறார். மோசே தன்னுடைய வாழ்நாளிலே தேவ தூதருடைய ஊழியத்தை இப்படியாக அனுபவித்திருப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. தேவதூதர்கள் பாதுகாக்கிறதை, கைகள் ஏந்துகிறதை, தாங்குகிறதை
காக்கிறதை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகையால் தான் நிச்சயமாக எழுதுகிறார். மோசே எழுதின அந்த சங்கீதத்திலே, 91 சங்கீதத்திலே நிச்சயமாக தேவதூதனுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். தேவதூதர்கள் காப்பார்கள் என்று, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் அதை இன்றைக்கு உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள்? கட்டளை இதுவாரா? எல்லாரும் சொல்லுவோம், என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படியாக எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். தேவ தூதர்களை விசுவாசிக்கிறேன், அவர்கள் இருக்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், எனக்காக போரிடும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், எனக்கு உதவி செய்யும்படியாக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அதை எதிர்பாருங்கள். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கும்படியாக எதிர்பாருங்கள். நமக்கே சில நேரத்தில் நம்ம தேவதூதில் பார்த்ததில்லை, ஆனால் நினைக்கிறேன் அநேக நேரத்தில் தேவதூதன் கிரியை செய்திருக்கிறான். நான் சொன்னேன், நியூ இயர் அன்னைக்கு புது வருஷ துவக்கத்திலே சொன்னேன், காரில் வந்து கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டு வர்றேன், என்னுடைய தம்பி ஓட்டி கொண்டு வர்றார், அவருக்கும் பாவம் தூக்கம், நல்லா ஓட்டுவார், நம்பி உட்காரலாம், அவருக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு, அவரும் அப்படியே லேசாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. திடீரென்று எங்கேருந்து எழுந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அப்படியே நல்லா தலனி போட்டு தூங்கிட்டு இருக்கேன் நாங்கள். திடீர்னு இப்படி எழுந்து உட்கார்ந்து அவ்வளோதான், பார்த்த நேரம் எதிர்க்க லாரி, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தான் வந்து அடி நொறுக்கியிருப்பாங்க காரை, சின்ன மாருதி கார் அப்பளம் மாதிரி நொறுக்கியிருக்கும், 2 வினாடி தான் போதும், பார்த்தேன் அவ்வளோதான், பிடிச்சி ஸ்டேரிங்கை பிடிச்சி இழுத்துட்டேன் இந்த பக்கம். அது இழுத்த உடனே, இது ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன், இல்லை அதிகமாக போயிருந்தாலும் போயிருக்கோம், அவ்வளோ வேகத்தில் போயிருந்த காரை பிடிச்சி இழுத்த என்ன ஆகிறது, அது இந்த பக்கம் போய் விருன்னு போய் ஒரு இதில் போய் டமால்னு மோதி நின்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பதறி போய் பக்கத்தில் பார்க்குறேன், என் தம்பிக்கும் ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வைக்கல் புதர், இவ்வளோ பெரிய புதர், இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, வைக்கலில் ரோடு ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ உயரத்துக்கு, அதுக்குள்ளே போய் கார் அப்படியே சொருவிட்டு நிற்கிது, ஒன்றுமே ஆகலை, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அப்படியே பின்னால் எடுத்து திரும்பி ஓட்டிகிட்டே வந்துட்டு ஒரு ஆள் இறங்கி பார்த்துட்டு, லாரிக்காரங்களாம் பின்னால் நிறுத்திட்டாங்க, சார் செத்துருக்கணும், எப்படியோ தப்பிச்சிட்டிங்கன்றாரு. எப்படி தப்பிச்சனும் அவருக்கே விளங்கலை. போகிற வழியெல்லாம் லாரி தலைகுப்புற கவுந்து விதவிதமாக கவுந்து கிடக்கும். ரோடுகளில் பார்த்தீங்கன்னா முறுக்கிக்கிட்டு கவுந்துக்கிட்டு பள்ளத்தில் விழுந்து பிரிட்ஜு மேலேருந்து விழுந்து, நான் பார்க்கும்போது நினைக்கிறேன் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க போல இருக்கு, இப்படி விழுகிறதுக்கு காட்டுத்தனமாக ஓட்டி அங்கங்கே விழுந்து அடிபட்டு நொறுங்கி கிடப்பார்கள். அவன் பார்த்து சொல்கிறான், என்ன சார் எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு கை காமிச்சிட்டு சொல்கிறான், எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள், அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அங்கே போய் அந்த கார் அந்த புல்ல போய் சொருகின போது காரை விட்டு இறங்கலான்னு பார்க்குறேன், இறங்க முடியல, பக்கத்தில் பெரிய மரம், அந்த மரத்தை கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச்சில் மிஸ் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன், கதவை திறக்க முடியல, அவ்வளோ கிட்டே இருக்குது மரம், அந்த மரத்தில் அடிபட்டிருந்தால் அவ்வளோதான் நொறுங்கியிருக்கும் கார். இன்றைக்கு நினச்சி பார்த்தா உண்மையாகவே தேவதூதர்கள் தான் இருக்கணும், இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. தேவ தூதர்கள் நம்மை காக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறார்கள், கட்டளையிட்டப்பட்டிருக்கிறார்கள், அது உண்மை, அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை உரிமை பாராட்ட வேண்டும், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். தேவ தூதர்கள் நம்மை காக்கிறார்கள் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நிச்சயமாக அதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த தேவதூதர்கள் எப்படி இவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் இவர்களை ஏவி விடலாம், கிரியை செய்யும்படியாக செய்யலாம் என்பதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நமக்காக கிரியை செய்ய வேண்டும் என்றால், பணிவிடை செய்யும் என்றால் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நான் போதிக்கப் போகிறேன். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவ தூதர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள். நாம் கர்த்தரை நாம் இன்றைக்கு துதிப்போம், கரங்களை உயர்த்தி தேவதூதர்களுக்காக, நம்மை சூழ நின்று பாதுகாக்கிற தேவதூதர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய வழிகளில் காக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. எங்களை பாதுகாக்கும்படியாக தேவதூதர்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை கைகள் தாங்கிக் கொள்ளும்படியாக, ஏந்தி கொள்ளும்படியாக அவர்கள் காத்து நிற்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போ அது நடக்கும்? விசுவாசிக்கும் போது. விசுவாசித்ததுனால தான் சேதம் ஒன்று ஏற்படவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தானியேலும் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றுமாகவில்லை. விசுவாசித்தால் தான் நடக்கும். அதுதான் அடுத்த வாரம் பேச போகிறோம் இன்னும் விவரமாக. விசுவாசிக்கும் போது இவைகள் நடக்கிறது. விசுவாசிக்காவிட்டால், அதை உரிமை பாராவிட்டால், தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அது நடக்க போகிறது கிடையாது. விசுவாசத்திலே நடக்கிறது. அந்த மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கு தங்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அந்த நிழலிலே தங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நடக்கிறது. மறுபடியும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்கள்.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

செங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

நீங்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட, உம்மை போல யார் இருக்கிறார்கள்

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

நோக்கி பார், பண்டிகை கொண்டாடும் எருசலேம் நகரை என்று சொல்லி அதன் ஆசீர்வாதங்களை எல்லாம் விவரிக்கிறார். இறைவாக்கினர் ஏசாயா அதிகாரம் 33:20.

தகப்பனே, எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன். வைராக்கியமான முழு நேர ஊழியர்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆதி திருச்சபை அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு சபையிலும் நடக்க நான் ஜெபிக்கிறேன்.

தகப்பனே, கடலோர மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர நான் ஜெபிக்கிறேன். காணப்படும் குடி பழக்கம் சூதாட்டம் முற்றிலுமாய் மறைய நான் ஜெபிக்கிறேன்.

தகப்பனே, எங்கள் தேசம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். பொருளாதார முன்னேற்றம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். லஞ்சம் இல்லாத தூய்மையான நிர்வாகம் எங்கும் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இன்

ஏசாயா 30:18 முதல் 22 வசனங்களில் தேவனுடைய மனதுருக்கம் எவ்வாறு நம்மை பாதுகாக்கின்றது என்பதை பாடலாக பாடுவோம்.

0: நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் கூடி வர பண்ணி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கண்மலையில் தேனிலும் மேலான தேன் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்படிப்பட்டதான் நம்முடைய வேத வசனத்தை, கலங்கமில்லாத ஞான பாலை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் சபையில் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னதபாட்டின் புஸ்தகம் 4:12 சொல்லுது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்னு. இந்த மணவாளியே என்று சொல்வது சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னதபாட்டின் புஸ்தகம் என்பது சபைக்கும் மணவாளனுக்கும் உள்ளதான, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினுடையதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் உன்னதபாட்டு. உன்னதப்பாட்டுக்கு நடுவில் நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் உண்டு. அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த 8 அதிகாரத்திற்குள்ளே இருக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விசேஷமாக அநேக காரியங்கள், சபைக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியுமே அங்கே வந்து ஒரு காரியம் இருக்கும் உன்னதப்பாட்டில். பொதுவாக உன்னதப்பாட்டை நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அது உன்னதப்பாட்டு புரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வசனமே அப்படி படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்துக்காக நம்ம ஏங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது அந்த ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? இங்கே காலையில் முதல் ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? வரல, வேற ஒரு சர்ச்சில் நடந்துச்சு, அங்கே வந்தவங்க வந்திருக்கீங்களாங்கிற இல்லை இல்லை. அப்படி வந்திருந்தாலும் இது புது செய்தி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவர் அதை தான் எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படி. அதனால் அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறார் போலன்ட்டு தூங்கிடக்கூடாது பாருங்கள். சரி, ஒரு மணி நேரம் படுப்போம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதனால் சொன்னேன். ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் மாறுபடும், வேற ஒரு கோணத்துக்குள்ள இந்த செய்தி போகும், அதுக்கு சொல்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கென்று ஒரு சபை உண்டாக்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 5:1-2 வாசிங்கள். ஏசாயா 5:1-2 வாசிங்கள்.
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
0: என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு
1: திராட்சை
0: தோட்டம் உண்டு.
1: அவர் அதை வேலியடைத்து
0: அதுதான் உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்றார். இந்த தோட்டத்தை அடைப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலான ஒரு விஷயம் இது. எந்த ஒரு விஷயத்துமே இப்போ வீடு கட்டினா காம்பவுண்ட் சுவர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுருவோம், அதுக்கு ஒரு கேட் போட்டுருவோம். காரணம் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும், தாண்டி உள்ளே வராமல் இருக்க. சில நேரத்தில் மிருகங்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அது வந்து ஒரு தடை, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. அதுதான் அந்த சுற்றி கட்டப்படுவது, அதாவது மதில் சுவர். இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது அதை சுற்றி ஒரு அலங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்கம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தோட்டத்துக்கு, அதாவது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றி ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரோ, அதை சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு, வேலி அடைத்து அப்படின்னு இருக்கு. ஏன் கர்த்தர் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார், வேலி அடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அந்த தோட்டத்திற்கு காவல்காரனைத்தான் கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15,
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து
0: அதை
1: பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
0: அப்ப தோட்டத்துக்கு ஆதாம் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ரெண்டு வேலை இருக்குது, ஒன்னு மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்னு வாட்ச் பண்ணணும். ரெண்டு வேலை தான் கொடுத்தார் ஆண்டவர். பொதுவாக நம்ம இப்போ வந்து ஒரு சயின்ஸ் உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு அது ஒத்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது நடந்தது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு காரியத்தை பைபிளில் உள்ளது தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது நடந்து 460 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் கணக்கு வந்து இன்னும் 6000 வருஷமே என்ன செய்யலை, நமக்கு இன்னும் முடிவடையலை. 6000 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது பல மில்லியன் வருஷம், அதுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்கலாம், எந்த வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒன்று சில மில்லியன் வருஷம், 10,000 மில்லியன், 20,000 மில்லியன், 1 கோடி வருஷம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காது. ஆனால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கும், கரெக்டாக சொல்லி வச்சுருப்பார் ஆண்டவர். இப்போது 7வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம், 2வது மாதம் 17வது தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த டேட்டு இயரு எல்லாத்தையுமே சொல்வார். எல்லா காலத்திலும் இருக்கும், நோவா காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம இயேசு காலத்தில் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும், எந்த ராஜா அப்போ ராஜாவாக இருந்தார், அப்போ என்ன ராஜ்யபாரம் இருந்துச்சு, எல்லாமே டைமிங்கோட டைம் லைனோடு இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஆண்டவர் எழுதும் போது மிக தெளிவாகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஆதாமம் படைக்கும் பொழுது, தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் ஏதோ நம்ம சயின்ஸில் படிக்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனுஷன் காட்டு மிராண்டியாக இருந்தான், குகைக்குள்ளே குடியிருந்தான், அப்புறம் 2 கல்லுகளை வச்சு சிக்கிமுக்கைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நெருப்பு வந்துச்சு, அந்த மாதிரி படைச்சதாக சொல்லப்பட்டு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல அமீபா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்ஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் சயின்ஸுக்கான ப்ரூஃப் இன்னுமே இல்லை. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணதாக சொல்லப்படவே இல்லை, இருந்திருக்கலாம், மேபி, அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தை வாசிங்க,
1: அப்பொழுது தேவன்
0: ஒரு வேலையை செய்யணும் சொல்லவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கணும் மட்டும் சொன்னார். அவருக்கு தெரியும் நம்ம செஞ்சா தப்பா செஞ்சிருவோம், அதனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னார். இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் இருக்குது பாருங்கள், ரெண்டத்தையும் சொல்லும் போது சொல்லுவார், இதோட எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிலர் இந்த பைபிளுக்கு வியாக்கணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளில் இல்லாத ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதோட சேர்ப்பாங்க, கமெண்ட்ரியில் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இப்படி இருக்குன்னு. அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க கொண்டு வந்து ஒரு நியூ வேர்ல்டி ரெஃபரன்ஸை சேர்ப்பாங்க, அதுவும் இந்த பைபிளோட கூட்டுவதுக்கு சமம். நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் இதை கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. பைபிளையுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இதை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக உலகத்துக்கே வரல, பைபிள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உலகத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் பைபிளை காப்பாற்றணுன்ட்டு போராடுவாங்க, இந்த பைபிளுக்கு தன்னை அது காப்பாற்றிக்க தெரியும். ஆண்டவருக்கு யாரை வச்சு இந்த பைபிளை பாதுகாக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பைபிளை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், 6000 வருஷமாக பைபிள் இருக்குது, யார் காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும். அது யார் யாரையோ ஆண்டவர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்மகிட்ட கொடுத்ததும் காப்பாற்றுன்னு சொல்லி கொடுக்கல, உன்னை காப்பாற்றிக்கொண்டு தான் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்க, உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான். இதை காப்பாற்ற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பல நேரங்களிலே நாம் எதையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போ ஆதாம் இடத்துல தோட்டத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார், நல்லது என்று கண்டார், பர்ஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஆதாமுக்கு வேலை என்ன? அப்பா இதை நீ அப்படியே நல்லா டெவலப் பண்ணுப்பா, இப்போ ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு இதில் நல்லா வீடு கட்டுப்பான்னு கொடுக்கல, தோட்டத்தை கொடுத்துட்டு இதில் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு புதுசு புதுசாக கொண்டான்னு ஒன்று கொடுக்கல, மாடிஃபைடு ஆர்கன்ஸ் கொண்டா, ஜிஎம்ஓ அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, இதை பண்படுத்து, இதை என்ன செய்ய, மெயின்டைன் பண்ணு. அடுத்து காவல் காக்க, எதுக்காக காக்கவும், இதை காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
1: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
0: நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, அதான் ரொம்ப முக்கியம், சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது. இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, நாடு. அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போது சர்ப்பமானது காட்டு மிருகம். நாடுனா எது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம், அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார். அதே நம்ம 1:28 சொல்கிறாரு, நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கோம், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டு வச்சுட்டாரு, முழு நாடு அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்க கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது, ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியதுன்னு அங்கே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 2:10 வாசிக்கும் போது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது, அதில் 2 ஆறே ஒரு நாடுன்னு இருக்கு. கடைசி 2 ஆறு இருக்குது பாருங்கள், இத்தேக்கேல் ஐப்ராத்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இத்தேக்கேல் ஐப்ராத்னா என்னென்னா டைக்ரீஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 ஆறு. இந்த 2 நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு. இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். 2 ஆறே ஒரு நாடுனா 4 ஆறு ஓடி இருக்குது. அப்போ ஏதேனன்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லை, அது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது, அது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார் ஆண்டவர், ஆதாமுட்ட ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அவனுக்கு 2 வேலையில் ஒரு வேலை என்ன சொன்னார், இது உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்க. யார் அப்படி வருவா, இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது, அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழம் சாப்பிட்டது 2வது தவறு. முதல் தவறு, காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது. காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டார், உள்ளே விட்டுட்டார். இதுதான் அவர் செய்த முதல் தவறு. இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம். இப்போ ஆதாம் கையில் அதை கொடுத்தாரு. இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன். அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியது அவர் வேலை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. சர்ப்பம் என்பது கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. வாசியுங்கள், கொரிந்தியருக்கு எழுந்த நிருபம் 2வது நிருபம் 11:3 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, சர்பம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம், வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம். சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு, உள்ளே வந்து ஆசாரியன் யாரு, ஆதாம். ஆதாம் கையில் ஒரு சபை ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு, ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார். இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார். யாருக்கு, ஏவாளுக்கு கொடுத்துட்டார். இப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு 3:1 கேட்குது. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார், அப்போ ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்குற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது, வார வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியிலிருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கள்ளோபதேசம் வரணும்னா, ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கள்ளோபதேசம் பேசுனா உண்டு, நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு. இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு 2-2 பேராக வருவாங்க, ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சபையில் வீடுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க, சர்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க. ஆனால் இதை தவிர கள்ளோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொரோனா அப்போது உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது, பல இடத்துல இருந்து உள்ளே வருது. அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம் எது சர்வத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி, ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலா பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ள. இப்போ நீங்களே எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ போய் பாருங்கள், மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வந்துடுது, வடை வந்துடுது, இட்லி தோசை எல்லாம் வருது, காஃபியோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. முந்தி எங்ககிட்ட மட்டும்தான், ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம், அங்கே காலையில் ஆராதனை நல்லாயிருக்கு. சரி, ஜபம் காலையில் எங்கே போயிடலாம், நாலுமாவடிக்கு போயிடுவோம், ஜபிக்கலாம் வாங்க, அங்கே நல்லாயிருக்கு. செய்தி எங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம் இல்லை லண்டனுக்கு போயிடுவோம், அங்கேருந்து ரெண்டு பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கு சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்குது பாருங்கள், எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது, கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது, புதுசு புதுசாக வருது. நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிருச்சு. நிறைய படிக்கிறீங்க, ஹீப்ரூவில் அப்படி சொல்லியிருக்குதா, கிரீக்கில் இப்படி சொல்லியிருக்குதா, லத்தீனில் இப்படி சொல்லியிருக்குதா. தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமாக முடிக்கல, தமிழ் பைபிளை இன்னும் என்ன செய்யலை, மொத்தமாகவே முடிக்கலை. அதுலேயே இன்னும் தட்டு தடுமாற்றம் நமக்கு இருக்குது. நம்ம 66 புக்கு கரெக்டாக சொல்லினாலே வரிசையாக வரமாட்டேங்குது. திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன், எப்போ கரெக்டாக 12 அப்போஸ்தலர் பேர் வரிசையாக சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், மத்தேயு, யோவான், 1 யோவான், 2 யோவான், அப்போ சில பேர் சொல்லிகிட்டே வரான். எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது, யோவான் இருக்குது, அது என்ன 1 யோவான் 2 யோவான் பார்த்தா புக்கு அப்போ சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த அளவில் தான் நம்முடைய பைபிள் நாலேஜ் இருக்குது. இது பத்தாததுக்கு நம்ம திரும்பி சொல்கிறேன், ஹீப்ரூ கிரீக்கு படிக்கிறதுனா உங்களுக்கு குற்றமாகவே சொல்லலை. 20 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜில் உருப்படியாக இருங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஹீப்ரூ படிக்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நம்ம லாங்குவேஜில் கொண்டு ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது, ஆனால் இந்தியாவிலேயே முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஒழுங்காக படிக்கிறது இல்லை, சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, புறப்பட்டு காசு கட்டி 1000 ரூபா கட்டி போகிறது. என்னன்னு கேட்டால், இஸ்ரேல்லேருந்து ரபிமார் வந்து எடுக்கிறாரு. ஏன், இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டிங்களா? சரி, அங்கே தான் போய் படிக்கிறீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஒன்றும் புரியல. போக போக தான் புரியுமா, எப்போ போகணும், 40 கிளாஸ் போனால் தான் புரியுமா. 40வது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தட்டு தடுமாறி போயிடுது. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாண பக்கம் திருப்பிடுறாங்க, இல்லையா கள்ள உபதேசம் அப்படி அடித்து விட்றான். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியிருந்து உபதேசங்கள் சர்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்பம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம். ஏன், நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நானுடைய விளைவு. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி. சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது, என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க, எது கேட்டாலும் இவ்வளோதானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்படி கேட்டு கேட்டு நம்ம ஒரு 2-3 தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு. அது யோசிச்சு பாருங்கள். இப்போ நாளை காலையில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க வாக்குத்தம், அது என்னது, மாத வாக்குத்தம் தானே. ஜனவரி மாதம் ஒன்று கொடுத்தாங்களா, அது என்னது, அந்த வருஷ வாக்குத்தம் மாதத்துக்கு வராதா, வரும் தானே. ஆனாலும் உங்களுக்கு மாதத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, இருக்கட்டும். இப்ப டெய்லி காலையில போன்ல வருது இல்ல, அது என்னது? அது டெய்லி வாக்குத்தத்தம். பத்தாததுக்கு மாசம் மாசம் வீட்டுகளுக்கு சைடு வழியா கொஞ்சம் பேர் வராங்கல்ல, அது என்ன வாக்குத்தத்தம்? அது பக்க வழியான வாக்குத்தத்தம். எத்தனை வாக்குத்தத்தம் பாருங்க. இது பத்தாததுக்கு நாலு ஊழியங்கள்ல இருந்து புக்கு வேற வருது உங்க வீட்டுக்கு தானே, அதுல ஒரு வாக்குத்தத்தம். இது பத்தாததுக்கு நீங்க ரெண்டு ஊழியக்காரனை புடிச்சு வச்சிருக்கீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க, அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. இப்படியே வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாங்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது. எவ்வளவு அப்படியே ஆசை, அப்படி அந்த நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. எதுக்கு நீங்க போய் இந்த ஒன்னு ரெண்டுன்னு கஞ்சத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மொத்த பைபிள்ல இருக்க வாக்குத்தத்தமும் நமக்கு தான். எதுக்கு மாசத்துக்கு ஒன்னு ஒன்னுன்னு கேக்குறீங்க? மொத்தமா எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த இந்து மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர், நம்ம இந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. இங்கே வந்தோன்னா வேறு ஜோசியம் வேற இல்லை, அதனால் இப்போ பைபிள் ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கு. அதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாறி ஆகிடுது, அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது. பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டர் இல்லாமல் என்ன, இப்போ கேலண்டர் இல்லைன்னா என்ன? ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. அதில் அந்த கேலண்டரா அதை விட கொடுமை, மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க. மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்கிறான், மார்ச்சுக்கு வந்துட்டோம், அந்த ஜனவரியை மாற்றுங்க. நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? பெருசா ஒன்றும் பெருசாக வாக்குத்தத்தெல்லாம் பார்க்கறதில்ல. என்னைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது. இதில் வேற இவ்வளோ வாக்குத்தத்தை வாங்கி குமிச்சிக்கிறீங்க. இது பத்தாததுக்கு இன்னும் போர்டு வேற வாங்கி மாட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க. உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை, நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்தை மேனியால் அலையிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அவன் உங்களுக்கு காது கிணிய காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி உங்களுக்கு சபையில் கொடுக்கிற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் இல்லை. எடுத்து வைங்க உள்ள. சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க. ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க, அதை பாருங்க கேமரா இருக்கு, வேணா போகும்போது வாங்கிக்கிங்க. அவங்கக்கிட்ட ஒரு குரூப் இப்படி வேற உட்காந்துருக்கு, பார்த்துக்குங்க. சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம், இந்த போட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க சபைக்குள்ள. பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, கை பிடிச்சி கொடுக்க. பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டாரு மாப்பிள்ளைகிட்ட, இவன் எடுக்கல, திருப்பி சொன்னா பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க. என்னடா நடக்குது இங்க, சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லை நாங்கள் என்ன இங்கே போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? சபைக்குள்ள வந்துக்கிட்டு சேட்டை. இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்ங்கிற பேரில் மட்டும் இல்லை, நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பாக ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய உண்மை நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை பத்து நிறைய பேர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, வசனம் கொடுக்குறாங்க, உங்களை கேட்க வேணாம்னு சொல்லலை. கேட்காம இருந்தால் கூட நல்லது தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போ தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிடு, இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும், ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புகிறீங்க. எப்படி எடுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போ உட்காந்து நல்லா படி, டியூஷன் வேணா ஒன்று அனுப்புகிறேன். அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க, அதே ஒரு ஸ்கூலில் படித்தா தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு, ரெண்டு நாள் போடுவாங்க, சரியாகாது, இன்னொரு டாக்டரை பார்க்க போவாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க. ஒரு மருந்தை ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எடுத்தால் தானே சரியாகும், உடனே ரெண்டு நாளில் பார்ப்பாங்க, இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை, ஆனால் நான் சித்த வைத்தியா போகலான்னு பார்க்குறேன். அங்கே போவாங்க, அந்த ஒரு அங்கே கொடுக்குறதான பச்சையில் அதை ஏதோ கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாள் குடிப்பாங்க, ஒன்றும் கேட்காது. பெசாமல் ஹோமியோபதி போயிடலாமா? இப்படி எல்லாத்தையும் போய் செத்து போனது தான் மிச்சம். நிஜமா தான். ஒரு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும் இல்லை, ஒரு அவங்க சொல்லுவாங்க 21 நாள் எடுங்க, 14 நாள் எடுங்க, எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும். நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியல, மாத்திட்டே இருக்கிறோமா? இல்லை, நல்ல அறிவாளி என்ன செய்வான், கொடுக்குற மருந்தை கொஞ்ச நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை தான் மாற்றுவான். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச். இதில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலைத்திருங்கள். இதை விட்டுட்டு அங்கே அங்கே அங்கே அங்கன்னு ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே இறக்குறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க, இன்னைக்கு பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த சர்பத்தை விட்டு விட்டால் என்ன ஆகும், அதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் பாதிக்கப்படுவா? உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது காயினை பத்தி சொல்ற போது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான. 1 யோவான் 3:12 வாசி.
2: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து,
0: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
2: சகோதரனை கொலை செய்த,
0: தன் சகோதரனை கொலை செய்த
2: காயினை போல் இருக்க வேண்டாம்.
0: காயின் யாரால உண்டானாமா?
2: பொல்லாங்கனால்,
0: பொல்லாங்கனால் உண்டானு. யாருன்னா, பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நிறைய பேர் படிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க வாசிங்க, 4:1 வாசிங்க, ஆதியாகமம் 4:1.
1: என்ன
0: செய்தாராம்? ஏவாளை அறிந்தார், அதனாலதான் குழந்தை பிறந்துச்சு. ஆனா 1 யோவான் 3:12 சொல்லுது, புல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது. இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு, அதனால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே நடக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். பழம் சாப்பிட்டுட்டு குழந்தை பிறக்குது. பழம் சாப்பிட்றது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அது நடக்குது. அது நடந்த உடனே பிறக்கிற பிள்ளை பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறது. இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்குத்தான் தோட்டத்துக்குள்ள பாம்பை விடாதபடி பத்திரமா பார்த்துக்கணும். தோட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையில் காவல் செய்யும்படி கொடுத்துருக்கிறார். இப்போ தோட்டத்துக்குள்ளே இருந்து, தோட்டத்துக்கு வெளியே இருந்து பாம்பு உள்ளே வருது. இதை அவர் விட்டுட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இனி அதை நானே வேலி அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். தோட்டத்தை என்ன பண்ணுறாரா? நானே வேலி அடைச்சிக்கிறேன். ஏன், நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யலை? சரியாக செய்யலை. ஆண்டவர் கொடுத்த ரெண்டு வேலையில் ஒரு வேலையை அவர் என்ன செய்யலை? சரியாக செய்யலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை துரத்தி விட்டு. 3 அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம்.
2: அவர் மனுஷனை துரத்தி விட்டு
0: ஜீவ
2: விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேறி
0: விட்டார். காவலை மாத்திட்டார். காவலை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்கா பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து, அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்யாவிட்டால் அந்த வேலை வேறு ஒருத்தர் கைக்கு மாற்றப்படும், வேற ஒருத்தர் கைக்கு கொடுக்கப்படும். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாற்றி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார். பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு. அதுக்கு பதிலாக வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தானே, சவுலுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார், அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு. தேர் இஸ் அன் ஆல்டர்னேட். எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது, ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது. பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது. வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது? உள்ளே நுழையக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு காவல் காக்க சொல்கிறாரு. இப்போ கர்த்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார். இப்போ தோட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது தோட்டத்துக்கு பிரச்சனை வேற எங்கே இருக்குது, வேற என்ன ப்ராப்ளம் தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14:5 வாசிங்க.
1: அப்படியே
0: சிம்சோனும் அவன் தாயும்
1: தகப்பனும்
0: திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள்.
1: அவர்கள்
0: திம்னாத் ஊர்
1: திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது,
0: திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது, இதோ
1: கெச்சுகிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது.
0: நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து வந்தது சர்ப்பம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை தோட்டத்துக்கு உள்ளிருந்து வர மிருகம். இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதை அவன் காவல் காக்காமல் விட்டுட்டான். இப்போ பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போய் கொண்டிருந்த போது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், பாலசிங்கம் தோட்டத்திலிருந்து வந்தது. இது எதை குறிக்கிறது? சபைக்கு வெளியிருந்து வரக்கூடியதான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் வெளியிருந்த பாவத்திலிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வெளியிருந்து வர இதை வந்து நம்ம தடுக்க முடியும். என்ன தடுக்கலாம்? கர்த்தர் என்ன பண்ணிட்டார், தோட்டத்துக்கு போகிற வழியை வேலி அடைச்சி பாதுகாத்து, இனி உள்ளுக்குள்ளே வராமல் என்ன பண்ணிட்டாரு, மிருகம் வராமல் பார்த்துக்கிட்டாரு. எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். இப்போ வெளியிருந்து உபதேசம் எதுவும் வராமல் நீங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலாம், உங்கள் குடும்பத்தை பத்திரமா காப்பாற்றிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? தோட்டத்துக்கு உள்ளிருந்தே பிரச்சனை வருது. இப்போ தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாலசிங்கம் ஒன்று இருக்கிறது. இது உள்ளிருந்து வரக்கூடியதான அடுத்த பிரச்சனை. இது சிங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு இருக்கு. இப்போ தோட்டத்துக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும். நாம் வெளியிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு சர்ச்சில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நிறைய பேர் சர்ச்சை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்ச்சுக்கு நான் வந்தேன், அங்கே இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களாம் சபையில் இருக்கிறாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்க? சபையில் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சபையில் பாவி தான் இருப்பான். சபையில் வெறும் பரிசுத்தவான் மட்டும் இருக்கணும்னா பரலோகத்தில் தான் இருப்பான். சபை என்பது பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். வெளியிருந்து உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உள்ளே போனால் ஒரே பேஷண்ட்ஸு, ஒரே வியாதிகாரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பான். அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலு. சர்ச்சு எதுக்கான இடம்? வெளியே இருக்கிற பாவியை கொண்டு வந்து அவனை மனந்திரும்ப பண்ணி சரி பண்ணி பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இங்கே எல்லா விதமான பாவியும் இருப்பான். அதாவது புதுசாக வந்த பாவிகளும் இருப்பாங்க, நல்ல கொஞ்சம் வளர்ந்து அறகுற பாவியும் இருப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட இங்கே சரியாகி கொண்டு தான் இருக்கிறோமே வெறிய, வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஒன். தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதன்லே கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. இப்போ இந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து எல்லாம் கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ இருக்க டீச்சர் கிடையவே கிடையாது. அப்போ இருக்க டீச்சர்ஸை சொல்கிறேன், கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எடுக்கிற சப்ஜெக்டில் அவங்க என்னவாக இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் நீங்கள் 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் நிலைமை இன்றைக்கி. இங்கே யாரும் முழுவதுமாக கற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் தி பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஒரு நாள் வரும் இவங்க தி பர்ஃபெக்டாக மாறுவார்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறீங்க? ஓ, சர்ச்சில் எப்படி இது நடக்கலாம், சர்ச்சில் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுறதுக்கு தான் கத்திர கொண்டு இங்கே வச்சுருக்கிறார். அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்போ சபையில் சில நேரத்தில் பாலசிங்கங்கள் இருக்கும். தோட்டத்துக்குள்ளேருந்து இந்த சிங்கம் என்ன செய்யும்? வரும். இது சில நேரத்தில் நம்மை கடிக்க வரும். நாம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ சிம்சோனுடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்சோன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார்? அதனால தான் சிங்கம் வந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கம் வராது. சிங்கம் என்ன செய்யாது? வராது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், கர்த்தர் சொல்லுகிற சபையில் இருக்கணும். சிலர் ஒரு சபைக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, கர்த்தர் நாட்டியிருப்பார், இங்கே வருவாங்க, இங்கே ஆராதனை நல்லா இருக்குது, செய்தி சரியில்லை. அப்புறம் மூணு வாரம் கழித்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே செய்தி நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, செய்தியும் நல்லா இருக்குது, ஆராதனையும் நல்லா இருக்குது, ஜனங்க சரியில்லை. இப்படி ஒவ்வொரு இடமா இதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் வச்ச இடம்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், உங்களை ரட்சிக்குள்ள நடத்தி கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறார்ல, அதுதான் உங்கள் இடம். கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நாட்டினார் 1992. ஊழியத்துக்கு முழு நேரமாக வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அதுதான் உருவாக்குற இடம். திருப்பியும் சொல்கிறேன், அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு கூடாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதுக்கு ஆண்டவரை நாங்கள் வச்சாரோ அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் அங்கே இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தோட்டத்தில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க கர்த்தர் நட முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க, அங்கே போய் உட்காந்தா அங்கே சிங்கம் வரும். அதான் சொல்கிறேன், உங்களை எங்கே கர்த்தர் வச்சாரோ அங்கே இருக்கணும், எங்கே நாட்டினாரோ அங்கே கனி கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். கர்த்தர் லீட் பண்ணுற இடத்துக்கு போங்க, சிங்கம் வராது. இப்போ இங்கே சிம்சோனுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? சிம்சோன் எங்கே போனார்? திம்னாத்துக்கு போகிற வழியில் எந்த இடத்துக்கு போனார்? திராட்சை தோட்டத்துக்கு போகினார். ஆனால் பிரமாணத்தின்படி சிம்சோன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6 என்னாகமத்தின் புஸ்தகம் 6:1-4 வசனங்கள் வாசி. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களா இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷத்த பொருத்தனை செய்தால்
2: அப்படிப்பட்டவன்
0: திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும்
2: விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன்.
0: இவருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ன ஏரியா? திராட்சை தோட்டம். தோல் கூட வாயில் போயிடக்கூடாது, திராட்சை தோல் கூட அவர் வாயில் போயிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் ஏரியா. சார் போய் எங்கே நின்னா எங்கே வரும்? நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்தில் என்ன வரும்? நரி தான் வரும். திராட்சை தோட்டத்தில் என்ன வராது? சிங்கம் வராது. நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்தில் இருந்தால் நடக்கக்கூடாதது நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒன்று அங்கே போ சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்வேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போ சொன்னால் அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைவது நிச்சயம். எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே செத்து போயிட்டாங்க கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் போய். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உன்னை இதை செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, இங்கே போகாதன்னா போகக்கூடாது, இது உனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோத்தான். இன்றைக்கி நாம் கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு விரதத்தை சொல்லும் போது உங்களுக்குன்னு சிலது, அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்காது, உங்களுக்கு தான் இருக்கும். நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எல்லாரும் செய்யறாங்க, நான் செஞ்சா என்ன? ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லாரும் செய்யல, நீ செய்யக்கூடாது, ஏன்னா அது உனக்கென்று விசேஷமா நான் வச்சது. அது எது வேணா இருக்கணும். சில காரியங்கள் இப்ப பாருங்க, எல்லாரும் உருளைக்கிழங்கு திம்பான், நீங்க திங்க முடியாது. ஒரு சிலருக்கு அவன் எதிரிலேயே உட்காந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை சாப்பிடுவான், நமக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டு தின்னீங்கன்னா நைட்டு முட்டி வராது, நைட்டு ஃபுல்லா வா வாவுன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க, மறுநாள் காலையில கை காலெல்லாம் வீங்கிடும். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, தெரியாதனமா ஒரு சிப்ஸை தின்னு விட்டேன், இது எனக்கு தேவையா? திருப்பி 6 மாதத்துக்கு தொடவே மாட்டீங்க அதை. திருப்பி யாராவது சாப்பிட்றத பார்த்தா ஆசை வருது இல்லையா? ஆண்டவர் வேணான்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரா, நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறுத்திடுறோம். இந்த சுகர் இருக்க ஆட்கள்கிட்ட அதான் ஒரே பிரச்சனை. சுகர் இருக்க ஆட்களுக்கு குலோப்ஜாம் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும், சாதாரண ஆள் கூட இருக்காது அவருக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், சரி இன்னைக்கு மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்போம். எங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், குலாப் ஜாமுனை வாயில் படாமல் முழுங்கிட்டால் சுகர் வராதுன்னு சொன்னார். அவருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசை, அவருக்கு ஹை சுகரு, என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை, குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாவணும், சுகரும் வரக்கூடாது. அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சார், பல்லு படாமல் குலாப் ஜாமுனை முழுங்கிட்டோம்னா சுகரே வராது அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அப்போ நமக்கு என்ன தோணுது, இதை செஞ்சோம்னா ஆபத்து வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, உனக்கு அதை ரெஸ்ட்ரிக்டட், நீ போகக்கூடாது, அவ்வளோதான். எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், நீ போகக்கூடாது தம்பி. அப்போ இவர் என்ன பண்ணணும், போகிறவர் திராட்சை தோட்டத்தை பார்த்தாலும் சுற்றி தான் போகணும். ஏன், எனக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் நிறுத்திட்டாரு. இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுவார். ஏன், சில ஆவிக்குரியவங்க வீட்டுக்கே உங்களை போக வேணாம்பார், போக வேணாம்னா போக வேணாம்தான், தேவையில்லாமல் அங்கே போய் உட்காருவாங்க, வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அங்கே தான், சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் பிரதர். அவரே தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவர் என்னை முழு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னார்னு. அவரே தான் 3 மாதம் கழித்து சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே, இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியில் என்ன ஆச்சு, உள்ளது எல்லாம் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னார், நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டுவிட்டால் இழப்பு கம்மி, இழப்பே இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும், பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும், அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், பல நான் சொல்வேன், ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சுருக்கிற காரியங்கள் அதிகம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டது சேஃப் ஜோனு நினச்சிக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, சேஃப் ஜோன், ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை, ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான். த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜோனும் இதுதான், டேஞ்சர் ஜோனும் இது தான். இங்கேயே ஆபத்தும் இருக்கும், நிறைய இருக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர் என்னது பிரதர், நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார், கூப்பிட்டது என்னது பிரதர், பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் சொன்னாரா, நான் ஜோம் பண்ணலம்மா, கேட்டு வேணா சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்படியா, யாரை கேட்டு சொல்கிறீங்க, என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னது யாரு, இதெல்லாம் விட்டுருவோம், யாரோ சொன்னாங்கன்னு நம்ம தாட்டில் இருக்குது இல்லை, யாரோ வெளிப்படுத்தினாங்க இவர் தான் எனக்குன்னு சொல்லி, அந்த வெளிப்பாடு கொடுத்தது யார், நிச்சயமாய் கர்த்தர் இல்லை, நிச்சயம் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ள இருக்கு, உள்ளே உட்காந்துருக்குது, நமக்குள்ளே உட்காந்துருக்குது, சில நேரத்தில் அது தூண்டி விடுது, சபைக்குள்ளேயே தூண்டி விடும், பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும். பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியாக போகும்னு அர்த்தம் இல்லை. If we must be careful, எப்போவுமே எல்லா விஷயத்திலும். அதனால தான் சொல்கிறேன், திராட்சை தோட்டத்தை விட்டு சிங்க நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எதுக்கு அர்த்தர் சொல்கிறாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி நின்றுக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது, அதுதான் உண்மை. சில விஷயந்தான் இருக்கும், 1-2 விஷயந்தான் நமக்கு இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு வேண்டாம், இது வேணன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எல்லா பழத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே, ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் விலைக்கு வச்சுருக்கிறாரு, அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நிறுத்துக்கினா அதை மட்டும் சாப்பிடணும்னு எண்ணம் வருது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணுறாரு, சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணுவார். இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார், அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும், அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது, அவர் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொல்லார், வேணா, ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுனார், இனத்தை விட்டு புறப்படணும்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? வெறும் சாராளை கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும். கூட யாரை கூட்டு வந்தார்? லோத்தையும் கூட்டு வந்துட்டார். திருப்பி ரெண்டாவது ஆண்டர் சொல்வார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. திருப்பி யாரை கூட்டு கிளம்புறாரு? லோத்தை கூட்டு கிளம்புறாரு. ஆண்டர் பார்த்தாரு, சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே, இவனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது?

சில நேரத்தில் கத்தர் உணர்த்துவார் இவங்களோட பேச வேணான்னு. நீங்களே சொல்லுவீங்க, இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை, கத்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் அடிப்பீங்க அவருக்கு, நீங்களே தான் ஃபோன் அடிப்பீங்க, திருப்பி சமாதானம் கெட்டு போகும். திருப்பி சொல்லுவீங்க, இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோட தான் முடியுது, பேசினாலே கண்ணீரோட தான் முடியுது, இனி இவங்ககிட்ட பேசாமல் தான் நல்லா இருக்கணும். மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க. ஆண்டவர் சொல்வார், வேண்டாம் சில காரியங்களே விளக்கு. இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு, தோல் முதல் கொண்டு. இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன் பிடிக்கப்பட்டார், பிடிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டார். ஏன் மொட்டை அடிக்கப்பட்டார், மொட்டை அடித்ததுக்கு என்ன காரணம்? சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணை தோண்டினாங்க, அதெல்லாம் உண்மை. ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது, பெலன் இருக்குது, அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு. ஆனால் காரணம் அவங்க பண்ண காரணம் அது, பைபிள் காரணம் அது அல்ல. அதே 6 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்களா, என்ன ஆகமத்தின் புஸ்தகத்தில், இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா, சாவானதை தொட்டுட்டா, அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்கள். அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிறைத்து கொண்டு 8ஆம் நாளில் நல்லா கவனிங்க, அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா, தலைமுடியை சிறைச்சிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்னுட்டார், திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு, செத்த சிங்கத்தை பார்த்தாரு, அதில் தேன் இருந்துச்சு எடுத்தாரு சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு. இப்போ தீட்டுள்ளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன, இவர் தலை என்ன செய்யணும், மொட்டை அடிக்கணும். ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும், எப்ரேயர் 11 இவர் வரணும். ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட, நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா, சரி நீ வா ஆசாரியன்ட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் காதும் வச்சா மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணிவிட்டாரு, பாவமும் செஞ்சாச்சு மொட்டையும் அடிக்க முடியாது. ஏன், என் முடியில தான் என் பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உன் பவரில் தான் கை வைக்க போகிறேன், ஏன் நீ செய்யக்கூடாது, அதை செஞ்சிட்ட. சில நேரத்தில் கத்தர் அதை செய்வார், உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார். ஆண்டவர் அதை எடுப்பார், அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்கலனா ஒரு நாள் எதிரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவார், அவன் எடுப்பான் மொட்டையை. இப்போது அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க, இப்போ அவன் அடிக்கும் போது குருடாக்கி அடிக்கிறான். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் அதுதான், நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நாம் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளாத்தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, நம்மளாத்தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது, நம்மளாதான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அதை செய்வோம், கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதன்ற இடத்துக்கு போகிறது, செய்யாதங்கிற இடத்த செய்யறது, சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது, கடைசியாக ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது தெரியாமல் செஞ்சிட்டேன், சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, என்னது, உன் மொட்டை அடிச்சா தான் வேலை, வழியே இல்லை, இல்லை ஆண்டவரே இந்த தலைமுடியில் தான் என் பவர் இருக்கு, வேற வழி இல்லை தம்பி, முடிஞ்சிருச்சு. நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையாற பெற்றதை விட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா, நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது. ஏன்னா அங்கே உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிருந்து வர பாம்பு இருக்குதே, அது என்ன பண்ணுனா உள்ளே இருக்கக்கூடியதான ஆதாமை வெளியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாகவே மாற்றிட்டோம். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன, இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான். அதைத்தான் நீங்களும் நானும் பத்திரமா பார்த்துக்கணும். எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் என்ன பண்ணிட்டாரு, சாவடிச்சிட்டாரு. ஆனால் செத்த சிங்கம் சிம்சனை ஜெயிச்சிருச்சு. செத்த சிங்கத்திட்ட தேன் இருந்துச்சு, இவர் போய் எடுத்தாரு சாப்பிட்டாரு, இப்போ அதோடய பரிகாரம் தான் மொட்டை அடிச்சது. பல நேரத்தில் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சில நேரத்தில் செத்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிடும். இது ஒன்றும் இல்லாத விஷயம், சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு போவீங்க பாருங்கள், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். பல நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும்.

0: எங்கே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருப்பான். சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும். பாருங்கள், அப்பேற்பட்ட மோசே, கர்த்தர் முகமுகமாக பேசின மோசே, ஒரு ஒரு சின்ன மேட்ரு தான், பேசுங்கிற இடத்துல அடிச்சு விட்டார். இத்தனைக்கும் அடிக்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார். அதோடைய விளைவு பாருங்கள், காணானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் பரம காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன் தெரியுமா, இந்த இப்போ உள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள், வெளியேற பெற்றவர்கள். வெளியே இருக்கிறத விட இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு கண்ணு ஜாஸ்தி, பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள் ஒன். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறவன் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகலை, ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பல விதங்களிலே பிசாசு என்ன செய்வான், உள்ளிருந்து வீழ்த்த பார்ப்பான். பாருங்க, சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். அப்படி தானே இருக்குது, இருக்கு 5வது வசனம் நினைக்கிறேன், 6வது வசனமா வாசிங்க.
1: நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய்.
0: இது முதல் சபைக்கு கர்த்தர் சொன்னது, முதல் சபைக்கு. 3வது சபை பெருகமுகிட்ட என்ன சொல்றார் பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பர். அப்படித்தானே இருக்கு, இருக்கா இல்லையா? வாசிங்க, நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில் கர்த்தர் வெறுத்தாரு, இவனும் வெறுத்தான். 3வது சபையில் கர்த்தர் இன்னும் வெறுக்கிறாரு, இவன் ஏற்றுக்கொண்டான். புரியுதா? உபதேசம், கர்த்தர் வெறுக்கிற உபதேசம் ஒரு காலகட்டத்தில் சபை வெறுத்தது, ஒரு காலகட்டத்தில் சபை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு வெளியிருந்து வரக்கூடிய உபதேசங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உபதேசங்களை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. எது வஞ்சகம் தெரில, உள்ளிருந்து வர சிங்கம் ஏற்றுக்கொள்ளுது, அது ஆபத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெறுத்த அவன் வாணான்ட்டான் எபேசுல, நீ ஏத்துக்கிட்டியப்பா. பல நேரங்களில் இதுதான் நம்ம வீழ்த்துகிற சிங்கம். ஒரு நாளில் நீங்க வேணாம்னு சொன்னதே இன்னொரு நாள் நீங்களே செய்வீங்க. ஒரு காரியத்தை, இப்போ மோசேகிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, எகிப்தில் கோபம், அவர் வந்து ரொம்ப கோபக்காரர், பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு போடுவார். ஸோ இவரை கூப்பிட்டு வந்து சாந்த குணம் உள்ளவராக மாற்றணும். என்ன பண்ணணும், சாந்த குணம் உள்ளவராக மாற்றியாச்சு. இப்போது 80 வருஷம், 120 வருஷத்துக்கிட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று பண்ணுறான் பிசாசு ஜனங்களை வச்சு. அப்படியே ப்ரெஷர் கொடுக்க இவருக்கு வந்துருச்சு கோபம். பேசுப்பா, அந்த கண்மலையை பார்த்து எடுத்து போட்டு நடிச்சு விட்டார். இவன் சொல்லுவான் ஒரு உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன காரணம், நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என் கோபத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிசாசு ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே எனக்குள்ளே இருக்கிறத அப்படி ட்ரிகர் பண்ணோம். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருப்போம் நம்ம 6 மாதம், ஒரு நாள் வெடிக்கும் டம்முன்னு, ரிமோட்டு பறக்கும், தட்டு பறக்கும். நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, நானும் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், 6 மாதம் அமைதியாக இருந்தேன். அண்ட் பிசா சொல்லுவான், உன்னை இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், 6 மாதம் நான் உனக்கு என்ன வெயிட் பண்ணேன், இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். நீ எப்படி தூக்கி அடிப்பில்ல, திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் அவன் பார்த்துக்கலான்ருவான். பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவங்கள் ஒளிந்து போல ஒளிந்து கொண்டிருக்குன்னு, ஒளிஞ்சு போல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள. அது என்றைக்கோ ஒரு நாள் வெளிப்படுது, சிங்கம் வெளியே வந்துடுது. அது ஒரு நாள் உங்களை மொட்டையடிக்க வச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சாந்தமாக மாறணும்னா மெய்யாகவே சாந்தமாக மாறுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வேறு வழியே இல்லை, ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சி கொடுப்பாரு. ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும், கர்ஜிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும், அது கூடவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார், நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் சிங்கம் கடிக்காது. அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார். அந்த சிங்கத்தோட 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கோம். ஆனால் ஒரு கிருபை, அது கடிக்காது, ஆனால் கெரிச்சிக்கிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படக்கூடாது. நீங்கள் எழும்பி சிங்கத்தை கொண்டுட்டீங்கன்னா ஆண்டவர் பாபார், என்ன சிங்கத்தையே கொண்டுட்டிய நீ? நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா, அது கெர்ஜிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப யோசிப்பேன், தானியலை அந்த கெபியில் இறங்கி தூத வாயை கட்டினான்ல சிங்கத்தை, கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாம்ல, விட்டுருக்கலாமா இல்லையா? அவன் விடலை பாருங்க, சிங்கத்துக்கு வாயும் கட்டிட்டான், தானியலையும் இங்கேயே ரெண்டு அவம்பிட்டான். இப்போ சிங்கம் வாய் திறந்திருக்கும் போது இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது, கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதுக்கு எதுக்குடா என்ன உள்ளே கொண்டாந்தீங்க? அதுக்கு சாப்பாடே கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. சாப்பாடையும் கொடுத்தாச்சு, தானியலையும் கொடுத்தாச்சு, பாக்கம் வச்சாச்சு, வாயும் கட்டியாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்படி இருக்கும் தெரியுமா? அதனால தான் பாருங்கள், தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. வசனம் சொல்லும், அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம், ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்திருக்கு. இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க, வர்றதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோடு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மளை, அதுவும் நம்மளை பார்த்து உரு உருங்கும். நமக்கும் வேறு வழி இல்லை. சில நேரத்தில் நம்மளால் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது, பார்த்தா ரொம்ப ஓவராகும். நம்ம பாட்டு திரும்பி இப்படி பார்த்துன்னு இப்படி காலத்தை ஓட்டிட்டு, எப்போ விடியுமோ, எப்போ கல் எடுப்பாங்களோ, ராஜா எப்போ வருவாரோ, சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா டென்ஷனாக வேறு கத்தோம். பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும், பேசிக்கிட்டே இருக்க நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க, நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு, என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார், இந்த கல் நீக்குவார், நம்மளை தூக்கிட்டு மேலே போவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு பதிலாக வேற ஆளை தூக்கி போடுவார், அது அவங்கள கடிக்க போயிடும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். அந்த நேரத்தில் அது மாமியாராக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், வேறு யாரையாவது அது கடிக்க போகும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிறது நிஜம், நான் எப்பவும் சொல்வேன். இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, கழுத தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு, ஆனால் அது என்ன செய்யலை, சாப்பிடல அவன். அது நல்ல சிங்கம், இஸ்ரவேல் சிங்கம், அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு. இது பாபிலோன் சிங்கம், ஏமாந்தா சாப்பிட்றோம். உங்களுக்கு அமைகிற சிங்கத்தை பொறுத்து, அது இஸ்ரவேல் சிங்கம் வந்தால் உங்களை கடிக்காது, பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை கஷ்டம்தான். அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான். இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆமேன் வருது பாருங்க. பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து சம்பவங்கள் நடக்கும், தோட்டத்துக்குள்ளேருந்து சிங்கம் வரும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடும். பாருங்கள், சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டாரு, ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய்விட்டது. அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லாது, அவன் வந்து விசேஷித்த அழைப்பு. அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை, பின்னாடியும் ஒருத்தம் இல்லை. ஸோ ஜாயிண்ட் எப்பேற்பட்ட தான் யூனிக் காலிங் இருக்கும். அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஒரு விசேஷமாக கத்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு, இல்லை விசேஷமாக அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாருன்னா, உங்களை தான் அவன் என்ன பண்ணுவான், தட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, மோசையை பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, இயேசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளணும். சிங்கம் வருதா, அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாய் தோட்டத்துக்குள்ளே இன்னும் ஒன்றும் இருக்கும், அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 வசனத்தை வாசிங்க.
2: நம்முடைய
0: திராட்சை தோட்டம்
2: பூவும்
0: பிஞ்சுமா இருக்கிறது. இப்போ சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சே, அது வந்து ரேர் அனுபவம். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது, சிங்கம் வராது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நரி, குழி நரி, இது அங்கேயே தான் இருக்கும். இது 20 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதான பூவும் பிஞ்சும் உருவாகக்கூடியதான அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர்களை கெடுக்கக்கூடியதான சில நரிகள் சபைக்குள்ளே இருக்கும். இது மிக மோசமான ஒரு அனுபவம். இந்த மிருகத்துக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும், இந்த நரி என்கிறதான உபதேசம் என்ன? இதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்து அது போயிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கக்கூடாத நரி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 8 மார்க் எழுதின சுவிசேஷம் 15 வசனத்தை வாசிங்க.
2: அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
2: பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும்
0: ஏரோதின் புளித்த மாவை குறித்தும்
2: எச்சரிக்கையாயிருங்க.
0: இந்த ஏரோதின் உபதேசம் ஒன்று இருக்கு. ஏன் நாம ஏரோத பார்க்கறோம் அப்படின்னா, அந்த வசனத்தையும் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:33 வசனத்தை வாசிங்க. லூக்கா 13,
2: இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
0: இந்த நரிங்கிறது ஏரோதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நரியின் காரியங்கள் என்றால் ஏரோதின் உபதேசங்கள் இருக்கு. இயேசுவே சொல்றார் மார்க் 8, பரிசேயர் என்கிற புளித்த மாவிற்கும் ஏரோது என்கிற புளித்த மாவுக்கும், ஏரோதுனா நரி, இந்த நரி புளித்த மாவுனா உபதேசம், கள்ள உபதேசம். ஏரோதின் கள்ள உபதேசம் என்ன? சபைகளுக்குள்ளே இருக்கிற ஏரோதின் கள்ள உபதேசம், இது திராட்சை தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்கும். இது பல நேரத்தில் என்ன செய்யுமா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதை நாசம் பண்ணி விட்டுருமா. இது எதை குறிக்குது? இதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஏரோதுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏரோது இதுமேயனாகிய ஏரோதுன்னு வேதத்தில் இருக்கும். இந்த ஏரோது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசாவுடைய சந்ததி. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கும் இணைந்து பிறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு பேர் பிறந்து சேர்ந்து பிறங்குறவங்களுக்கு பேர் தான் யார், இதுமேயர். அந்த இதுமேயர் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. இந்த ஏரோதுகிட்ட இருக்கிற காரியம் என்னென்னா, ரோம அரசாங்கம் இவனை காற்பங்கு தேசாதிபதியாக வச்சிருக்குது. ரோம கவர்மெண்ட்டில் இவன் என்னவாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணுறவன். இந்த ரோமன் லாவும் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய சட்டமோ உலக சட்டமோ இணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த ரெண்டையும் உள்ள ஒரு ஆள் இருப்பான். இவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை விட உலக சட்டத்தை பெருசாக பேசுவான். உலக சட்டத்தின்படி ஆளுகை செய்யணும்னு சொல்லுவான். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஏரோதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஏரோது யாருடைய மனைவியை வைத்து கொண்டான்? யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோதுங்கிற எல்லாருமே, ஒரு ஏரோது இயேசு பிறக்கும் போது என்ன பண்ணான், அவரை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினான். வசனம் அப்படி தானே சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது என்ன சட்டம், நியாயப்பிரமாணம். அதை அவன் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யக்கூடாது, அதாவது அவன் இருக்கும் போதே செய்யக்கூடாது, அது ராங். அதான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. ஆனால் ஏரோதுங்கிறவன் ரோமன் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணக்கார மாதிரி உட்காந்துருப்பான், உபதேசம் பண்ணுவான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ணானா, உபதேசம் பண்ணினான். பேசுறது எல்லாம் சும்மா ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், வேர்ல்டு இருக்கும், உலகம் உள்ளே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். இன்னைக்கு சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறது. இவனை கேட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு. உண்மை, அதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தருக்கு கீழ்படியணுமா இல்லையா? பைபிளுக்கு கீழ்படிய மாட்டான், ஆனா எல்லா துறைத்தனத்துக்கும் கீழ்படிவான். எங்க ஜனநாயக கடமை, நாங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஓட்டு போட்டே ஆகணும். அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிருப்பான், நான் என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியாப்பா? சாட்டர்டே பாருங்க, ரொம்ப டயர்டு ஏன்பா? ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது உன்னால, ஜனநாயக கடமையை கரெக்டாக நிறைவேற்றிடுவேன். நீ ஜனநாயக கடமையை நிறைவேற்றின தப்புன்னு சொல்லலை, அதை நிறைவேற்றுறத விட மிக அதிகமாக ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை விட வேர்ல்டில் ரொம்ப முக்கியம். உதாரணம் தான் சொல்கிறேன், 6 வேலைக்கு போகிறான், அதுவே நியாயப்பிரமாணம் தான், போகிறான். 1 தான் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக வேலைக்கு போயிடணும், 9 போயிடணும், பிள்ளையோ கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், கரெக்டாக வேர்ல்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நல்லது. அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்தீங்களா, 8:30 ஆராதனை, 8:25 வந்துட்டீங்களா, பிள்ளைக்கு 8:30 ஸ்கூலு, 8:25 உள்ளே போயிருது இல்லை, வேன் வருது, ஆட்டோ வருதுன்னு அடிச்சு பிடிச்சி ஏற்றுறீங்கல்ல, கலங்கத்தால் 5:30 ஏந்திரிச்சு, ஓ ஐயோ டைம் ஆச்சு, வேணும் மத்தியானத்துக்கு வரைக்கும் சாப்பாடு கட்டிட்டு போறீங்க, ஏற்றி விட்டு கரெக்ட் டைத்துக்கு போயிட்டாரா பிள்ளைன்னு பார்க்குறீங்களா, அதே வேகம் சர்ச்சுக்கு வரதில் இருக்கா? இங்கே வரும்போது 8:25 தான் வீட்டிலையே சொல்றது, இன்னும் ஆரம்பிக்கல, 5 இருக்கு, இல்லை போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே. இல்லை இல்லை, பாஸ்டர் ஆராதனை தான் நடத்திட்டு இருப்பார், செய்தி 9:30 தான். ஏன் அதே மாதிரி சொல்லுங்களேன், பையனுக்கு சயின்ஸ் 3வது பீரியடு தான், 2 பீரியடு போவேன் நான், அது மட்டும் கரெக்டாக போகிறீங்க. ஏன் வேலைக்கு சொல்லுங்களேன், மேனேஜர் 10:30 தான் வருவார், நான் 10 மணிக்காக போகிறேன், நான் 9 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்களேன். அது மட்டும் மேனேஜர் வராரோ இல்லையோ, நாம் நம்முடைய வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அங்கே சாட்சி ரொம்ப முக்கியம், மனுஷங்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம், அதை விட தேவனிடத்தில் சாட்சி வாங்க வேண்டியது முக்கியம். ஏன், மனுஷர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஆதாயமானவர்கள், தேவனோ உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷன், அதில் காட்டக்கூடிய உண்மைத்தவம், அவ்வளவும் ஒரு படி மேலே சர்ச்சில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு, அங்கே இருக்கு, அதில் இருக்கு. டாக்ஸை கரெக்டாக சொல்கிறேன், சொல்கிறாங்க கரெக்டாக டாக்ஸ் கட்டிடணுங்க, ஃபைன், நீங்கள் டாக்ஸ் கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்கு உரித தேவனுக்கும் ராயனுக்கு உரித ராயனுக்கும். ஆண்டவர் சொன்னார், ராயனுக்கு கொடுத்தியே தேவனுக்கு கொடுத்தியா? இந்த மாதம் தசமாகத்தை கொஞ்சம் செலவாகி போச்சு, அடுத்த மாதம் சேர்த்து போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படி, டாக்ஸும் 2 வருஷம் சேர்த்து கட்டுங்களேன், ஆ அப்படி கட்டினா ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தசமாங்க நீங்கள் கொடுக்கணுன்றதை சொல்லலை, அதுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ உண்மை தேவனிடத்தில் இருக்கணும்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும்ல. நீங்கள் கொடுக்குற நேரத்திலேருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கையிலிருந்து, நீங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பைபிள் வாசிக்கிறதுலேருந்து இருக்கணும்ல. ஸ்கூலில் பேப்பர் திருத்த முடியலன்னு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொண்டு பேப்பர் திருத்துறாங்க நைட்டெல்லாம். இவங்க திருத்தறதுக்கு பக்காத்துக்கு 10வதுக்கு இவங்க திருத்திட்டு வீட்டுக்காரத்தை கூப்பிட்டு அதுக்கு டோட்டல் போடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் கொண்டு போகணும். அந்த ஆள் பார்க்குறான், அடங்க, நம்ம தான் இப்போ ஆஃபீஸில் டோட்டல் போட்டு வந்தால் இங்கே வேறு டோட்டல் போட வேண்டியிருக்கு. அதில் வேறு கேட்பாங்க, போட்டிங்களா, டைம் ஆகிப்போச்சு, இவ்வளோ பொறுப்பாக பார்க்குறீங்கள, இந்த மாதிரி பைபிள் வாசித்திருக்கீங்க, இன்றைக்கி பைபிள் வாசி நேரம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு, சாயங்காலமாக சேர்த்து வாசிச்சிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உலக லாக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது, இருக்கணும், அதை விட ஒரு படி மேலே தேவனுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கி இந்த ஏரோதோடைய லா இங்கே பிரச்சனை அதுதான், ஏரோதின் உபதேசம், இவங்க பர்ஃபெக்ஷன் பேசுவாங்க சர்ச்சில், நம்ம அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவாங்க, அரசியல் அப்படி இருக்கணும்பாங்க, நம்ம அதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு ஓட்டு போடணும். ஏங்க, அவங்க வந்து கிறிஸ்தவங்க எதிரானவங்க, இவங்க ஆதரவானவங்க, சர்ச்சுக்குள்ளே எல்லா பாலிட்டிக்ஸும் பேசுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க நமக்கு, நம்மளும் சிட்டிசன் இல்லையா, இந்தியா மேலே நமக்கு பாரம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல, அதை விட அதிக பாரம் பரலோகத்தின் மேலே இருக்கணும். பரலோகத்துக்கு என்ன பண்ணிய, இந்தியா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷன் நடக்கும்போது எந்த கவர்மெண்ட் வரணும் எந்த கவர்மெண்ட் வர வேணான்னு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்கும் தானே, அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும், அதனால தானே ஓட்டு போட போகிறான். உங்களுக்கும் இருந்துச்சு இல்லை, இந்த அரசாங்கம் வரணும் அந்த அரசாங்கம் வரணும்னு, அதுக்கு நீங்களும் உங்களாக நான் வேலைகள்லாம் பார்த்தீங்க தானே, நேரடியாக போவாட்டியும் மறைமுகமாக பார்த்தீங்க தானே, எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த கவர்மெண்ட் வரணும் நீங்கள் ஜோம் பண்ணுமாமா, உங்களுடைய ராஜ்யம் வரணும் தான் ஜோம் பண்ணுமாமா, பரலோகத்தில் உங்களுடைய பரலோகம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இதுக்கு இவ்வளவு வேலை பார்த்தீங்க, இது தப்பா சரியாங்கிற இடத்துக்கு நான் வரல, இதுக்கு இவ்வளவு வேலை பார்த்தீங்கல்ல, 72 மணி நேரம் ஜோம் பண்ணீங்கல்ல, பரலோக ராஜ்யம் வரத்துக்கு எத்தனை நேரம் ஜோம் பண்ணீங்க, எதுக்கு எத்தனை, உங்களுக்கு அந்த ராஜ்யம் வரணும்னே தோணவே இல்லையா மைண்ட்ல. ஆனா இதை பேசும்போது என்ன சொல்றீங்க, இந்தியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணோம், கரெக்டுங்க, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு ஜோம் பண்ணீங்களே, பரலோகத்தின் அரசாங்கம் வரணும்னு எவ்வளவு ஜோம் பண்ணீங்க, அதான் இங்கே கேள்வி. நீங்கள் ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க இப்ப, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எழுப்புதல் அவசியம், சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் போகணும் நம்ம நினைக்கிறது அவசியம், இதெல்லாம் இயல்பு, அதை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க, சர்வ வல்லமையுள்ள ராஜாவின் ஆட்சி வரப்போது, அதுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு இந்த லா இங்க அடி வாங்குது, ஏரோதின் லா இல்ல, முழுக்க முழுக்க ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதி என்கிற நரி சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே எல்லா பாலிடிக்ஸும் பண்ணோம், அந்த பாலிடிக்ஸ் இப்போ எங்க இருக்கு தெரியுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள அரசியல், ஆவிக்குரிய சபையா இருந்தா இங்க தலைவர் செக்ரட்டரி அந்த போட்டி நடக்குது, இது கொஞ்சம் பாரம்பரிய சபையா இருந்துச்சுன்னா கமிட்டி மீட்டிங் அங்க போட்டி நடக்குது, அடுத்து எலெக்ஷன் யார் வர்றது, இது எங்கேருந்து வந்துச்சு இந்த எலெக்ஷன்லாம், இது எங்கேருந்து வந்துச்சு, கண்டிப்பாக பைபிளிலிருந்து வரவே இல்லை, இது வெளியிருந்து வந்த ஏரோதோடைய லா. இப்போ அந்த லா பெருசாகிடுச்சு, அதுதான் முக்கியமாக இருக்கு, நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட், நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன் சொல்லும் போதே, அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை இருந்துச்சு. பெருமை மீன்ஸ் மரியாதை இருந்துச்சு. இன்ன ஊழியக்கார போதகர் அவர், இவர் வந்து பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட், இவர் அப்போஸ்தலர், இவர் தீர்க்கதரிசி, இதில் தான் நமக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதையே இல்லை. ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு ட்ரெஷரர், ஐயா சோ அண்ட் சோக்கு பிரசிடென்ட், இதில் தான் பெருமை இருக்குது அவங்களுக்கு. தன்னை பாஸ்டருங்கிறதுலையோ எவாஞ்சலிஸ்ட்ங்கிறதுலையோ தீர்க்கதரிசிங்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், போஸ்டர் போடும் போது கூட செக்ரட்டரின்னு போட்டு அடிச்சிடணும். நான் சொல்கிறேன், இருக்கிறதுல எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங். அந்த போஸ்டிங் தான் பிரதானமானது, அதுதான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ஏறோதோடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவை வச்சுக்கிட்டு சபை இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் உள்ளே இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது, உங்களை கூப்பிடும் பொழுது, செக்ரட்டரி ஐயா வாங்க, ட்ரெஷரர் ஐயா வாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி வாங்க, சோ அண்ட் சோ ஏரியாவுடைய பிரசிடென்ட் வாங்கன்னு கூப்பிட போகிறது இல்லை. அவன் கூப்பிட போகிறது உண்மையும் உத்தமும் உள்ளவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு தான் கூப்பிட போகிறாங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலேயே பிரதானமான போஸ்டிங். இப்போ நாம் அந்த லால தான் வாழணும், அதன்படி தான் நாம் வாழணும். இன்றைக்கி ஏரோதோடைய புளித்த மாவை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் சொல்லுது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்குது, அதை பிடிங்கன்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களை முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க உங்களை உலக பிரகாரமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க, அதை சரிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் உண்ணாவிரதத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, உபவாசத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சபை உண்ணாவிரதம் இருக்க போகுது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, உபவாசம் தான் இருக்கணும். நாங்கள் உண்ணாவிரதத்துக்கும் உபவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? உண்ணாவிரதம் ஏதாவது தெருமுனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, உபவாசம் யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை இல்லை இல்லை, இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கி சபை உண்ணாவிரதத்துக்கு போயிட்டு இருக்குது உபவாசத்தை விட்டுட்டு. சபைக்கு தேவனோடு கூட போராடுவது தான் சபையினுடைய வேலை. அரசாங்கத்தோடையோ தெருக்கள்லையோ இறங்கி போராடுவது சபையின் வேலை கிடையாது, அது ஏரோதின் உபதேசம். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனோட போராடுங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்காக யார் பேசுவார்? நான் சொல்கிறேன், நமக்காக பேசுவதுக்கு ஆண்டவரை ஆட்களை எழுப்புவார். எந்த கோரேசை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எடுத்துகிட்டு வருவார் வெளியே. யார் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர்? இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் ராஜ்யபாரங்களை கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் ஏரோதின் உபதேசத்துக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் போக வேண்டியது பைபிள் உபதேசத்துக்கு பின்னாடி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள், சில ஊழியர்கள் பூவும் பிஞ்சுமா இப்போ தான் உருவாகி வராங்க. அவங்க மைண்டில் போய் இதெல்லாம் ஏற்றுறாங்க, அவங்கள அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க. அதனுடைய விளைவு என்னவாக போக போகுது தெரியுமா? திராட்சை தோட்டம் நாசமாகி போக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடு, இந்த நரியெல்லாம் பிடிச்சிடு. விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், வேறு எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, வேறு எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே தேவனை ஆராதிப்பதுக்கென்று உட்கார வேண்டியவர்கள், வேறு எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்கிற உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளில் உள்ளது இதுதான். இதுக்கு பைபிளில் இப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் இப்படி தான் இருக்குது. நீங்களும் நானும் ஏரோதின் உபதேசத்துக்கு எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அது நித்திய ராஜ்யம், அவர் நிரந்தர ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சபை உம்முடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த தோட்டத்தை நீர் வேலியடைச்சு பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. இது எங்கள் பாதுகாப்புக்கிட்டே இல்லை ஆண்டவரே, நாங்களே உங்கள் பாதுகாப்பில் தான் பார்க்குறோம். நீங்கள் தான் எங்கள் தோட்டக்காரர், நீங்கள் தான் எங்களை வேலியடைச்சு வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தோட்டத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகளை, சர்ப்பங்களை, உபதேசங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்களை உள்ளே வரக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வேலியடைக்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதுக்கு அந்த உபதேசங்களுக்கு செவிசாய்க்காதபடி கிருபை பாராட்டு. ஃபோன் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, எந்த கல்ல உபதேசத்தை பிசாசு எவனை விழுங்கிறதுக்காக அனுப்புனாலும் எங்கள் ஆத்துமாக்குள்ளே ஒரு தெளிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன உபதேசத்தை தாண்டி எங்களுக்கு வேறொரு உபதேசம் வேண்டாம், நூதனமான உபதேசம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை செழிப்பு உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்குள் வாழ விரும்புகிறோம். நீரே எங்கள் ஆசீர்வாதம். சர்பத்தின் வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, கவலைப்படாதீங்க, மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே நிரந்தரமாய் வாழப்போகிறோம். ஆசை காற்ற பிசாசின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளு ஆண்டவரே. ரெண்டாவதாக, நீர் சொல்லாத இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்கள் கால்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுங்கப்பா. நீர் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். நீங்கள் சொல்லாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கடைசியில் எங்களுடைய முடிவு குருடாக தலை மொட்டையடிக்கப்பட்டு சங்கிலிகளில் கட்டுக்கப்பட்டு வேடிக்கை காட்டுகிறவர்களை போல நாங்கள் மாறிடுவோமே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் தரித்திருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் தரித்திருக்க, நீர் போக சொல்லாத இடத்துக்கு போகாதபடி எங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்த கிருப பாராட்டுங்க. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோப்பா. எத்தனையோ சிங்கங்கள் எங்களை விழுங்கத்துக்கு காத்திருக்கு ஆண்டவரே. திராட்சை தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களோ வென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு வச்ச தோட்டத்தை அல்லாமல் வேறு தோட்டத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். கடைசியாக ஆண்டவரே, இதோ எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சில குழி நரிகள் இருக்கிறது. எங்களுக்குள்ளேயே கள்ள உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களும் கள்ள கிறிஸ்துகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டபடி, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ண எத்தனையோ நரிகள் எழும்பி தயாராக இருக்கு ஆண்டவரே. அவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏரோதின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்லேயே பெரிய போஸ்டிங் உம்முடைய ஊழியக்காரன் என்கிறதான போஸ்டிங், அது நிரந்தர போஸ்டிங். அதுக்கு எலெக்ஷனே கிடையாது, அதுக்கு எதிரியே கிடையாது, அது கர்த்தரால் ஆர்டன் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை எங்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ள கிருப பாராட்டுங்க. இந்த நரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன்.
1: யாரு சொல்லுது? ஒரு ராச மகராசந்தான்.
2: இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதை ஆகிலும் செய்திருந்தால், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடும். என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்க. காரணமான ஒரு குக்கிராமத்திலே இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் தோறும் பிடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை. தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி, ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்த மாதிரி, உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறத கையில் எடுத்தாங்க. எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டா, என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாமா, என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அடைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒண்ணுறாங்க, தம்பி காலங்காலமா இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயின்ல விழுந்து குடித்து குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை. சூழ்நிலையில என்னுடைய தாயாருக்கு கண்ணத்துல கேன்சர் வியாதி வந்து எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும். எங்களுடைய கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லிக் கொள்ளிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று, அதனால் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதுல நான் மாத்திரம்தான் ராஜ்யத்திற்கு நான் போக போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒரு வருடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனா என் பிள்ளை பழச்சிக்கணும்னு சொன்னாங்க. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவ்ல ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்? ஹாஸ்டல்ல எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை, நான் தனிமையாக போய்விடுவேன். பெட்டி இருக்காது, பிரிட்டானியா டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதுல தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்துல கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பாளர்கள், தெரியுமா உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார். நம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. என்னை வெறுத்து விட்டார்கள். ஒரு புஸ்தக கடையில வேலை பார்த்தேன், 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்துல ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக 100 ரூபாய் கொடுத்துருவேன், 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன், 50 ரூபாய் கத்தருடைய ஆலயத்துக்கு. நான் தூரத்துல வயல்வெளியில போய் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளவு தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபையில என்ன வேலையா இருந்தாலும் பாய் போடுகிறதுல இருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும் லேவட்டரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமா. வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தார். நான் எடுத்துட்டு போனேன், எடுத்துட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னு. இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி, சட்டை ஒரே பேண்ட் அவ்வளவுதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு கூட, அதை அருந்துகிட்டா தச்சு போட முடியாது. அதனால ஊக்க அதில் போட்டு முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவர் தனிமையாக இருந்த என்னை கத்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, இரண்டு பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400 மேல ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கத்தர் கட்டி கொடுத்திருக்கிறார்.
0: அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி அவரை நடத்தின அதே தேவன் தான், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன். ஆமா, என்னுடைய
1: தேவன்,
0: தேவன் சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஃபெய்த் எழும்புவதாக. ஆமென். சோ கரங்களை தட்டி இந்த அருமையான தேவதாசர ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் வரவேற்கலாம்.
1: வந்தது யாரு சொல்லது ஊரு

ஹலேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. பொதுவாக என்னுடைய சாட்சியை நான் யாரிடத்திலும் அதிகமாய் பகிர்ந்து கொள்வதில்லை. கடந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அவர்களும் அருமையான பாஸ்டர் ஜூடா இவரெல்லாம் வந்து ஒரு ஊழியர் கூடுக எங்கள் பகுதியிலே நடத்தின அந்த நாளிலே எனக்கு ஏதோ அவரிடத்தில் சொல்லணும் போல தோன்றினது. அதை நான் சொன்னேன். உடனடியாக அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்பொழுது 61 வயசு ஆகிறது. 41 வருடத்திற்கு முன்பாக நான் 20 வயது. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தால், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இளம் வயதின் பக்தியை நினைவு கூறுகிறவர். வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல, நினைவு கூறுகிறவர். உலகத்திலே எத்தனையோ அன்பு இருக்கிறது. தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனிதருடைய அன்பு, இதையெல்லாம் மாயை என்று கண்டவன் நான். ஆண்டவருடைய அன்புதான் மெய்யான அன்பு என்பதை உணர்ந்து இந்த நாள் வரையில் மனித அன்புக்கு அடிமைப்படாதபடி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஆனால் என்னை தேவன் நடத்தின விதம், நான் வாழ்ந்த விதம் வித்தியாசமான கோணம். நீங்கள் என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிறகு நான் நடந்து வந்த பாதை, ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னை நடத்தின பாதை, இந்த மூன்று பாதையில் ரெண்டு பாதையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய நேரத்திலே என்னுடைய காரியத்தை நான் சுருக்குகிறேன். நான் சிதம்பரத்திற்கும் அருகிலே ஒரு சாதாரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் சிங்கப்பூர் சென்று நிறைய சொத்துக்களை சம்பாதித்து ஊரிலே டாம்பிகமாக வாழ்ந்தவர். எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் எனக்கு சகோதரனோ சகோதரியோ வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிறைய சொத்துக்களை சம்பாதித்தாலும் அவர் ஒரு பெரிய குடிக்காரராக இருந்தார். தினந்தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை செய்வார். நான் அப்பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். என் தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி அழுவேன். ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நாளிலே பாவம் வீட்டிலே இருந்தாலும் பக்தியும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. நான் மிகவும் பக்தி உள்ளவன், விக்கிரக வழிபாட்டிலே அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அப்படி ஒரு குடிக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்த நான், என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், இவன் சாக மாட்டானா என்று சொல்லி. நானும் அதற்கு சந்தோஷமாய் அப்பா சாக மாட்டாரே என்று சொல்லி இருவருமாக அவருடைய சாவுக்காக நாங்கள் போராடுவோம். அந்த நாளிலே
நான் விக்கிரக வழிபாட்டில் இருந்தபடினாலே வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல வந்து இருப்பீர்கள். நான் அதில் எவ்வளவு தூரம் ரொம்ப ஆழமானவன் என்பதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் தொடர்ந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். ஒருமுறை எங்களுடைய ஊரில் இருக்கிறதான குளக்கரையில் நாங்கள் குளிப்பதற்காக போகும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய வலையிலே சிக்கியிருந்ததான ஒரு விக்கிரக சிலையினுடைய தலையை வலையிலே மாட்டினதுனால அதை கரையில் எடுத்து போட்டிருந்தார்கள். நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, ஆகா சாமி வந்து மேலே நிற்குது, அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி என் கூட இருந்த ரெண்டு பேரோட சட்டையை கழட்டி சும்மாடு கோழி அந்த தலையை தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு பயங்கரமாக தீப ஆராதனை நடக்குது. எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்ததுனால அவர்கள் வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறது என்று. வந்து பார்த்த உடனே ஒருவேளை எங்கள் அம்மா என்ன என்ன நினச்சிருக்கணும், பரவாயில்ல சாமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல, தொடப்பக்கட்டையை கையில் எடுத்தாங்க. எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டாங்க. தூக்குறியான்னு கேட்டவனே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே காணோம், எல்லாம் ஓடிட்டான். மறுபடியும் நான் அந்த சட்டையை மறுபடி சும்மாடு கோழி அதே சிலை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு புறம்பான ஒரு வயல்வெளியில் இருக்கிற ஒரு கோயிலுடைய பின்புறம் ஒரு ஈச்ச மரத்தில் வைத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படி ஒரு விக்கிரக வழிபாட்டில் மிகவும் ஸ்டாஞ்சாக ரொம்ப பிடிவாதமாக இருந்த குடும்பத்தில் நான் இருந்தாலும் என் வீட்டிலே இந்த குடிகாரனாலே ஒரு நிம்மதி இல்லை, பயங்கரமான சாபம், எல்லா சொத்துக்களும் அழிந்தது. என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததை நான் அதிகமாய் பார்க்கவில்லை. என்னுடைய அம்மாவுக்கு சொந்த ஊர் பக்கத்து தெருவில் இருந்தபடினாலே அடிக்கடி நாங்கள் அந்த என்னுடைய மாமன் வீட்டிலே தான் நான் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு புறம் இருப்பார், நானும் என் தாயாரும் ஒரு பக்கமாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் மூர்த்தி, பழைய பெயர், இப்பொழுது பர்னபாஸ் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் வீட்டிலே அந்த ஸ்கூலில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோடு கூட போகிறேன். முன்னாடி என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போகிறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு போகிறேன். நான் கேட்கிறேன் என்னுடைய அம்மாவை பார்த்து, எங்கே போகிறீர்கள் அப்பா, எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாங்கள் அந்த சிதம்பரம் டவுனுக்கு போவதற்கு ஒரு ரயில்வே கிராஸை கடந்து தான் நாங்கள் போக வேண்டும். அப்படி ரயில்வே கிராஸை கடந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போன உடனே போலீஸ்காரர்களை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்து விட்டது. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா போலீஸ்காரில் பார்த்தவொடனே பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு திரும்ப போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து வரும் பொழுது அப்பொழுது தான் முதன் முறையாக சென்னையிலேருந்து திருச்சி வரையில் சோழன் எக்ஸ்பிரஸ் முதன் முதல்ல விட்டுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, தம்பி காலங்காலமாக இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்ல நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அவர்கள் அந்த நேரம் பார்த்து சரியாக 3:30 அந்த நேரத்தில் சரியாக அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக என் கையை அவர்கள் பிடித்து கொண்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் மேலே ஏறுறாங்க. ஏறும் பொழுது ஆரன் அடித்து கொண்டு வருகிறான் அதிவிரைவு வண்டி, அந்த நேரத்தில் அதான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கிறாங்க. அப்பொழுது அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ட்ரெயின் வருகிறது ட்ரெயின் வருகிறது என்று சொல்லி. ஆனால் என் தாய் அதை பார்க்கவில்லை. என்னை பிடிவாதமாக அப்படியே கையை நன்றாக பிடித்து கொண்டு மேலே ஏறும் பொழுது நான் அந்த ட்ரெயின் வருவதை பார்த்து நான் பயந்து போய் அம்மா என்று சொல்லி நான் கதறினேன். இன்றைக்கும் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அப்படி கதறும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம், தாயாருக்கு ஒரு மயக்கம், அந்த கல் சறுக்கி கீழே நாங்கள் வந்து விழுந்து விட்டோம். உடனடியாக ட்ரெயினை நிறுத்தி விட்டார்கள்.
அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவர்கள் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி காரியங்களை நாங்கள் சொன்னோம். பிறகு நாங்கள் வீட்டுக்கு போனோம். தகப்பனார் எங்களை தேடி கண்டுபிடித்து இரவிலே வந்து இருவரையும் பயங்கரமாக அடித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் இப்படி காலங்காலமாக பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஊரில் இருக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி என்னையும் தாயும் தகப்பனாரையும் ஒன்றாக வாழும்படி வைத்தார்கள். 1972 ஆண்டிலே அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் அவர் குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்கள் அழிந்து விட்டது, அவரும் மரித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயாருக்கு கன்னத்தில் கேன்சர் வியாதி வந்து விட்டது. உறவினர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். இந்த நேரத்தில் கேன்சர் வந்துவிட்ட இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எத்தனையோ தெய்வங்களுக்கு ஓடி கையெடுத்தோம். எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. நான் வேண்டாத கோயில்கள் இல்லை, போகாத ஸ்தலங்கள் இல்லை, எல்லா இடத்திற்கும் நான் போய் பார்த்தேன். எப்படியாக என்னுடைய

அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், 1978. அந்த நாளில் நீவ் பேட்டன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஹாஸ்டலிலே இருந்தேன். ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மாவுடைய வியாதியை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். நான் எல்லா ஆஃபியல் எக்ஸாமினேஷன், கோட்டல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்பொழுது நான் ஆனுவல் எக்ஸாமினேஷன் எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எங்களுடைய கிராமத்தில் ஒரு சிறு குடிசைதான் சபை. அந்த சபையில் ஒரு ஒதுக்குப்புறமாக ரொம்ப டெட்லைனில் பாயில் ஒரு பழைய தலையணை வைத்து அவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறார்கள். நான் பரீட்சை எழுதிவிட்டு போன உடனே அங்கே நான் போய் அம்மாவிட்ட கேட்டேன், நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி. உடனே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறியப்பா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். நான் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன், ஏனென்று சொன்னால் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்தேன் என்று. எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், என் தகப்பனார் எங்களை விட்டு அவர்கள் போகும் பொழுது எங்களுக்கென்று எந்த சொத்தும் அவர்கள் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விட்டார். எப்படி வாழ்வது? என்னுடைய தாயார் செய்த ஒரு வேலை என்ன என்று சொன்னால், அவர்கள் வயல்வெளியிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் படித்தேன். ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள், நன்றாக படித்திரு எக்ஸாம் எழுதியிருக்கிறியா என்று சொல்லி. நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. அப்பொழுதெல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வரும். அப்படி வரும் பொழுது எங்கள் ஊரில் 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதில் நான் மாத்திரம்தான் பாஸ் பண்ணினேன். அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் சொன்ன உடனே ரெண்டு கையெடுத்தும் அவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படி என்று சொல்லி எல்லாரும் மத்தியில் கையெடுத்து கும்பிட்டாங்க. கொஞ்சம் நாட்கள் போனது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சபையில் நின்று சாட்சி சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நிறைய ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிறார்கள், ஆனால் நான் போன உடனே சீட்டு காலியாகி விட்டது, எனக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்களே முடிவு பண்ணிவிட்டார்கள், எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகப் போகிறேன் என்று. ஒரு வாரம் சென்று அதே ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை யாருமே, அதாவது தூக்கி நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு தள்ளாடுகிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சாட்சி சொன்னார்கள், நான் என் பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்தேன், நான் இப்படி வேலை செய்து என்னுடைய வயிற்றை கட்டி நான் பல காரியங்களிலே என்னை ஒடுக்கி கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என் பிள்ளைக்காக காரியங்களை செய்தேன். ஆனால் என் பிள்ளை பாஸ் பண்ணிவிட்டது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போகப் போகிறேன், எனக்கு எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் என் பிள்ளை பிழைச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, திங்கக்கிழமை மறித்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அன்பற்ற உலகம் என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், இப்படி தனிமையாக விட்டுவிட்டு போன சூழ்நிலையில் நான் கொஞ்சம் மங்களாயித்தேன். வாலிபன் அல்லவா, நான் எங்கே செல்வது, யார் எனக்கு உதவி செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த வார்த்தை என்னை தேற்றியது. உடனடியாக அந்த நாளிலே
ஆண்டவரிடத்தில் நான் பொருத்தனை

0: செய்தேன். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்வது உமக்காகத்தான். என் தாயாரும் ஒரு பொருத்தனையோடு என்னை இடத்துல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை அவன் படிக்காதவனாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லக்கூடாது. நீர்தான் என்னுடைய தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அந்த நாளிலே எனக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எந்த உதவியும் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த நாளிலே இல்லை. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல இருப்பேன், சொந்தக்காரர்கள் வீட்டில் இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் படிக்க ஆரம்பித்தேன். பிளஸ் ஒன் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யாரிடத்துல நான் இந்த விடுமுறை நாட்களை கழிப்பது? ஒரு கேள்விக்குறி வெளியே வரும் பொழுது. ஆனாலும் எங்கேயும் ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல போய் தங்கி அந்த விடுமுறையை கழித்து விட்டு வருவேன். அதே போல் விசிட்டர்ஸ் டேன்னு இருக்கும் ஹாஸ்டலில், எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் தனிமையாக போய்விடுவேன். எல்லா என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏய் மூர்த்தி, என்னுடைய அம்மா தான் உன்னுடைய அம்மா, நீ வாடா. ஒரு பெட்டி இருக்காது, பிரிட்டானி அட்டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ். அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் வீட்டிலே நான் தங்கி படிக்கும் பொழுது அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வேலை பார்த்தவர்கள். தன்னுடைய அதாவது மாதம் அவர்கள் சம்பளம் எடுத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். நான் ஒரு வார்த்தை இப்படி கேட்டேன், எனக்கு எதாகிலும் கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்று. ஆனால் அவர்கள் உடனடியாக என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது. இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நாளிலே வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய துணிமணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் புறப்பட்டு போனேன். அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அந்த நாளிலே எனக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சை, கர்த்தரை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். தாவீது சொல்கிறது போல, எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று. நான் தனிமையான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன். 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவேன். 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன். 50 ரூபாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்துருவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாளிலே நான் பிளஸ் டூ முடித்து பிஏ படிக்க, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன். எப்படி ஆகிலும் நான் படிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே வேலை செய்து, இந்த வீட்டு வேலை செய்து, யாராகிலும் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டவே மாட்டேன். வேலை செய்து அதனால் வருகிறதான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தேன். அப்போது சில கிறிஸ்தவ சபையில் நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் அங்கமாக இருந்தபடினாலே கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். கல்லூரி எனக்கு சரியாக 4:45 முடியும். ஒரு அரை மணி நேரம் நான் கல்லூரியிலேயே இருப்பேன். இருந்துவிட்டு பொழுது போன பிறகு அங்கே இருக்கிறதான அந்த பார்க்கில் பொழுது போன பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டு வருவேன். மனிதர்கள் செய்கிறதான சில காரியங்களை நினைத்து எனக்கு அழுகிறது போல தோணும். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நான் அழ முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பர்னபாஸுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு வசதி இல்லை, ஆனால் இவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு நாளாவது இவன் அழுததை பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். எனக்கும் நான் அழக்கூடியவன் தான், சூழ்நிலையை பார்த்து இருக்கிற நிலைகளை பார்த்து அழ வேண்டும் என்று எனக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், ரொம்ப தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபைக்கு வருவேன், வீட்டுக்கு வருவேன். என் சபையில் என்னுடைய போதகருக்கு கீழாக நான் வேலை செய்வேன், அவருக்கு துணி துவைத்து போடுவேன், பாஸ்டர் அம்மாவுக்கு வீட்டுக்கான அத்தனை வேலையும் செய்வேன். மாத்திரமல்ல, சபையில் என்ன வேலையாக இருந்தாலும் பாய் போடுகிறதுலேருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும் லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வேன். எப்படி யோசுவா ஆசரிப்பு கூடாத தேவனுடைய ஆலயத்தில் அவன் அப்படி இருந்தானோ, அதே போல் ஆலயத்தை விட்டு பிரியாதபடி எல்லா காரியத்திலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் படிப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. பிஏ முடித்து விட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி சில உதவிகளை சபையிலிருந்து எனக்கு உருவாக்கி தந்தார். அந்த உதவிகளை வைத்து எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு காலையில் கூட நாம் பார்த்தோம், அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அழகாக நமக்கு அந்த வேத வசனத்தின் மூலமாக சில காரியங்களை போதித்தார்கள். அந்த நாளிலே என்னுடைய படிப்பை விட என்னுடைய காரியங்களை விட சபையின் காரியங்களை நான் அதிகமாய் நேசித்தேன், உண்மையாய் செய்தேன். உண்மையுள்ள மனிதனுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை நான் எக்ஸாமினேஷன் டைமில் எங்கள் பாஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் வைத்து விட்டார்கள், சென்னையிலிருந்து சாது பெண்ணி என்று சொல்லி. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, ஏனென்று சொன்னால் இப்படி எக்ஸாமினேஷன் டைமில் இப்படி வச்சுட்டாங்களே, என்ன எல்லா காரியத்தையும் நான் தான் பார்த்தாகணும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது, பாஸ்டர் சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ணவே தெரியாது, எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும்னு. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னை முழுவதுமாய் ஈடுபடுத்தி கொண்டபடினாலே அந்த நாளிலே வெள்ளிக்கிழமை முதல் எக்ஸாம் எழுதினேன். சனிக்கிழமை எனக்கு எக்ஸாமினேஷன் இல்லை, நல்ல மீட்டிங் நல்லா முடிந்தது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் ராத்திரி 9:30 முடிந்தது. ஆனால் திங்கட்கிழமை எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம், என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியல. நான் வெளியே போய் யூனிவர்சிட்டி பக்கம் இடைப்பட்ட நேரத்தில் போகும்போது எல்லா மாணவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் புஸ்தகத்தை வைத்து கொண்டு பயங்கரமாக படித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு சொரசொரன்னு ஆயிட்டு, அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் என்று சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 9:30 தான் என்னை விடுறார். நான் போய் கேட்குறேன், பாஸ்டர் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நான் போகிறேன். அப்பவும் கேட்குறாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அப்படி என்று சொல்லி. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாஸ்டர்னு. அப்போ அந்த நாளிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வானார். நான் எடுத்துகிட்டு போனேன், எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னார். இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதிரி, எனக்கு ஒன்றும் புரியல என்ன இவர் சொல்கிறாருன்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் டிக் பண்ணது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருந்தது. உடனே அடுத்த நாளே எக்ஸாமினேஷன் போனேன், அதாவது ராத்திரி 9:30 போனேன். போய் அங்கே இருக்கிறதான இந்த காலேஜில் தான் எப்பொழுதுமே லைட்டு வீட்டில் இல்லை, அங்கே தான் படிப்போம். அங்கே படிக்கும்பொழுது அவ்வளோதான், என்ன நடந்துன்னு தெரியல, தூங்கிட்டேன். காலையில் 6:00 தான் எழுந்திருக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல. எல்லாரும் எக்ஸாமினேஷன் சந்தோஷமாக போகிறாங்க, எக்ஸாம் காலில் ஹாலில் உள்ளே நுழைந்து உக்காந்துருக்கும் போது அவங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்திருந்தது. அதை ரொம்ப நாள் வரலையும் வைத்திருந்தேன் நான். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவை வைக்கிறவர் அல்ல. அவருடைய ஊழியத்தில் அவருடைய காரியத்தில் யார் எல்லாம் முழுமையாய் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். அந்த நாளிலே எக்ஸாமினேஷன் முடிந்தது, நன்றாக எழுதிவிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 பேர் என்னுடைய கிளாஸில், அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அந்த 3 பேரில் நான் ஒருத்தன். ஆண்டவர் கிருபையாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய அன்புக்காக நான் ஏங்கி ஏங்கி அழுதவன். அந்த நாளிலே எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த எந்த ஒரு வாகனமும் கிடையாது, ஒரே சட்டை ஒரே பேண்ட் அவ்வளோதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு அதை அருந்துக்கிட்டால் தச்சு போட முடியாது, அதனால் ஊக்க அதில் போட்டு நான் பண்ணுவேன். ஒரு முறை எனக்கு ஷூ போடணும்னு ரொம்ப ஆசை வந்தது. எனக்கு என்ன பண்ணுவது, அந்த நாளில் ஷூ வாங்கினா 90 ரூபா, அந்த 90 ரூபாய் நான் வாங்கினோன்னா என்ன பண்ணுவது, வேறு வழி இல்லை. எனக்கு வயல்வெளியில் போய் வேலை செஞ்சேன், வயலில் போய் வேலை செஞ்சேன். நான் வந்து நாத்தடிப்பேன், அறுவடை செய்வேன், ஏறு மாத்திரம்தான் எனக்கு ஓட்ட தெரியாது, மற்ற எல்லா வேலையும் செய்வேன். அப்போ ஒரு முறை இந்த 90 ரூபாய்க்காக நான் வேலை செய்து அந்த ஷூவை போட்டுக்கொண்டு போகும் பொழுது எனக்கு அது போடவே எனக்கு பிடிக்கல, அதை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். நான் கடைசி வரையில் எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரல என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அலேலூயா. 1994 ஆண்டில் எனக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் நல்ல ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தார். 1995 என்னுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மிக கஷ்டம், ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாளிலே கர்த்தர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ஒரு முறை வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். அதாவது 300 ரூபா நாங்கள் இருந்த வீடு, அந்த முதல் மாதம் வாடகையை எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு 4-5 பேர் தான் விசுவாசிகள் இருந்தார்கள். முதல் மாதமே வாடகை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நினைப்பார்கள், கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் தயவு செய்து என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, எதையாயிலும் ஒன்றை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி. இப்போ 28 வந்தது. நான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கவரை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கவரில் ஒரு லெட்டர் இருந்தது. உங்களுடைய ஸ்காலர்ஷிப் பேலன்ஸ் 325 ரூபா செக் இருக்கிறது ஆஃபீஸில், நீங்கள் அதை வாங்கிட்டு போங்கள் என்று சொல்லி. நான் நேரடியாக போனேன், அதை வாங்கினேன். அந்த பணத்தை எடுத்து வாடகை கொடுத்தேன். 10 வருடம் ஒரு குடிசையில் இருந்தோம், 1 மாதமாவது வாடகை பாக்கி இருந்ததே கிடையாது. கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். இப்பொழுது என்ன செய்வது, ஊழியமும் இப்படி இருக்கிறது, யாரும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், மரண தருவாயிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன், சாகப்போக இருந்த உன்னை நான் இப்பொழுது உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். தாவீது சொல்வான் 118 சங்கீதத்தில், நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. அப்படியாக நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மைகளை நான் கட்டாயம் சொல்லுவேன். சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், அல்லது நமக்கு எந்த சோர்ஸும் இல்லை என்று இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போமானால், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க அவரால் முடியும். பணமோ பதவியோ படிப்போ இதெல்லாம் அது செகண்டரி தான். ஆனால் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக அவர் நமக்கு கை கொடுப்பார். நான் எம்ஏ முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்தேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 90 சங்கீதம் 15 வசனத்தில், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி, அந்த நாளிலே எனக்கு நான் தனிமையாக இருந்தேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து இவ்வளவாய் பெருக பண்ணினேன் என்று. அப்படியாக நான் தனிமையாக இருந்த என்னை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேல ஆத்மாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். அதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், இயேசு நம்மோடு சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்பாவுடைய அவங்களுடைய தரிசனத்தில் இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்தான் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர். ஆனால் 3 காரியங்களிலே நான் என்னை முழுவதுமாய் வைத்து கொண்டேன். முதலாவது என்ன என்று சொன்னால், ஆராதனையை நான் உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொண்டேன். ஆராதனை நேரம்னா 9:30 9:30 நாங்கள் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த ஆராதனையில் இருப்பேன். நான் தான் பாய் போடுவேன், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணாமல் கர்த்தரை நான் ஆராதித்தேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அதாவது தேவ காரியங்களிலே வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 2:17, தேவ காரியங்களிலே உண்மையாக இருந்தேன். பாஸ்டர் அவர்களோடு கூட 14 ஆண்டுகள் என்னுடைய ஊழியக்காரரோடு கூட இருந்தேன். அவர்களுக்கு ஊழியக்காரருக்கு சேவை, ஊழியத்திலும் சேவை, பல விதத்தில் எல்லா காரியத்திலும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உண்மையாய் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தாயையும் தகப்பனையும் இழந்தவர்களாக, அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான பாஸ்டர் சொன்னது போல, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிறவியிலேயே நான் ஒரு திக்குவாயன், எனக்கு பேச்சே வரவே வராது. அம்மான்னு சொல்வேன், அப்பான்னு சொல்வேன், அவ்வளோதான். என்னுடைய காலேஜில், என்னுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து கொண்டே வருவாங்க. புஸ்தகத்தை எடுத்து ஒரு பத்தியா, ஆனால் நான் என்கிட்ட வந்த உடனே நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு வாய் திக்கும். வாத்தியார் சொல்லுவார், திக்கு வாயினே நீ உட்காரும்பார், எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த 16 என்கிற நம்பர் எனக்கு வரவே வராது. எல்லாம் 1% சார் 2% சார் 3% சார் சொல்லிகிட்டே வருவான். 15 வரலையும் வரும், 16 வந்தவுடனே ஒரு தேங்கும். வாத்தியார் சொல்லுவார், திக்கு வாயினா உட்காரும்பார். பேச்சே வராத என்ன, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய பாடலை பாட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடியவர். வாலிப பிரயாசத்தில் நீங்கள் இருக்கலாம், வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் காலங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. தாவீது சொல்கிறது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று. நிச்சயமாய் அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் கடைசி வரையில், இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரையில் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என் சாட்சியை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க, எப்படி இவன்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அடைக்கல கீதங்கள். பாடல்களை இயற்றி இசையுடன் பாடியவர் சகோதரர் டி அருள்ராஜ். அவரின் சொந்த அனுபவங்களை இப்பாடல்கள் மூலம் வெளியிடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இசை சகோதரர் பேட்ரிக் ரொசாரியோ, தயாரிப்பு சகோதரர் ஜேக்கப் ரூபன்.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தரை ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட்குடு தம்பி
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உங்களுக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்க வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறார். நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டவும்

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன்னுடைய கடினமான சூழ்நிலை கர்த்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும் அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆனா ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உம்மன் அந்த எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க?

0: ஆமென் சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் தான்,
2: நான் தான்,
1: அட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்
1: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
1: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

மே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணோன்னு யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே நான் பண்ண நான் ஏசாப நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரன நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா அதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்ன எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்ன என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

பார், நினைச்சாலும் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வர.

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தார், உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடித்ததுனால எனக்கு குறைவில்லை, ஆகையால் அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான் சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க, விதவுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாமல் கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை, சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்கிறீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பான் மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டேன் இன்னைக்கு சொல்லு ஏசப்பா. இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், என் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியமாவை போய் நீங்க அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான்னு, இயேசுவ அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும் இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா நான் பார்த்தேன். எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே, உமை விட்டு

0: அவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும் நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடிவா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை. அவர் உனக்காய் யாவையும் இல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒவ்வொரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்க என்னோட கூட சேர்ந்த ஆசையா, டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் நடத்தி இருக்கிறாரா? இந்த ஆயுசு நான் இப்ப என்ன வயசு, உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களுக்கு கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறார், வா சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

0: கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போறோம். நான் இன்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறார், கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார், நான் நம்புறேன். ஆமென் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
1: உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
2: The one who is in you is greater than the world.
1: அவர் நம்மதிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
2: He is moving in our midst.
1: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
2: He is sitting on his throne.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் நம்மதிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
2: As the king of glory is moving in our midst.
1: Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
2: Glory to God.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துக காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
2: Let us be careful not to listen to the mild voice of the Lord in this morning.
1: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
2: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed us.
1: தூக்கி எடுத்தார்.
2: He lifted us.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
2: It is his wonderful favor.
1: அவருடைய இரக்கம்.
2: His mercy.
1: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
2: What he is expecting from for this?
1: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
2: He will not expect whatever thing.
1: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
2: What is he expecting?
1: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
2: You have to do only one thing.
1: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
2: I have made these people for me.
1: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
2: They come and praise the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
2: in order to worship,
1: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
2: in order to praise him,
1: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
2: in order to worship him,
1: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
2: in order to lift up his name,
1: கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
2: to testify,
1: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
2: in order to lift up his name,
1: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
2: The Lord has brought us to the
1: Hallelujah.
2: church.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
2: This is what the Lord is expecting.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: மகனே, மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
2: My son and daughter, I finished everything for you.
1: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
2: Need not do anything for me.
1: ஆனால் ஒன்று செய்.
2: But do one thing.
1: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
2: Just glorify the Lord.
1: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
2: Lift up his name.
1: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிப்போவான்.
2: The Satan will be ashamed.
1: Hallelujah.

0: வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: The great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதுக்காக கரங்களை
1: தட்டி
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: டியர் சில்ட்ரன் இன் தி லார்ட்,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength?
0: அதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have the
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கு?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேர் சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கு?
1: How many of you taking victory against
0: the enemy? Hallelujah. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If you don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்சே. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்யுங்க? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சா தானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28 or... Come to me.
0: என்னிடத்தில்
1: learn of me.
0: என்னிடத்தில்
1: learn from me.
0: என்ன பண்ணுங்க?
1: Learn.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: நீ நாட் கோ டு எனி காலேஜ்.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he'll teach
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்.
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்.
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்.
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்.
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: whoever learn
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்து கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: many years ago one pregnant lady
0: பல மைல்கள்
1: many miles she swim and came to the
0: hallelujah
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: many enquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்லுகிறாள்.
1: she answered
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: and we could not bear the suffering.
0: கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: they are destroying the
0: children. சித்திரவதை பண்ணுகிறார்கள்.
1: they are disturbing
0: என்று அவள் அழுதாள்.
1: she was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: you are a woman.
0: அதுவும் வயிற்றிலே குழந்தையை சுமந்து

0: You bear a child.
1: எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
0: How did he swim all the way?
1: அப்போ அவ சொன்னா,
0: she answered,
1: எனக்கு அப்பா இப்போ இல்ல.
0: I don't have father.
1: அம்மா எனக்கு இல்ல.
0: I don't have mother.
1: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக,
0: before I die,
1: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
0: Father taught one thing.
1: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
0: He made me to learn. நான்
1: மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
0: We are the fishermen's community.
1: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
0: I thought, why is it?
1: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிராவிட்டால்,
0: if I don't swim,
1: நான் பணமாய் போய் இருந்திருப்பேன்.
0: I would have become,
1: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
0: The thieves came behind.
1: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
0: I swam and came.
1: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
0: I don't know, how did I get that strength?
1: எப்படி அதனால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
0: I don't know, how did I do that?
1: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்லுகிறார்.
0: She testified victoriously.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்,
0: why I am saying this,
1: நம்முடைய வாழ்க்கையிலே,
0: in our lives,
1: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
0: When she learned the swimming, she got the victory.
1: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல.
0: Not just listen to the message and put the mark and go.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
0: Every week you should take the victory, whatever you hear.
1: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
0: That's why the Lord is teaching us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
0: Are you ready to learn?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம்.
0: We have become the child of God.
1: நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
0: We are saved.
1: ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்.
0: We took baptism.
1: சபைக்கு வருகிறோம்.
0: We come to church.
1: பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம்.
0: Received the Holy Spirit.
1: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
0: What should we need?
1: என்று சிலர் கேட்கலாம்.
0: Some may ask.
1: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
0: You may do ministry.
1: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
0: You may have gifts.
1: நீங்கள் ஜெபிக்கலாம்.
0: You may pray.
1: எல்லாம் செய்யலாம்.
0: You may do everything.
1: ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன்.
0: But ask one question.
1: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
0: I never
1: என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுங்க பார்ப்போம்.
0: Can you stand up? I never make any small mistake in my life.
1: யாரா இருக்கீங்களா?
0: Anybody here?
1: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
0: I never commit single mistake.
1: என்கிட்ட பாவமே கிடையாது.
0: I don't have sin at all.
1: நான் பாவமே செய்யறதில்லை.
0: I never commit
1: என்று சொல்றவங்க எழுந்து நிலுங்க பார்க்கலாம்.
0: Can you stand up and say?
1: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
0: If you say, I don't have sin with
1: me, நமக்குள் இராது.
0: There won't be truth in us.
1: யாருமே சொல்ல முடியாது.
0: Nobody could say that.
1: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
0: And you have your consciousness.
1: ஐயோ நான் பொய் சொன்னேனே.
0: I told lie.
1: பொய் பேசினேன்.
0: I told lie.
1: தவறு பேசிட்டனே.
0: I spoke bad word.
1: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
0: I cursed others.
1: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
0: I really pierced,
1: காயப்படுத்தி விட்டேன்.
0: I wounded by words.
1: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
0: It is true, I am saved.
1: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
0: I could not overcome these mistakes.
1: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
0: I don't want to do that.
1: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
0: But then it was not possible.
1: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.
0: That's why Paul says,
1: நிர்பந்தமான மனுஷன் நான்.
0: I'm a wretched man.
1: I'm a wretched man.
0: I'm a wretched man.
1: நான் நிர்பந்தமான மனுஷன்.
0: I am a wretched man.
1: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும்?
0: Who can deliver me from the clutches of death?
1: Dear
0: children of God,
1: பாவம் செய்ய கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
0: You desire not to commit sin.
1: ஆனால் வந்து விடுகிறது.
0: But then it enters.
1: சிலர் பாவம் செய்ய கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்கள்.
0: Some they flee away from sin but then they commit somewhere.
1: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்தி கொண்டே இருக்கும்.
0: The consciousness will prick them.
1: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
0: They have the guilty consciousness all the time.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
0: Without guilt we have to worship the Lord.
1: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
0: With a clean heart we have to praise God.
1: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாயிருக்கும்.
0: Otherwise it will become vain.
1: அதற்கு என்ன வழி?
0: What is the way?
1: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள்.
0: Many ask.
1: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி,
0: when I go abroad,
1: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் சரி,
0: when I go for convention meetings,
1: தனியா கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி,
0: maybe personal meetings,
1: வாலிபர் கூட்டங்களிலும் சரி,
0: maybe in youth meetings,
1: ஐயா
0: சார்,
1: பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி?
0: What is the way not to commit
1: yes,
0: sin?
1: என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
0: It is true, Jesus has forgiven my sin.
1: பாவமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
0: What is the way not to commit sin?
1: கோபப்படாத கூடாது நினைக்கிறேன், கோபப்பட்டுட்டேன்.
0: I don't want to get angry, but then I get angry.
1: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
0: The bitter words came.
1: நான் என்ன செய்யறது?
0: What can I do?
1: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
0: The Holy Spirit is.
1: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
0: when we give room for some mistakes,
1: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
0: It may be small error.
1: வேதம் சொல்லுகிறது,
0: the Bible says,
1: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறதாம்.
0: The small fire will burn the entire forest.
1: சின்ன தவறுதான்,
0: small mistake,
1: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
0: It will destroy the entire.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
0: We have very very short span of life.
1: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
0: Quickly the days are passing.
1: காலை மாலை சீக்கிரம் சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
0: Morning and evening, morning and
1: evening. வயது போய் கொண்டே இருக்கிறது.
0: We get more ages.
1: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
0: Anytime we may face the death.
1: வாழ்க்கை ஒரு முறைதான்.
0: Life is once.
1: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்.
0: Only one life.
1: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it is appointed for a man to
1: Hallelujah.
0: Born once and get judgment.
1: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
0: the short span,
1: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
0: வேண்டும். Examine ourselves and then go to the word of God, what kind of life we are leading meaningfully.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: முதலாவதாக,
0: first of all,
1: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
0: Why I commit sin?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது.
0: I know I don't want to do this.
1: இது ஆண்டவருக்கு பிரியமில்லை.
0: Lord is not pleased with this.
1: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
0: It will affect others.
1: இதை பார்த்து நான் செய்யக்கூடாது.
0: I don't want to do this.
1: ஆனா நான் செய்யறேன்.
0: But then I commit.
1: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
0: The sin prevailed over me.
1: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
0: They commit sin and then they hide it.
1: பாவத்தை செய்தாச்சு,
0: committed sin,
1: அதை மறைச்சாச்சு.
0: They have hidden it.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: Those who hide sin, they cannot live.
1: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்,
0: you have to confess.
1: அதை விட்டுறணும்,
0: then leave it.
1: சோ நான் அறிக்கை செய்றேன்,
0: I confess.
1: விட்டுறேன்,
0: I leave it.
1: மறுபடியும் செய்றேன்,
0: again I commit.
1: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
0: Is it right or wrong?
1: உண்மை சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
0: Is it right? You just lift
1: Hallelujah.
0: Your hands and say
1: Hallelujah.
0: Hallelujah.
1: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
0: We commit whatever we should not do.
1: ஏன் அப்படி நடக்கிறது?
0: Why these things are happening?
1: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
0: We get lot of instructions.
1: Hallelujah. இது செய்யக்கூடாது.
0: You should not do this.
1: சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
0: We call the children and say, don't steal.
1: இனி கீழ்ப்படியணும்.
0: You have to obey.
1: சொல்லாம போக கூடாது.
0: Should not go without saying.
1: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
0: We advise them.
1: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
0: The children, are they obeying completely 100% to you?
1: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க.
0: We just advise them.
1: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
0: Others also advise
1: us. இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
0: There are lots of advices.
1: Moral stories.
0: Moral stories.
1: நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
0: Good stories they say.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
0: Did they come all right?
1: முடியல.
0: No.
1: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
0: Stories will it make you?
1: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
0: The advices will it make you perfect?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம்.
0: Lift up your hands those who are good.
1: நல்லவங்க.
0: Good.
1: நீ நல்லவனே இல்லையா?
0: Are you not good?
1: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்க எல்லாம் கை உயர்த்துங்க.
0: Good people you raise your hands.
1: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
0: No one is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல?
0: You feel shame.
1: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
0: The wicked is there.
1: அவனை கூப்பிட்டு
0: you call him.
1: டேய் உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
0: What is your name?
1: நான் நல்ல பாம்பு.
0: He says I am a good snake.
1: நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது,
0: the poison in the mouth,
1: எல்லாரையும் பயமுறுத்துறது,
0: they make them.
1: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
0: the title,
1: பட்ட பெயர் என்னது?
0: It's a good snake.
1: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
0: Anybody will say it is evil snake.
1: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
0: The wicked people are getting good names.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நல்ல பாம்பு.
0: It's a good snake.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: Hallelujah. இயேசுவிடத்தில் ஒருத்தன் வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
0: One man can say, Lord,
1: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்?
0: A good teacher, what can I do?
1: நீ என்ன நல்ல போதுகரேன்னு சொல்றியப்பா?
0: You are saying good teacher.
1: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே இல்ல.
0: Other than God, no one is good.
1: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
0: We should not commit sin.
1: Hallelujah. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு.
0: Took baptism.
1: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
0: Where did you put the sin?
1: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
0: The deep of the ocean you put.
1: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
0: Back to the.
1: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
0: Then how the sin is coming back?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நான் மனம் திரும்பிட்டேன்.
0: I repented.
1: ஆனா பாவம் செய்யறேன்.
0: Again I commit sin.
1: Na marubadi perandutten.
0: I am born again.
1: Ana marubadi paavam seiren.
0: I commit sin again.
1: Manandirbittavanga marubara padajavanga enna seiyanum? Nallavanga la kai vettina kai vetti kaamikkanum.
0: And if you are all right, you have to raise your hand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Neenga nallavangalo kettavangalo,
0: whether you are good or bad,
1: ellarum porakkum bodhu eppadi dhaan porakkranga? Nallavanga la dhaan porakkranga illa?
0: How they born?
1: Illa.
0: No.
1: என் தாய் என்னை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
0: I was formed in wickedness.
1: கர்ப்பத்தில் உருவாகும் போதே.
0: When you are formed.
1: இனத்தில் உருவாகுது. துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
0: And it is formed with the wickedness.
1: பாவ சுபாவம்.
0: Nature of sin.
1: சுபாவம்.
0: Nature.
1: மனுஷனுக்குள்ளே இருக்கிறது.
0: It is there inside.
1: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
0: He is born with sin.
1: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது.
0: When you born again.
1: அந்த பழைய மனுஷன் இல்ல.
0: Not more anymore the old man.
1: அவன் எங்க போனான்?
0: Where did he go?
1: அவன் செத்து போயிட்டான்.
0: He is dead.
1: அவனை புதைச்சாச்சு.
0: We buried.
1: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
0: No more.
1: இப்பொழுது யார் இருக்கிறது?
0: Who is now?
1: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
0: New creation in Christ.
1: நீ யார்?
0: Who are you?
1: புது சிருஷ்டியா?
0: Are you new creation?
1: அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
0: What the Lord is giving?
1: நீதிமான்.
0: You are righteous man.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு
0: you did wickedness.
1: ஆண்டவர் என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
0: What the Lord is giving?
1: நீதிமான்.
0: You are righteous.
1: Hallelujah. இதுக்கு பேர் தான் கிருபை.
0: This is grace.
1: தகுதியே கிடையாது.
0: No qualification.
1: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாருன்னா என் நீதியினால் அல்ல.
0: Not by my
1: அவருடைய நீதியினால.
0: He is righteous.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
0: Can we commit sin continually?
1: என்னால பாவத்தை விட முடியல.
0: I could not leave sin.
1: நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
0: Can we do continually?
1: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
0: In one word I say.
1: இந்த பாவத்தை செய்யாத அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ, பிரசங்கம் பண்றதுனாலயோ, அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலயோ உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்ல.
0: Because of advice or counseling
1: you cannot stop. நீங்க போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சு பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
0: Many people are hiding and doing sins.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
0: My Lord is looking
1: everything. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
0: And nothing is hidden before his eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you, Jesus.
0: Thank you, Jesus.
1: அந்த காலத்தில் 300-400 பேர் நிப்பாங்க, கையை வச்சு ஜோம்
0: பண்ணுவேன். என்ன
1: வாயில கையை உயர்த்தும் பொழுதே
0: சொல்லுவேன்,
1: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறான், அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
0: He will just fall down and weep.
1: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க, முன்னால வர பயப்படுவாங்க.
0: Many don't come.
1: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
0: If I go and the Lord will say.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
0: The Lord looks everything.
1: யாரும் மறைக்க முடியாது.
0: Nobody can hide.
1: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
0: What the Lord wants to teach.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: child of God,
1: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
0: You can be without committing sin.
1: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
0: In Romans,
1: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
0: The sin will not prevail over you.
1: எப்படி அது?
0: How is it possible?
1: எப்படி?
0: How?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பாவமே செய்யாத தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
0: Not because of saying don't do.
1: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
0: Some they don't do not
1: commit.
0: They put effort.
1: ஏன் தெரியுமா?
0: Why?
1: பாவம் செய்யாத,
0: don't commit sin,
1: நரகத்துக்கு போய்டுவே.
0: You will go to hell.
1: ஐயோ நரகம் எரிய நரகம்.
0: It is full of fire.
1: இரவும் பகலும் எரிய நரகத்துல போய் மாட்டிக்குவே.
0: Night and day it will.
1: அதுக்கு பயந்துக்குன்னு நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க.
0: And because of that they don't commit.
1: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
0: Even the others also they teach like this.
1: பாவம் செய்யாத,
0: don't commit sin,
1: கடவுள் கண்ணை குத்திரும்.
0: The God will pierce your eye.
1: கடவுள் என்ன செய்யும்? கண்ணை குத்திடும்.
0: God will pierce your eye.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுக்கேற்ற மாதிரி அவன் நடந்து போற இடத்துல ஒரு தூசி விழுந்து கண்ணு அவுட் ஆயிடும். ஐயோ கண்ணு குத்திருச்சு.
0: நோ, இட் இஸ் பியர்ஸ் மீ.
1: நல்லா கவனிங்க.
0: லிசன்.
1: இப்படி நரகத்துக்கு போய்டுவனோ,
0: whether
1: கண்ணு குத்திடுவாரோ,
0: whether I go to hell
1: அப்படின் பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
0: வித் தட் ஃபியர் யூ கேன் நாட் ஸ்டாப் டூயிங்
1: சின். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்,
0: Today the Lord is revealing
1: one விசுவாசியின் வாழ்க்கையில,
0: in believer's life,
1: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்,
0: if he doesn't want to do sin,
1: அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்,
0: if he wants to have the victory,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: You should understand one thing.
1: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது,
0: whenever you commit sin,
1: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ,
0: when you go for a job you get the wages,
1: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்,
0: when you do sin you get
1: சம்பளம் wages, சேர்ந்துனே வருது.
0: It comes.
1: பாவத்தின் சம்பளம் மரணம்.
0: The wages of sin is death.
1: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
0: There is the wage for your sin.
1: மோசம் போகாதீர்கள்.
0: Don't be deceived.
1: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
0: The Lord will not allow you to.
1: மனுஷன் எதை விதைக்கிறானோ,
0: whatever you sow,
1: அதையே அறுப்பான்.
0: You will reap.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில்,
0: The Lord said in Eden
1: garden, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
0: When you eat this fruit,
1: இதை புசிக்காத.
0: Don't eat.
1: ஆனா அவ புசிச்சா.
0: But he ate.
1: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார். அவள் வஞ்சிக்கப்பட்டாள்.
0: She was deceived.
1: நீங்க தேவர் போல மாறிடுவீங்க.
0: You will become like God.
1: அப்படின் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு.
0: She listened to that.
1: Hallelujah. சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க.
0: They listen to the truth.
1: சபை விட்டு வெளியே போன உடனே,
0: they go out from the church.
1: பொய் தீர்க்க தரிசனம்.
0: False prophecy.
1: அவங்க சொல்றது, இவங்க சொல்றது,
0: whatever they say.
1: மற்றவங்க சொல்ற புத்திமதி.
0: All the other advice.
1: இதெல்லாம் கேட்பாங்க.
0: They listen.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்.
0: The devil will enter through anyone.
1: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்.
0: He will deceive through someone.
1: உன்னை ஏமாற்றுவான்.
0: He will deceive you.
1: அவன் யார்?
0: Who is he?
1: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
0: He deceives the entire world.
1: வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம்.
0: In Revelation we read.
1: 12வது அதிகாரம் 9வது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
0: He deceives the entire world.
1: என் சகோதரரே, மோசம் போகாதீர்கள்.
0: Don't be deceived.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பாக்குறேன். ஏன் வேண்டான்னு சொன்னாரு?
0: Why did the Lord say you don't eat that?
1: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
0: She went closer.
1: Hallelujah.
0: And saw.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: I have said this.
1: ஒரு போய் கேட்டுச்சான்.
0: One monkey asked.
1: ஏதோ வரோம்.
0: Some gift.
1: அப்போ சொன்ன, கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு,
0: giving one banana
1: na poittu vara adu varaikku adu bathrama pusikama irundina unukku idu kadaikum
0: if you don't eat and you will get it
1: avaru poittu varradukulla indha kuvaru paathi romba neram aachu
0: I'm long time the
1: saapidu kudadana sonnaru
0: he didn't say it not
1: moondu paatha thappilla
0: it is not good I mean
1: moondu paathichu
0: I can see it smelled
1: moondu paatha enna thappu
0: what is wrong in it
1: நம்ம சாப்பிட போறது இல்ல
0: we don't eat
1: சும்மா நக்கி பார்க்கலாம்
0: let me link
1: அப்படி நக்கி பார்த்துச்சு
0: it started linking
1: இன்னக்கு அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு
0: then the skin was open
1: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணுச்சு
0: it's slightly tasted
1: கொஞ்சம் பழம் வெளிய வந்துச்சு
0: and the fruit came out
1: ஐயோ
0: ஓ
1: பழமே வெளிய வந்துச்சு
0: the fruit came out
1: இனிமேல் இத வச்சிங்கிறதுல பிரயோஜனம் இல்ல
0: what can I do
1: அவரும் வர மாதிரி
0: he won't come
1: Let me eat.
0: That monkey.
1: சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் வராரு
0: he ate it and they Hallelujah. He came.
1: என்ன செய்ய முடியல உன்னால
0: you could not
1: இந்த பழத்தை கையில பொறுமையா வைக்க முடியல
0: you could not hold this
1: ஏவாள் அப்படிதான் செய்தா
0: he did it
1: எதை செய்ய கூடாதுன்னு சொன்னாரோ அங்க தான் போறான்
0: and whatever forbidden
1: curiosity kills the cat ன்னு சொல்வாங்க
0: and
1: எதை செய்ய கூடாது உங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்
0: if you are for something
1: இத தரக்காத
0: don't open
1: போகாத
0: don't go there
1: அப்படி சொன்னீங்களா அங்க தான் எதுக்கு எதுக்காக இப்படி சொன்னாங்க
0: why did they say like
1: போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்
0: let me go and test
1: மாட்டிக்கோ
0: then
1: hallelujah அருமையான தேவ பிள்ளைகளே
0: dear children of god
1: ஏவாள் அப்படி தான் சிக்கிட்டா
0: he was deceived
1: நான் இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரா நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி பார்வைக்கு இன்பமா இருக்குதே
0: the fruit is so beautiful
1: hallelujah கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே
0: the last of the eye
1: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு
0: the devil deceives the entire world
1: வாழ்க்கையிலே
0: in your life
1: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து
0: by showing this world and deceiving
1: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்
0: and he deceives you completely
1: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்
0: he gives the desire and deceives
1: நீ விழுந்து போகிறாய்
0: and you will fall down
1: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்
0: how many of you being deceived
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்
0: only one way to escape
1: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்றான் சோதிக்கப்படுறான்
0: he is entangled by various sins
1: நீயே இழுக்கப்படுறே
0: you are drawn
1: நீயே சிக்கிக்கொள்றே
0: you are entangled
1: hallelujah
0: hallelujah
1: அம்முன் இச்சை
0: the lust
1: உன்னை இழுக்குது
0: it draws you
1: சிக்கிகிற
0: or entangled
1: சோதிக்கப்படுற
0: or being tested
1: இச்சை கர்ப்பம் தரிக்குது
0: then it forms
1: பின்பு பாவத்தை பிறப்பிக்குது
0: then it brings forth the sin
1: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது மரணத்தை பிறப்பிக்கிறது
0: then it brings death
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்
0: praise be to his holy name
1: இந்த நாட்களிலே
0: in these days
1: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்து
0: the lord reveals one truth
1: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா
0: why people commit sin
1: hallelujah நாளைக்கு
0: டுமாரோ
1: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்
0: we need not think about it
1: இன்னைக்கு இது கடச்சிருக்கு
0: today I got this
1: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா நிகழ்காலத்தை
0: all present things
1: இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை
0: present life
1: இப்பொழுது இருக்கிற நிலைமை
0: present condition
1: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை
0: the true child of god
1: பாவம் செய்யாம இருக்கணும்னா
0: not to commit sin
1: அவருடைய கண்கள்
0: the eyes
1: அவருடைய நோக்கம்
0: his purpose
1: எங்க இருக்கணும் தெரியுமா
0: where it should be
1: இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும்
0: and the fruits which is going to come
1: எபிரேயர்கள் 11 அதிகாரம் 26 வசனத்தில் மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது
0: hebrews 11 and 26
1: இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்து நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்ன செய்தான்
0: எனக்கு
1: வாழ்க்கை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many could say?
1: நான் இம்மைக்காக இயேசுவை பின்பற்றி வரவில்லை.
0: I don't follow Jesus.
1: இம்மைக்காக மாத்திரம் நீ ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பாயானால்
0: If you catch the Lord only for
1: என்னுடைய வியாதி நீங்கும்.
0: My sickness will go.
1: என்னுடைய பண பிரச்சனை நீங்கும்.
0: The problems of finance
1: என்னுடைய
0: will go.
1: கஷ்டங்கள் போகும்.
0: The problems will go.
1: சபைக்கு போனால்
0: If I go to church.
1: கூட்டங்களுக்கு போனால்
0: If I go to the meetings.
1: நல்லது நடக்கும்.
0: Think good things will happen.
1: நடக்கும்.
0: It will happen.
1: ஆண்டவர் ஒருவரையும் வெறுமே அனுப்ப மாட்டார்.
0: Lord will not ever send.
1: ஆனால் இம்மைக்காக மாத்திரம் தன் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள்.
0: They will be more pathetic than others, those who are believing.
1: Hallelujah. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும்.
0: But do one thing.
1: இம்மைக்காக அல்ல.
0: Not for present age.
1: இனி வரும் பலன்.
0: The coming reward.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பவுல் சொல்கிறார்.
0: Paul says.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்றேன்? பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
0: I don't look at back.
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டே என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன்.
0: I do one thing.
1: பிலிப்பியர் 3:13
0: Philippians 3.
1: பின்னானவைகளை மறந்து.
0: Forgetting the past.
1: பின் திரும்பி பார்த்தா.
0: If you look at back.
1: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்.
0: The shame.
1: நான் பட்ட கஷ்டம்.
0: The trouble.
1: நான் பட்ட வேதனை.
0: Pain.
1: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ.
0: How much I am oppressed.
1: அதெல்லாம் நினைச்சு.
0: I think all those things.
1: பிசாசு சொல்றான்.
0: The devil says.
1: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே.
0: They just criticize.
1: வாங்கி விடாதே.
0: Don't take.
1: பதிலுக்கு பதில் செய்.
0: Do whatever they did.
1: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்.
0: He will show the old things.
1: பழைய பாவத்தின் ஆசை முட்டுகிறான்.
0: The old sins. I forget the past.
1: நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன்.
0: I don't look at back.
1: ஒன்று செய்கிறேன்.
0: I do one thing.
1: இப்ப இருக்கிறதே நான் பார்க்க மாட்டேன்.
0: I won't see the present thing.
1: பின்னையும் பார்க்க மாட்டேன்.
0: Not back.
1: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்.
0: Only forward.
1: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து.
0: Forgetting the past.
1: முன்னானவைகளை நாடி.
0: I desire.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எந்த ஒரு விசுவாசி எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை
0: which child of God
1: பின்னானவைகளை மறந்து.
0: Forgetting the past.
1: தமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது.
0: There is the goal.
1: எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது.
0: There is motivation.
1: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது.
0: My future.
1: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்.
0: The Lord has kept for me.
1: அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: Those who run.
1: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை.
0: No failure.
1: அவர்கள் தோற்க முடியாது.
0: You will not be deceived.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: The Christ lives in you.
1: அது என்ன?
0: What is it?
1: அருமையானவர்களே,
0: dear children of God.
1: இந்த உலக வாழ்க்கை அல்ல.
0: Not this world.
1: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
0: The present sufferings cannot be compared with the future
1: பாடுகள்.
0: The present suffering.
1: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்.
0: It makes painful.
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள்.
0: Present sufferings.
1: உன்னை அவமானப்படுத்தலாம்.
0: It makes you shame.
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள்.
0: Present sufferings.
1: உன்னால் தாங்க முடியாததாய் இருக்கலாம்.
0: May not bear it.
1: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்.
0: But I keep it for you.
1: அது என்ன?
0: What is it?
1: அதுதான் இனி வரும் மகிமை.
0: Coming glory.
1: Hallelujah. நம்மை நீதிமான் ஆக்கிட்டாரு.
0: He made us righteous.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: You are justified.
0: You are justified.
1: Justification.
0: Justification.
1: நீதிமானாயிட்ட.
0: You have become justified.
1: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
0: Not necessarily you are.
1: Hallelujah.
0: Holy people.
1: ஆனா
0: but
1: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is making you.
1: அதான் sanctification.
0: That is the sanctification.
1: Justification.
0: Justification.
1: Sanctification ஆக.
0: Sanctification.
1: பரிசுத்தமாகுதல்.
0: Sanctification.
1: 2 Corinthians 7:1 பரிசுத்தமாகுதல்.
0: The 2 Corinthians 7:1
1: Day by day.
0: Day by day.
1: ஒவ்வொரு நாளும்.
0: Day by day.
1: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல.
0: One day you cannot become.
1: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்.
0: Day by day he sanctifies.
1: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்.
0: Making you sanctified.
1: Hallelujah. இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள்.
0: Sanctify
1: உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள்.
0: Make you holy.
1: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்.
0: The Lord made you as his child.
1: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
0: You are living for him.
1: நீ என்ன செய்ய வேண்டும்?
0: What you supposed to do?
1: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்கிற மகிமையை நோக்கி.
0: Look at the glory.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்.
0: You have to run towards that glory.
1: புதிதான ஜீவனுள்ளவர்களாய்.
0: As a new life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்.
0: You are having the
1: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலில் உண்டாக்கினார்.
0: The Lord made Adam with this
1: ஆனால்
0: godly dew.
1: மனுஷன் பாவம் செய்தபொழுது
0: when man committed sin
1: சாயலை இழந்தான்.
0: He lost the
1: தேவ சாயலை இழந்தான்.
0: He lost the likeness of God.
1: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்?
0: What why Jesus came?
1: நீ இழந்த தேவ சாயலை
0: the likeness of God
1: திரும்பவும் உனக்கு கொடுத்து
0: you not to give it back again.
1: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்திலிருந்து எடுத்து
0: removing the likeness
1: of sin தன்மேல் போட்டுக்கொண்டு
0: he is putting upon him
1: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்.
0: He has given his likeness.
1: Hallelujah. Hallelujah. ரோமருக்கு எழுதின 6:5 பாருங்க.
0: Romans 6:5.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம். நீ பாவம் செய்ய முடியாது.
0: You cannot commit sin anymore.
1: ரோமர் 8:29.
0: Romans 8:29.
1: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு Hallelujah.
0: Like the image of his son.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறீங்க.
0: Every week you read Bible.
1: ஜெபம் பண்றீங்க.
0: You keep praying.
1: நாங்கலாம் அப்படி கிடையாதுங்க.
0: We don't do that.
1: ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மலைக்கு போவோம்.
0: Once in a year we go to the
1: ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்போம்.
0: We give some offering.
1: வந்துருங்க.
0: We come back.
1: எங்களுக்கு நல்லது நடக்கணும்.
0: Good things happen.
1: நீங்க நாங்க எப்ப பாரு ஜெபம்.
0: Always prayer.
1: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த?
0: Why did you go?
1: எனக்கு வேலை கிடைக்கல.
0: I didn't have job.
1: எதுக்காக போயிட்டு வந்த?
0: Why did you go?
1: வியாதி பிரச்சனை.
0: Sickness.
1: நீ எதுக்காக போயிட்டு வந்த?
0: Why did you go?
1: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்லுவான்.
0: If they will say the worldly things.
1: நம்மள கேட்டா
0: if they ask us.
1: நாங்க தினமும் இல்லங்க.
0: Not
1: only 24 மணி நேரம் கூட அப்படி செய்வீங்க.
0: 24/7.
1: ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல.
0: Not for a job.
1: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல.
0: Not for the marriage.
1: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல.
0: Not for just goodness.
1: நாங்கள் நாளுக்கு நாள்
0: day after day
1: புதிதாக்கப்பட்டு
0: we are getting newness.
1: நாங்கள் பாவ சாயலை களைந்து
0: removing the likeness of sin.
1: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
0: We are getting the likeness of Jesus.
1: அது ஒரே நாள்ல நடக்க process.
0: It is a process.
1: அது process.
0: It is a process.
1: Daily நடக்கணும்.
0: Every day.
1: தினமும்.
0: Every day.
1: தினமும்.
0: Every day.
1: தினமும்.
0: Every day.
1: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
0: I tell this story.
1: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
0: There was a king.
1: அவர் கூன் விழுந்தவர்.
0: He is just bowing down all the time.
1: அவரால் நிமிர முடியாது.
0: He cannot straight be straight.
1: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க நிமிர முடியல.
0: Many gave medicine.
1: ஒருத்தர் வந்தாரு.
0: One man came.
1: ஐயா ராஜா.
0: King.
1: நீங்க நிமிர முடியும்.
0: You can
1: என்ன செய்யணும்யா?
0: What I should I do?
1: உங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல உங்களை போலயே ஒரு சிலையை செய்யுங்க.
0: You just make a statue.
1: ஆனா அது கூன் இல்லாத சிலையா இருக்கணும்.
0: It should not be bowing down.
1: தினமும் வந்து நீங்க என்ன செய்யணும்?
0: Every day you come.
1: இனிமேல் அந்த சிலையை பாருங்க.
0: Look at the statue.
1: பார்த்தா என்ன நடக்கும்?
0: What will happen?
1: நீங்க மாறிடுவீங்க.
0: You will be changed.
1: அதே போல இந்த ராஜா செய்தார்.
0: The Lord, the king said.
1: தினமும் வருவாரு.
0: Every day he comes.
1: அவர் அததான் பார்ப்பாரு.
0: He look at that.
1: இவருடைய மைண்ட்ல
0: in his mind
1: sindhayila
0: in his thought
1: na than goon vilunda raja andathey maranditar.
0: He just forgotten. He has
1: inda nera nikkira selaiya paathu paathu
0: he looked at the statue.
1: Or didirendra avudi goon nimirundu vittad.
0: Suddenly he became all
1: hallelujah.
0: Right. Hallelujah.
1: Idu unmaya nadandhadha?
0: Truly it happened.
1: Arumiyana devudi nee unnaye paathu kondirukkira.
0: You are looking upon
1: paavi,
0: you
1: paavi paavi
0: sinner. See, I am sinner.
1: Unnudi belavinathey paathu kondirukkira.
0: You are looking at your weakness.
1: Unni kashathey paathu kondirukkira.
0: You are looking at your suffering.
1: Nee appadiye irupa.
0: Then you will be like that.
1: Unna paakada.
0: Don't look at you.
1: உன்னை விட பெர்ஃபெக்ட்டா பூரண புருஷன் ஒருத்தர் இருக்கிறார்.
0: There is a perfect.
1: அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
0: He is the Lord Jesus Christ.
1: உன் கண்கள் அவர் மேல் பதிக்க விடு.
0: Let your eyes look upon him.
1: யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ.
0: Whoever looks upon him.
1: நான் இயேசுவை போல.
0: Like Jesus.
1: ஐயா எனக்கு இந்த உலகத்துல பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்.
0: I have to
1: earn பொருள் பொருளாசை
0: long stuff.
1: இத செய்யணும் அத செய்யணும்.
0: I have to do this.
1: வீடு கட்டணும்.
0: I have to build the house.
1: இன்னொரு வீடு கட்டணும்.
0: Another house.
1: இத பண்ணணும்.
0: I have to do this.
1: ஒரு கார் போதாது.
0: Not only one car. Another car.
1: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற?
0: What are you going to do by God?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பெரிய பெரிய chief minister பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
0: When politicians call the
1: என்ன கேட்டாலும் வரும்.
0: Anything will come.
1: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காரும் வரல.
0: நோ கார் வில் கம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஒண்ணே எடுத்துட்டு போல.
0: தே கேனட் டேக் எனிதிங்.
1: என்ன பிரயோஜனம்?
0: வாட் இஸ் தி யூஸ்?
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
1: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
0: யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங்.
1: இந்த உலகத்துல
0: இன் திஸ் வேர்ல்ட்
1: இத சேக்கணும் அத சேக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்ல.
0: நோ யூஸ் ஆஃப் கேதரிங்.
1: ஆனால்
0: பட்
1: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்
0: யுவர் டிசையர்
1: நான் எதை சேர்க்கறனோ சேர்க்கலையோ,
0: whatever I gather,
1: எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை,
0: whatever I lose,
1: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்லை,
0: though I lose everything.
1: See?

0: ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: ஜீசஸ் ஐ வில் நெவர் லீவ் யூ.
0: நீர் எனக்கு போதும்.
1: யூ ஆர் எனஃப்.
0: உம்முடைய அன்பு,
1: யுவர் லவ்,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: யுவர் ஜாய்,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: யுவர் மீக்னஸ்,
0: உம்முடைய கிருபை,
1: யுவர் கிரேஸ்,
0: உம்முடைய வல்லமை,
1: யுவர் பவர்,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: யுவர் டிவினிட்டி,
0: உம்முடைய அற்புதம்,
1: யுவர் மிரக்கிள்,
0: உம்முடைய ஜீவன்,
1: யுவர் லைஃப்.
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு கேதர் இட்.
0: சேர்த்துக்கொள்.
1: கம் ஆன், யூ கேதர்.
0: சேர்த்துக்கொள்.
1: கேதர்.
0: அப்ப சாதாரண மனுஷன் அல்ல.
1: You will not be ordinary.
0: முதல்ல ஜென்ம சுபாவமான மனுஷன்.
1: The own nature.
0: Natural man.
1: The natural man.
0: ஆனால் இப்பொழுது நீ தெய்வ ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்ல.
1: No more natural man.
0: தேவனுடைய மனுஷன்.
1: For godly man.
0: நீ கையை நீட்ட அற்புதம் நடக்கணும்.
1: Miracle should happen.
0: நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்.
1: When you pray, miracle
0: should happen. உனக்குள்ள வல்லமை.
1: Power in you.
0: உனக்குள்ள அபிஷேகம்.
1: Anointing.
0: உனக்குள்ள கிருபை.
1: Grace.
0: உனக்குள்ள தெய்வீக வல்லமை.
1: The divine power.
0: உன்னை பிசாசு தொட முடியாது.
1: They will cannot touch you.
0: நீ சொல்லும் பொழுதெல்லாம் நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen.
1: பரிசுத்தமாக்கப்பட்டது
0: போதாது.
1: Not enough being sanctified.
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: ஐயோ, நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only be

0: மற்றவங்களை
1: பார்த்து வேஷம் போடாத.
0: Don't look at others.
1: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
0: The man is
1: விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
0: He is wandering and worrying.
1: யாரை போல மாறணும் தெரியுமா?
0: How you have to become?
1: பாவ சாயல விட்டுடு.
0: Leave the likeness of sin.
1: பார்க்கறவங்க சொல்லணும்.
0: Others should say.
1: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்துவிட்டது.
0: You have the likeness of glory.
1: எசேக்கியேலின் புத்தகத்தில்
0: எசேக்கியேல்
1: முதலாவது அதிகாரம்
0: chapter 1
1: 28வது வசனத்தில்
0: 28
1: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
0: The likeness of
1: மழை பெய்யும் நாளில்
0: at the time of
1: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங் குப்புற விழுந்தேன். அப்பொழுது ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
0: The likeness of glory.
1: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
0: How many of you want to see the likeness of
1: glory? அது வாழ்க்கையில முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இத கொடுங்க ஆண்டவரே அத கொடுங்க கேட்காத.
0: Don't ask this and that.
1: அவருடைய சாயலை கேள்.
0: You ask his likeness.
1: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
0: Ask his presence.
1: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
0: Ask
1: கர்த்தரோடு பேசட்டும்.
0: Let the Lord talk to you.
1: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்படுது.
0: When you catch him everything will be coming automatically.
1: கர்த்தர் உம் கூடவே இருப்பாரு.
0: The Lord will be with you.
1: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
0: That's what the Lord says.
1: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
0: Why do you ask this and that?
1: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: I never leave you.
1: உன்னை கைவிடுவதும் இல்லை.
0: I will never forsake you.
1: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆறுகளை கடக்கும் பொழுது.
0: When you cross the river.
1: தண்ணீரை கடக்கும் பொழுது.
0: When you cross the water.
1: அக்கினியில் நடக்கும் பொழுது.
0: When you walk the fire.
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: I am with you.
1: இது போதாதா உனக்கு?
0: Is it not enough?
1: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
0: Why I am with you.
1: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
0: I will
1: உனக்காக பரிந்து
0: பேசுவேன்.
1: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாய்.
0: Hallelujah. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
0: The God has called us for the likeness of his glory.
1: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
0: when you have that
1: தரிசனம் என்ன?
0: What is your vision?
1: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
0: If you don't have vision, people will be spoiled.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Where there is no vision, people are destroyed.
0: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
1: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: They are perishing.
1: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
0: You have a vision.
1: ஒரே வாஞ்சை.
0: Only one desire.
1: ஒரே தரிசனம்.
0: Only one vision.
1: பிரசங்கம் பண்றது நான் சபைக்கு ஏன் போறேன்?
0: Why do you go to church? நான்
1: ஏன் ஜெபிக்கிறேன்?
0: Why I pray?
1: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
0: Why I read Bible?
1: ஒரே நோக்கம்.
0: Only one purpose.
1: ஒரே நோக்கம்.
0: Only one purpose.
1: என் ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நாம் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
0: I look.
1: அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும்.
0: I have to put on.
1: இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: Now we are the children of God.
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
0: Not yet revealed how we would be.
1: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
0: when we meet him,
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
0: since we meet him as he is,
1: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
0: We are going to be equal with him.
1: பாவம் செய்கிற நாம்,
0: we commit
1: அசுத்தர்களாகிய நாம்,
0: we are bad people,
1: மாம்ச சரீரம் உள்ளவர்களாகிய நாம்,
0: fleshly people,
1: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
0: Is it possible to become glory?
1: முடியாது.
0: God, no.
1: ஆனால்
0: but
1: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
0: கொண்டிருக்கிறார்.
1: ஜெபிக்கிறாய், அதற்காகத்தான் உபவாசிக்கிறாய், அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய், அதற்காகத்தான் பாடுகிறாய், அதற்காகத்தான் ஸ்தோத்திரிக்கிறாய், அதற்காகத்தான் காணிக்கை கொடுக்கிறாய், அதற்காகத்தான் ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
0: quickly
1: உன்னை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார்.
0: The Lord will transform you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன் ஆத்துமா உன்னோடு இருக்கிறது.
0: The soul is with you.
1: உனக்கு நீதான் கணக்கு.
0: And you have to have
1: நீதான் ஆண்டவருக்கு உன்னை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
0: You commit account for
1: him. கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்து.
0: The Lord is transforming you.
1: நீ கர்த்தரை துதிக்க போகிறாய்.
0: You are going to praise God.
1: இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பலன் உண்டாகி.
0: That is the reward for our life.
1: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
0: Only one vision.
1: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
0: Don't fear about the hell and
1: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம்
0: என்றால் Only one vision.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரே தரிசனம் தான்.
0: Only one vision.
1: மகிமையின் ஐஸ்வரியத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
0: I should become riches of glory.
1: ரோமர் 9 அதிகாரம் 23 வசனம்.
0: Romans 9 and 23.
1: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
0: What for the Lord has chosen
1: you? எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
0: Why did he give the baptism?
1: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
0: Why did the Lord change you?
1: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
0: He didn't choose him.
1: நீ அவருக்கு கட்டளை போடல.
0: And he didn't command.
1: அவர் உன்னை தேடி வந்தார்.
0: He has sought you.
1: எத்தனையோ பேருக்கு இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
0: Why did the Lord select you?
1: பதில்
0: Answer.
1: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் யாரு?
0: I am.
1: நான்
0: I am.
1: மகிமைக்காக, மகிமைக்காக,
0: for the glory.
1: மகிமைக்காக,
0: for the glory.
1: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல.
0: Not for the perishable food.
1: மகிமைக்காக,
0: for the glory.
1: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல.
0: Not for the perishable
1: food. புல் உதிரும்.
0: All thing will be vanished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பூக்கள் உலர்ந்து போகும்.
0: The flower will become dry.
1: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
0: The Lord's glory will stand forever.
1: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
0: Who am I?
1: நான் கிருபா பாத்திரம்.
0: The vessel of mercy.
1: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
0: I am the vessel of mercy.
1: எவ்வளவு பெரிய மேன்மை.
0: What a greatness.
1: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே.
0: 1 Corinthians 2 and 7.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
0: Before the foundation.
1: தேவ பிள்ளையே,
0: child of God.
1: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
0: You didn't become Christian.
1: ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து நீ membership ஆகல.
0: Not just becoming member.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே.
0: Before the foundation of the world.
1: தேவன் தம்முடைய மகிமைக்காக.
0: For his glory.
1: ஏற்படுத்தினதும்.
0: He made us.
1: மறைக்கப்பட்டதுமாய் இருந்த.
0: Whatever it is closed.
1: ரகசியம்.
0: The mystery.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே.
0: Before the foundation of the
1: world. தம்முடைய மகிமைக்காக.
0: For his glory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய சனமே.
0: Dear children of God.
1: இதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: That's what the Lord has chosen you.
1: அவருடைய மகிமைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்.
0: For his glory he has called you.
1: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ.
0: Whoever is having that kind of vision.
1: அவர்கள் பாவம் செய்யவே பிடிக்காது.
0: They will not commit sin.
1: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு.
0: They just push out.
1: இயேசுவை நோக்கி ஓடுவார்கள்.
0: They push out the sin and they run towards Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
0: What should be your vision?
1: கரை, திரை,
0: no dirt,
1: முதலானவைகள்,
0: no blame,
1: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக.
0: As the glorious
1: பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை.
0: Glorious church.
1: ஒரு நாள் கேள்வி கேட்பேன்.
0: One day,
1: தவறு செய்யாதவங்க எதுங்கன்னா எல்லாம் எழுந்து நிக்க போறீங்க.
0: You are going to stand.
1: நீங்க தவறு செய்யாதவங்கன்னா யாரும் நிக்க வழியில பிழை இருக்கு, தவறு இருக்கு.
0: You have mistakes.
1: இப்படியே இல்ல.
0: Not that way.
1: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக,
0: without error,
1: பரிசுத்தமுள்ளவர்களாக,
0: make us
1: மகிமையுள்ள சபையாக,
0: as the glorious church,
1: கொண்டு போய் நிறுத்துவார்.
0: He will take.
1: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
0: That's why he chastises you.
1: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
0: That's why he punishes you.
1: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
0: That's why he is oppressing you.
1: Making you holy. கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
0: Don't despise the chastisement.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
0: Our desire is only one thing.
1: அந்த மகிமையின் பிரசன்னம்.
0: The presence of his glory.
1: தீத்துக்கள் நிருபம் 2 அதிகாரம் 13 வசனம்.
0: Titus 2 and 13.
1: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம்.
0: The presence of his glory.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting glory.
1: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
0: Only one hope.
1: அது என்ன நம்பிக்கை?
0: What is that?
1: பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
0: And the glorious
1: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
0: Looking for that blessed hope and
1: ஒரே நம்பிக்கை.
0: Only one hope.
1: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
0: Not ordinary one.
1: மகிமையின் நம்பிக்கை.
0: Glory.
1: எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Shall we all rise up?
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: விசுவாசியே.
0: Oh believer.
1: எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க.
0: Many Christians
1: are there. ஆனா விசுவாசம் என்ன?
0: What is your faith?
1: எத்தனையோ விசுவாசி இருக்காங்க.
0: There are lots.
1: உன் தரிசனம் என்ன?
0: What is your vision?
1: நீ எந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற?
0: What purpose you are running?
1: உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குதா?
0: Do you have purpose?
1: உன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா?
0: Do you have expectation?
1: சரியான எதிர்பார்ப்புன இருக்குமானால்
0: When you have the expectation,
1: நீ பாவம் செய்வதில்லை.
0: You will never commit sin.
1: ஒரே எதிர்பார்ப்பு.
0: Only one expectation.
1: மகிமை தெரிந்து
0: கொள்ளப்பட்டேன்லே கர்த்தாவே எங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உம்முடைய குமாரர்களாக குமார்த்திகளாக நீர் மாற்றினது மாத்திரமல்ல ஆண்டவரே மகிமைக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மோசே போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமா இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுவே நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே எல்லாவற்றையும் நீர் சகித்து நீர் மேற்கொண்டீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா இதோ எங்களுடைய முயற்சினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே அல்லேலூயா மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலும் எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் பாவத்தின் சாயல் நாங்கள் கலைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதாமின் சாயல் நாங்கள் கலைந்தெறிந்து தகப்பனே இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவரே இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர் உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த மகிமையை நாங்கள் அடையும்படியாக மகிமின் மேல் மகிமையை அடையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும்பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பிசாசு எங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும் வஞ்சிக்க முடியாது ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக
2: உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் 34:13
3: நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: பாவமெல்லாம் நீக்கிவிட்டவர், கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்தவர். வாருங்கள், நாம் போற்றுவோம், ஆர்ப்பரிப்போம்.

நாம் உயிர் பெறவும் நாம் மீட்கப்படவும் விலையாய் கொடுக்கப்பட்ட ஒரு நேசரின் கேள்விக்கும் அந்த அன்பு தெய்வத்தின் எதிர்பார்ப்புக்கும் நமது செவியையும் இருதயத்தையும் திறக்கிற நேரம் இதுவல்லவா?

0: பல சமயங்களில் அவ்விசுவாசிகள் இயேசுவை புறக்கணிப்பதற்கு நம்முடைய நடத்தையும் பழக்க வழக்கமும் காரணமாக இருக்கிறது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேவனே எங்களுக்கு தேவையில்லை என்ற உலக மக்களின் பேச்சே இன்றைய திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அநேகர் தங்கள் வாழ்விலே திருச்சபை ஒரு பொருட்டாக எண்ணுவதே கிடையாது. இந்த நிலை ஏற்படுவதற்கு விசுவாசிகளாகிய நாமே காரணமாயிருக்கிறோம். ஆதலால் நாம் நம் நடத்தையில் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றாகும். நம் வாழ்க்கையை பார்க்கும் அநேகர் நாம் பின்பற்றும் விசுவாசத்தை தங்கள் வாழ்விலே கடைபிடிக்க மனதில்லாதிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் நம் நடத்தையில் எவ்விதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், எவ்விதம் கிறிஸ்துவை அறியாத நண்பர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வோம்.
0: மாறாத அன்புடைய மகத்துவமான தேவநாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு தனிநபரின் நித்திய முடிவை மாற்றக்கூடிய செய்தி நம்மிடம்தான் இருக்கிறது. ஒரு நபரின் குடும்ப உறவுகளிலே, நட்பிலே சிதைந்து கிடக்கும் உறவுகளை பண்படுத்தும் நபர் யார் என்பதையும் நாம் தான் அறிவோம். அந்த செய்தியும் அந்த நபரும் நம்மிடம் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை கொலோசியர் 4:5-6 நாம் காணலாம். இந்த நாள் செய்தியிலும் கிறிஸ்துவை அறியாத மக்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அறிந்து கொள்வோம். சரி, கிறிஸ்துவை அறியாத நபரை நாம் எவ்விதம் நடத்துகிறோம்? இந்த கேள்விக்கான பதிலையே பவுல் மேற்சொல்லப்பட்ட வசனங்களில் கூறியுள்ளார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொலோசியர் 4:5-6 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. வேதாகமத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துவை அறியாத மக்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்படுவதற்கு உங்களிடமும் என்னிடமும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்த வேண்டும். இரண்டாவது, திருமுழுக்கு எடுப்பதற்கு நேராக அவர்களை அறிவுறுத்த வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் சீசர்களாக மாறவும் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளவும் தேவ வசனங்களை கற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும். நான்காவதாக, அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் தேவனுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இவ்விதம் நாம் அவர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதை எப்படி செய்வது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு முக்கிய கேள்வி. அவர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட நம்மிடம் இரண்டு வழிமுறைகள் உள்ளது என பவுல் இங்கே கூறியுள்ளார். அதில் முதலாவது வழிமுறை நாம் ஞானமாக நடந்து கொள்ளும் தன்மையாகும். அதாவது நம் நடத்தை. இந்த உண்மையானது கொலோசியர் 4:5 உரைக்கப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், நம் நடத்தை தேவனை அறியாத மனிதர்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்திலே பவுல் சொல்கிறது என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை பார்க்கும் மக்களுக்கு நாம் சொன்ன காரியங்கள் எவ்வளவு மெய்யானது என்பது ஊர்ஜிதமாகிறது. அவர்கள் நம் வாழ்வை பார்க்கும்போது பல சமயங்களில் நடைபெறுவது என்னவென்றால் நாம் சொல்லும் உண்மைகளை கேட்க ஆவலுடன் இருப்பார்கள். சில சமயங்களில் என்ன ஆகிறது என்றால் நம் நடத்தையை பார்க்கும் தேவனை அறியாத மக்கள் நாம் சொல்லும் எந்த ஒரு காரியத்திற்கும் செவி கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருப்பதும் இல்லை, அதன் பேரில் அவர்கள் கவனம் செலுத்துவதும் இல்லை. அவர்கள் தாங்கள் கேட்டதை நம் வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமும் நம் வாழ்விலே பார்ப்பதை நம் வாய்ச்சொல்லின் மூலமும் நிதானித்து பார்க்கிறார்கள். ஆகவே நம் நடத்தை முதன்மையான இடத்தில் இருக்கிறது. நம் வீட்டில் இருக்கும் போதும், நாம் பணி செய்யும் இடத்தில் இருக்கும் போதும், நம் நண்பர்களுடன் இருக்கும் போதும் நம் நடத்தை எப்படியாக இருக்கிறது என்று மற்றவர்கள் பார்க்கின்றனர். இதை பற்றிதான் பவுல் இங்கே குறிப்பிட்டுள்ளார். ஆம் அன்பானவர்களே, நம் நடத்தை மிகவும் முக்கியமானதாகும். நீங்களும் நானும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பவுல் 5 கூறியுள்ளார். நம் நடத்தை எந்த ஒரு குறை கூறுதலுக்கும் மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு ஞானமுள்ள நடத்தையாக இருக்க முடியும். இது ஏதோ பேச்சில் மட்டும் இடம்பெறும் நடத்தை அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய நடத்தை. அது தேவ கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டிய நடத்தை. ஞானமுள்ள நடத்தை என்றால் நம் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டிய நடத்தை. விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறியாத மக்கள் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் சூழ்நிலைகளை புரிந்து அதை சரியான முறையில் கையாள தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு தேவை ஞானம். அந்த ஞானத்தை நான் எவ்விதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், இந்த ஞானம் நமக்கு தேவை என்றால் வேதத்தின் உண்மைகளை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறியாதிருக்கும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஞானவானாக இருக்கவே முடியாது. காரணம், ஒருவருக்கு ஞானம் இருக்கிறது என்றால் அவர் யாவற்றையும் தேவ கண்ணோட்டத்திலே பார்க்கிறவராக இருப்பார். இதை மற்றொரு வகையில் சொல்வோம் என்றால், நம் சூழ்நிலைகளை தேவ கண்ணோட்டத்தில் பார்த்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதே ஞானவான்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாகும். தேவ ஞானம் தேவை என்றால் நம் அறிந்து கொண்டபடி வேத அடிப்படை போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஒரே முயற்சியில் வேதாகமத்தின் உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அடிப்படை உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய வேண்டும். இவ்விதம் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேத உண்மைகளை கற்றுக்கொண்ட நாம் அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதாவது நம் சொந்த வாழ்விலே அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் பணி செய்யும் இடத்திலும், நம் நண்பர்கள் மத்தியிலும், நம் கஷ்டமான நிலைமைகளிலும் அந்த உண்மைகளை பயன்படுத்தி வாழலாம். கற்றுக்கொண்ட உண்மைகளை அபியாசப்படுத்த வேண்டும். முதலாவது, வேத உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கற்றுக்கொண்ட உண்மைகளை வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, உண்மைக்கு அதாவது சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததினால் ஏற்பட்ட பின் விளைவுகளை மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இங்கே நாம் செய்தது என்ன? நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம், அதை நம் வாழ்வில் அபியாசப்படுத்தினோம், அதன் பின்பு அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளை கவனித்து பார்க்கிறோம். அதாவது, தேவன் இவ்விதம் சொன்னார், நான் அதை செய்தேன், அதனால் இன்ன விதமான விளைவு எனக்கு ஏற்பட்டது என்று நாம் சொல்கிறவர்களாக இருப்போம். தேவன் சொன்ன பிரகாரம் நாம் ஒன்றை செய்ய துவங்கினால் அவர் எண்ணுவதற்கு ஏற்ற பிரகாரம் காரியங்களை கற்றுக்கொள்ள துவங்குவோம். தேவன் எண்ணுவது என்ன? நான் சொல்லும் உண்மைகளை நீ செய்யும் போது இன்ன விதமான நன்மைகளை நான் நடப்பிப்பேன் என்பதுதான் தேவனின் எண்ணமாக இருக்கிறது. தேவனாகிய நான் இதை சொன்னேன், என் பிள்ளையாகிய நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று அவர் கூறுகிறார். அவ்விதம் நாம் செய்யும்போது தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்கிறோம். தேவ கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்க துவங்குகிறோம். அன்பானவர்களே, தேவன் ஒன்றை சொல்வாரேயானால் அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயம் நமக்கு கிட்டும் நன்மை என்ன என்பதை திட்டவட்டமாக அறிந்திருப்போம். அன்பானவர்களே, இதுவரை நாம் 3 படிகளை அறிந்து கொண்டோம். 1, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 2, அந்த உண்மையை வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். 3, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை நாம் மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். 4, கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்ன என்பதை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டும். இதன் மூலம் நாம் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதில் வாஞ்சையுள்ளவர்களாக இருப்போம். நாம் விழிப்புள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களின் வாழ்வையும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களின் வாழ்வையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்விதம் செய்யும் போது அனைத்து காரியங்களையும் தேவன் காண்கிற விதமாக காண துவங்குவோம். அன்பு நண்பனே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்க்கும் விதமாய் செய்யும் போது அது நம் நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவிசுவாசிகளுக்கு தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய காரியங்களை காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தில் அங்கத்தினராக மாறாத பட்சத்தில் உங்கள் கண்கள் ஆவிக்குரிய ரீதியில் திறக்கப்பட்டதாக இருக்காது. அதனால்தான் யோவான் 3:7 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இயேசு கூறினார். ஒரு நபர் இரட்சிப்படையும் போது அந்த நபர் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அந்த ஒரு அனுபவமே நம் ஒவ்வொருவருக்கும் புதிய கண்களையும் மனதையும் தருகிறது. அதனால் மாத்திரமே நாம் தேவன் பார்க்கிற விதமாக காரியங்களை பார்க்க முடியும். இங்கே தேவன் தருகிற பாடம் மிகவும் எளிதானது. அது காரணத்தையும் விளைவையும் சார்ந்தது. நாம் ஒன்றை செய்வோம் என்றால் அதுவே நிகழும் என்பதுதான் அந்த அடிப்படை உண்மை. அவ்விசுவாசிகளுக்கு முன்பு நம் வாழ்க்கையானது தவறுதல்களை செய்யும் வாழ்க்கையாகவும் தப்பிதங்களில் தடுமாற்றம் கொள்ளும் வாழ்க்கையாகவும் இராமல் தேவனுடைய ஞானம் நம் வாழ்வில் செயல்படுவதை அவர்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதனாலே நம் நடத்தையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என பவுல் கூறியுள்ளார். நம் நடத்தையிலே எப்படி ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும் தெரியுமா? முதலாவது, நாம் நம் நடக்கையிலே ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும். அதுவே ஒருவருடைய வாழ்வில் ஞானத்தை வளர்க்கும் செயலாக இருக்கிறது. ஞானம் தேவனுடைய வரம்தான். ஆனாலும் இது நம் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. தேவனை அறியாத நபர்களிடம் எவ்விதம் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தலாம்? அதாவது அவர்களுடன் நாம் எவ்விதம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, நம் நடக்கை சரியான முறையில் இருக்கும்போது இயேசுவின் அன்பை அறியாத மக்களிடம் தாழ்மையுடன் நடந்து கொள்வோம். நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் போதும் உதவி செய்யும் போதும் நடைபெறும் செயல் நம்மை நிச்சயம் பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். தேவனை அறியா மனிதர்களை நாம் அவரண்டை வழிநடத்த துவங்கும்போது அவர்கள் இருக்கும் சூழ்நிலையில் சென்று அவர்களுக்கு நாம் உதவலாமே. இதுவே மனிதர்களை சந்திக்க வேண்டிய முதல் வழி. பணிவிடை செய்யும் தன்மையுடன் அழிந்து கொண்டிருக்கும் நம் மக்களை நாம் சந்திக்க முன்வர வேண்டும். இரண்டாவதாக, பணிவிடை செய்யும் தன்மையோடு கூட தேவனை அறியா மக்கள் இருக்கும் வண்ணமே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். இங்கே அவர்கள் செய்வதை நாம் ஆமோதிக்க வேண்டும், அவர்கள் போலவே நாம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் இருக்கின்ற வண்ணமாகவே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு புறம்பே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபைக்கும் தேவ கிருபைக்கும் வெளியே இருக்கிறார்கள். மட்டுமன்றி அவர்கள் இருளில் நடக்கிறார்கள். உண்மைக்கு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களை தேவனிடமிருந்து தூரப்படுத்திக் கொண்டு மனம்போன போக்கிலே வாழ்கிறார்கள். அதனால் நாம் அவர்களை இருக்கும் வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வதோடு அவர்கள் எந்த நிலையில் காணப்படுகின்றனர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நான்காவதாக, தீமையாக தோன்றுபவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். நாம் செய்யும் செயல் ஒருவேளை நம் கண்ணோட்டத்திலே சட்ட ரீதியிலே சரியாக இருக்கலாம். ஆனால் அது தேவனை புதிதாக கிட்டிச்சேரும் நபருக்கு தடையாக இருந்தால் அதை தவிர்த்தல் மிகவும் அவசியம். ஐந்தாவதாக, தயவு நமக்கு அதிகம் தேவை. தேவனை அறியாத மனிதர்களுடன் நாம் தயவாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் தயவுடன் நடக்கும்போது நமது ஞானமான நடக்கையை வெளிப்படுத்துகிறோம். அதனால் நம் மக்களை நம் பக்கமாக ஈர்க்காமல் நமக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பேசுகின்ற நற்செய்தியானது நம் நடத்தையிலும் நம் வாழ்க்கையிலும் காணப்படாத பட்சத்தில் நாம் பேசுகின்ற இயேசுவை குறித்து கேட்க அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். அன்பு நேயர்களே, இப்பொழுது நாம் தேவனை அறியாத மக்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம் நடத்தை ஞானமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, நம் நடத்தையில் இடம்பெற வேண்டியது என்ன என்பதை கொலோசியர் 4:5 மூலம் அறிந்து கொள்வோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி தேவனை அறியாத மக்களை தேவனை அறிந்து கொள்வதற்கான பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று பவுல் இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதியிலே கூறியுள்ளார். நற்செய்தியை அறிவிக்க நமக்கு கிடைக்கப்பெறும் தருணங்களை பயன்படுத்த ஆயத்தத்தோடு இருந்தால் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் புண்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்களா, தேவையோடு இருக்கிறார்களா, மனம் நொந்து இருக்கிறார்களா, கவலையுடனும் தனிமை உணர்வுடனும் இருக்கிறார்களா, நோய் நொடியுடன் இருக்கிறார்களா என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற வார்த்தைகளை உபயோகித்து அன்புடன் அணுக வேண்டும். இந்த சூழ்நிலையில் இருக்கும் மக்கள் ஏதோ ஒரு தேவையோடுதான் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் நிலையை அறிந்து காலத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். அன்பு நேயர்களே, நாம் இரண்டு வழிமுறைகளிலே அவ்விசுவாசிகளை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்த முடியும். அவற்றில் ஒன்று நம் நடத்தை என்பதை இதுவரை சிந்தித்தோம். தொடர்ந்து மற்றொரு வழிமுறையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம் வார்த்தைகளே அந்த வழிமுறையாகும். கொலோசியர் 4:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், அதாவது வார்த்தை, எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிறிஸ்துவை அறியாத நண்பர்களை இயேசு கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்த நம் நடத்தையும் நம் பேச்சு வார்த்தையும் இருவரும் காரணங்களாக இருக்கின்றன. நம் பேச்சு குறித்து பவுல் கூறும்போது இரண்டு விதமான குணாதிசயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். அவைகள் என்ன என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, நம் வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருத்தல் அவசியம். சில மக்கள் பேசுவதற்கு வாயை திறந்தாலே விஷத்தன்மைகள் கொண்ட வார்த்தைகள் மட்டுமே வெளிவரும். அது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, அந்த தெருவில் வாழும் மக்களுக்கே கேட்கும். அவர்களுக்கு யாரையும் பிடிக்காது, எதையும் விரும்பவும் மாட்டார்கள். ஆனால் விசுவாசிகளின் வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. மாறாக கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதாவது அந்த வார்த்தைகள் அருள் நிறைந்ததாகவும் கருணையானதாகவும் சாதுவானதாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். இவ்விதமான பண்புகளுடைய வார்த்தைகளினாலே தேவனை அறியாத மக்களுடன் நாம் பேச வேண்டும். இதைத்தான் பவுல் உங்கள் வசனம் கிருபை பொரிந்தினதாய் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் நம் வார்த்தைகளை குறித்து எபேசியர் 4:29 என்ன கூறியுள்ளார் என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்தை நம் வாழ்விலே அப்பியாசப்படுத்தினால் அதனால் நம் வாழ்வில் நடைபெறுவது என்ன தெரியுமா? மற்ற மனிதர்கள் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகளை அல்ல, நன்மையான வார்த்தைகளையே கேள்விப்படுவோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று பவுல் கூறும்போது அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பேசுவதில் நமக்கு கட்டுப்பாடு தேவை. மேலும் நம் வார்த்தைகளுக்கு நாம் தான் பொறுப்பு வகிக்க வேண்டும். கெட்ட வார்த்தை எதுவும் நம் வாயிலிருந்து வராதபடிக்கு இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். நாற்றமுள்ள, கசப்பான, விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய, புறம் கூறுதலுக்குரிய, தரைகுறைவான, குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வருவதை தவிர்க்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியதாகவும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாகவும் இருக்கிறதா? இங்கே நான் ரட்சிக்கும் கிருபையை குறித்து பேசாமல் கஷ்டங்களை கடந்து செல்லும் தேவ அருளை குறித்து பேசுகிறேன். இங்கே நாம் பேசும் வார்த்தைகள் எந்த எதிர்பார்ப்பையும் தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. பவுல் இங்கே சொல்வது என்ன தெரியுமா? நாம் பேசும் வார்த்தைகள் பிறருடைய வாழ்வை எழுப்பி கட்டக்கூடியதாக அமைய வேண்டும். அதாவது அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய சுய மரியாதையையும் சுய மதிப்பீட்டையும் கட்டி எழுப்ப வேண்டும். உண்மை ஒன்று தெரியுமா? இன்று அநேக மக்கள் சுய மரியாதையை கட்டி எழுப்ப வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள். நான் எப்படி ஆண்டவரை அறியாத ஒரு நபரை கட்டி எழுப்ப முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறியாத மக்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறவர்களாகவும், அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும், அவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுடைய சுய மரியாதையை நம் நடத்தையிலும் பேச்சிலும் உயர்த்தி காட்ட வேண்டும். தேவனுடைய கண்ணோட்டத்திலே அவருக்கு பணிவிடை செய்யும் பாத்திரங்களாகிய நாமே மற்றவர்கள் வாழ்விலே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவர் நித்திய காலமும் பரலோகத்தில் வாழ்வதும் அல்லது நித்தியமும் தேவனை விட்டு பிரிந்து வாழ்வதும் நம் கரத்தில் தரப்பட்ட பொறுப்பாகவே இருக்கிறது. கொலோசியர் 4:6 நம் வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என இதுவரை சிந்தித்தோம். தொடர்ந்து நம் வார்த்தையின் மற்றொரு குணாதிசயத்தை இப்பொழுது சிந்திப்போம். இங்கே பவுல் நம் வார்த்தை மற்றவர்களை எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் பிறர் வாழ்வை நாற்றம் எடுக்க செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என சொல்லாமல் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். உப்பின் பணி என்ன? அது சுவை தரும், பாதுகாக்கும், மற்றுமன்றி சுகப்படுத்தும். இவ்விதம் உப்பு அநேக பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பவுல் சொல்வது என்ன? நம் பேச்சானது உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். உப்பினால் சாரமேற்றப்படுதல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொருளிலே தேவையான அளவு உப்பை உபயோகப்படுத்துவதே இதன் பொருளாகும். சிலருடைய வாயின் வார்த்தைகள் எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் பழி தீர்க்கக்கூடியதாகவும் சுவையற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் வேதம் நம்மிடம் சொல்வதெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது நம் வார்த்தைகள் அருள் நிறைந்ததும் அன்புள்ளதும் அக்கறை உடையதுமாய் இருக்க வேண்டும். நாம் திடமாக இருக்க வேண்டிய நிலையிலே திடமானவர்களாக காணப்படுதல் முக்கியம். நாம் உண்மைக்காக வேரூன்றி நிற்கும் போது அதற்காக நாம் புண்படுத்தப்படலாம், அதனால் நாம் பாதிக்கப்படலாம், அதனால் நம் உணர்வுகளில் காயப்படலாம், நமக்கு தீமைகள் விளைவிக்கப்படலாம். அங்குதான் நாம் தைரியமுள்ளவராக காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் ஒரு உண்மையை கவனிக்க அழைக்கப்படுகிறோம். அது என்னவென்றால், நாம் கூறும் சத்தியமான வார்த்தைகள் அருள் நிறைந்ததாகவும் அன்புடையதாகவும் சாரம் ஏற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புகளோடு நாம் தேவனை அறியாத மக்களை அணுக வேண்டும். இதனால் நம் நடத்தை மற்றும் வார்த்தையானது தேவனை அறியாத மக்களை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தும். மேலும் நாம் கூறின சத்தியத்திலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் எவ்வளவு உண்மையை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு ஞானவான்களாக இருந்தாலும் சரி, நம் நடத்தை நாம் பேசும் வார்த்தைகளுடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். அது மக்களை இயேசுவண்டை வழிநடத்துகிறதா அல்லது இயேசுவண்டை வருகிறதற்கு தடையாக இருக்கிறதா? முரண்பாடுள்ள பகுதி ஏதாகிலும் உங்கள் வாழ்வில் இருந்தால் அதை சரிப்படுத்தும்படி தேவனிடம் அன்றாடுங்கள். பிறரை தம் ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும் கருவியாக உங்களை அவர் பயன்படுத்துவார். உங்கள் வார்த்தையும் நடத்தையும் முரண்பாடுடையதாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு திட சாட்சியாக இருக்க முடியாது. ஆகவே அலசடிப்படும் உங்கள் வாழ்க்கை தன்மை நிலையானதாக மாற முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

Kromandore. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிட ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே, நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலேலூயா.

Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முன்னினவரும் பின்னினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்.

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நம்முடைய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாம

தூதுவர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன், வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் நன்றி. ஆரம்ப சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க. அந்த அற்பந்தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளு என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க, ஐபிராத்தாய் பைசோனாய் கீகோனாய் அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதல ரபா நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தான், இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிச நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து, அக்கம் பக்கத்தினரை பார்த்து, அடுத்தவன் என்ன சொன்னா அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோற்றாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நீங்கள் எனக்கு சொந்தம். இதை கை

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். பூவாயு பூவாயு அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், பூவாயு

யூஆர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார் பாருங்களேன். இந்த நாள் வரை

ஒரு அவயவத்துக்குள்ள மைண்டுக்குள்ள அப்பா கண்ணுக்குள்ள காதுக்குள்ள வாய்க்குள்ள இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

அபிஷேகம் பொங்கட்டும். கசிய வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் என்ன தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

இருக்கிறது இருக்கிறது இல்லையா இல்லை இருக்கிறது இருக்கிறது எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா தளக்கர்த்தர் முன்னே போகிறீர் மலைகளை வழிகளாக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கோணலானதை எவன் திருப்ப முடியாது

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில்.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறித்தோம். அந்த சீசனில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறித்தோம், ஆரம்பத்தை குறித்தோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்தே நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடா உழைச்சி ஓடாதுன்னு
0: செய்கிறாங்கண்ணா.
1: அது செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படிதான்

0: There'll be thing like that. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்குறப்ப ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு போக விரும்புறோம்.
1: எஸ்
0: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
1: நாட் அவுட்டு,
0: எதிரி
1: நாக் அவுட்டு.
0: நாக் அவுட்டு அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தால் அது நேச்சுரலாக இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருந்திருக்காது. எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீட்ல சில ஆண்டுகள்ல என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
1: இல்லை.
0: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னன்னா
1: இருக்கா
0: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னன்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா? அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபாடு படுத்துறானா சொசைட்டி?
1: எஸ்.
0: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99 ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானியா? 89 இதில் வந்து ஒரு காரியம், கற்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
1: சூப்பர்
0: நேச்சுரல்.
1: எஸ்.
0: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அது ஒரு பிகினிங்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன செய்யலை,
1: கொடுக்கல.
0: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு, அவருடைய சரீரம் செத்துருச்சு, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார், இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு, அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
1: ஆமென்.
0: கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம், ஆனால் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
1: இல்லை.
0: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டாண்டு காலமாக கொன்று குவிச்சாலும் அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
1: என்னன்னா,
0: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
1: ஆமென்.
0: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து 2 நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க இராணுவம் பலமா
1: இல்லையே?
0: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர், அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
1: முடியாது.
0: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர், உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது,
1: யாராலே முடியாது. அல்லேலூயா.
0: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால என்ன செய்ய முடியாது,
1: முடிவுக்கு கொண்டு
0: முடிவு கொண்டு வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால ஆரம்பிக்கவோ
1: முடியாது.
0: முடியாது.
1: எஸ்.
0: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
1: எஸ்.
0: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர். ஒரு குழந்தைய
1: கொடுக்கல
0: கொடுக்கல கொடுத்திருந்த ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பான். பிள்ளை செல்வம்,
1: பிள்ளை செல்வம்,
0: மழலை செல்வம், செல்வமா இருந்திருப்பாரு, செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வம், செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும்.
1: எஸ்.
0: அப்ரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே,
1: செல்லத்தை கொடுக்கலையே,
0: செல்வத்தை கொடுத்துட்டு
1: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே,
0: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாம என்ன செய்ய முடியல, துவக்கத்துல கிராஸ் பண்ண
1: உள்வாங்க முடியல,
0: ஜெயிக்க முடியாத காரியங்களை. ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் அவன் தாங்குவான் எதையுமே பார்க்காம. பெருசா உன்னை கண் உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி இதை பாடுற இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? நம்ப
1: முடியும்.
0: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னே சொல்றார். உன் சந்ததி இவனமாய்
1: இருக்கும்
0: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
1: பார்த்து
0: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்ல.
1: எஸ்.
0: அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
1: ஆமென்.
0: ஐசக் was given to Abraham as a beginning.
1: Yes.
0: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
1: எஸ்.
0: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
1: சரீரம்
0: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உன்னை நான்
1: நம்ப முடியுமா,
0: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னையே உனைய நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபடப்பட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நான் எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
1: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
0: 12 அதிகாரத்துல பேசி, 13 அதிகாரத்துல பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
1: அப்புறம் அவர் வந்து
0: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டானே. ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்ல, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
1: பிகினிங். ஹல்லேலூயா.
0: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
1: எஸ்.
0: அதுக்குதான் மோரியாக தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
1: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: வாசிக்கலாம்.
1: ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
0: தேவன் குறித்திருந்த காலத்திலே
1: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
0: At the very time God had set. Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: At the very time God has set. Set.
1: Hallelujah.
0: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only He is just giving His promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, He also set His time.
1: Amen.
0: When God said, He will also set.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் சொல்வாரேயானால் ஒரு காலத்தை என்ன செய்கிறார்? Set பண்றார். S-E-T. Set பண்றது வேற. S-A-I-D. Set வேற.
1: Yes.
0: Setனா சொல்றது. Setனா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
1: Amen.
0: At the very time God had set.
1: Set.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னும் பாருங்க. Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words undana, appointed time und.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Rema word undana, abhishekapatta vaarthai undana. விசுவாசம் கேள்வினால் எவரும் கேள்வி தேவனுடைய
1: வசனத்தினால்.
0: The anointed ones spoke.
1: Yes.
0: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
1: Yes.
0: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டன, appointed time உண்டு.
1: Amen.
0: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
1: ஆமென்.
0: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
1: எஸ்.
0: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படி பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா
1: சாத்தியமாயிருச்சு.
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா
1: இல்லையே
0: இல்லையே. இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிஞ்ச வேண்டியதான்.
1: எஸ்.
0: கேள்வி என்ன செய்ய கூடாது?
1: கேட்கவே கூடாது.
0: கேட்கவே கூடாது அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
1: எஸ்.
0: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
1: சோதித்தார்.
0: சோதித்தார். எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
1: கீழ்ப்படிவேன்.
0: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசத்தை ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: எஸ்.
0: ஆபிரகாமினுடைய
1: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
1: எஸ்.
0: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்தில இருந்தும், செத்து போன கற்பத்தில இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
1: ஆமென்.
0: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாடுறா. உங்க அப்பன் சொல்றேன், படுறா முதல்ல.
1: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
0: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
1: எஸ்.
0: கட்டுங்கப்பா கைய.
1: எஸ்.
0: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பலன்னா அசிங்கம்ப்பா இது முதல்ல.
1: எஸ்.
0: குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
1: ஆமென்.
0: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
1: போடாத,
0: நான் உன்னை நம்புறேன்,
1: நம்புறேன்,
0: நான் உன்னை நம்புறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஐசக் வந்து அப்ரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு. அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங், அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
1: ஆமென்.
0: நான் ஆரம்பத்துல சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை.
1: மகிமை.
0: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
1: Yes.
0: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
1: Yes.
0: These are very profound.
1: Yes.
0: என்ன, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21வது அதிகாரம் இல்லைன்னா 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்டிமனியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திட்டு போறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பவர்ஃபுல் டெஸ்டிமனி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
1: டெஸ்ட் வருது.
0: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
1: ஆமென்.
0: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
1: அல்லேலூயா.
0: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
1: ஆமென்.
0: எங்களுக்கு வழங்கிருச்சு.
1: 21 வருஷமா கத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
0: 21 வருஷமா கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம், யாருக்கு என்ன செய்யல புரியல. ஆனா புரியும்.
1: ஆமென்.
0: புரியுற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அப்ப 21வது அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனி ஏன் கொடுத்தாருனா, 22ல ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
1: எஸ்.
0: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சோ மோரியா மலையில 21ல பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாம 21ல. ஆனா ஆதியாம 22ல ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
1: ஆமேன்.
0: 22ல தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாம 22ல தான்
1: ஆரம்பிக்குது.
0: ஆரம்பிக்குது.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25ல தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
1: எஸ். ஆமென்.
0: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25ல தான் வருது, ஆரம்பமும் 25ல தான் வருது.
1: ஆமென்.
0: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
1: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
0: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்ப வேணா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. டேட் போட்டு
1: January 4, 2025 6:34
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுறேன். சோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்ல, அழைக்கப்பட்ட அப்ரகாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது. ஆனா இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம்
1: அப்படின்னாரா.
0: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 3 குழந்தைங்க கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்துல நடக்கல அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினைச்சுக்கிறோம். காலத்துல நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்துல நடக்கலன்னா
1: கால தாமதம்.
0: கால தாமதம். காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
1: எஸ்.
0: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
1: எஸ்.
0: ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
1: எஸ்.
0: நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
1: Yes.
0: For God.
1: Amen.
0: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
1: ஒன்றுமில்லை.
0: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் கால தாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல.
1: Yes.
0: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானு நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படிதானே சொல்றாங்க ப்ரோ.
1: என்ன
0: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட் தானே, என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ. தரிசனம், ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
1: தரிசனம்,
0: தரிசனம், சாம்சன் ஒரு
1: தரிசனம்,
0: தரிசனம், மோசே ஒரு
1: தரிசனம்,
0: தரிசனம், ஜான் தி பாப்டிஸ்ட் ஒரு
1: தரிசனம்,
0: தரிசனம், சகரிய எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருளி செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்ல, அவன் ஒரு ஒரு தரிசனம், அவன் அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி.
1: அல்லேலூயா.
0: ஆதியாமோ, மன்னிக்கணும், ஏசையா 40 அதிகாரத்துல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
1: தீர்க்க தரிசி.
0: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
1: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
0: ஏனா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
1: தீர்க்கதரிசி,
0: மரியாளுக்கு நிகழப் போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம், ஜான் தி பாப்டிஸ்ட்.
1: எஸ்.
0: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர். குறித்த காலம், நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துடும் நினைச்சேன், இப்படியே நினைச்சு நினைச்சு நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டு சொல்ல, நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
1: ஆமென்.
0: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
1: எஸ்.
0: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
1: எஸ். அல்லேலூயா.
0: லூக்கா 5 அதிகாரத்தில் பேதுரோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய்
1: உங்கள் வலைகளை போடுங்கள்,
0: உங்கள் வலைகளை
1: போடுங்கள் என்ற
0: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
1: உடனே நடந்துச்சு.
0: நினைச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
1: நினைச்சதை விட அதிகமா நடந்து,
0: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
1: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்து.
0: எப்பவுமே நாம நினைக்கிறப்ப நினைச்சதை விட அதிகமா நடக்காது, ஆனா விசுவாசிக்கிறப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடக்கும்.
1: ஆமென்.
0: எழுதி வச்சுக்க. ஐயோ, நான் நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
1: ஆமென்.
0: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
1: நடக்கல,
0: நடக்கல, நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
1: நடக்கல,
0: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
1: ஆமென்.
0: நீங்க நினைச்சத நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருவேளை காலையில அந்த அங்கலை போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறோம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
1: நடக்கிறதே இல்ல.
0: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க.
1: Yes.
0: உங்களுக்கு தேவன் தந்த வாக்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்வார்.
1: ஆமென்.
0: இவ்வளவு செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க. கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு, ஏமாற்றம் இருக்குல்ல,
1: இருக்கு.
0: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
1: ஆமென்.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
1: எஸ்
0: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டு.
1: ஆமென். ரெண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அதானே ஜெபம் பண்ணது.
1: எஸ்
0: கர்த்தர் நினைந்தருளி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா?
1: கொடுத்தார்.
0: விசுவாசிச்சாளா?
1: விசுவாசி.
0: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
1: இல்லையே,
0: கூட போனஸ் அஞ்சு கிடைச்சிச்சே.
1: எஸ்
0: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதை விட
1: அதிகமா
0: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
1: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
0: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
1: ஆமென்.
0: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
1: ஆமென்.
0: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி தான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன் நேம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
1: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
0: அம்மா சொன்னாங்களா இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம், அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
1: ஐசக்
0: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க?
1: ஐசக்.
0: ஆண்டவரே நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோடைய லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
1: ரேமா.
0: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
1: ரேமா.
0: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொகானன்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொகானன்னு நினைச்சிருக்கிறோம், எழுதி வச்சது உள்ள என்னன்னா
1: இருக்கேன்னு
0: பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
1: ஜொகானன்.
0: இந்த மாதிரி நம்ம போயிருந்தப்ப அவ்வளோ கொள்ளை அழகாக இருந்தார் ஐயா.
1: எஸ்
0: போயாம உத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஜொகானன் வச்சு,
1: அவரு ஜொகானன் வந்து ஜொகானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: அவரு ஜொகானன் வந்து ஜொகானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: எஸ்,
0: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்படி இப்ப நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. அனுமதிக்கலன்னா நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒண்ணு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
1: எஸ்,
0: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
1: ஏண்டா பூந்திக்கு அலையிற.
0: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
1: எஸ்,
0: புரியாப்ப இல்ல.
1: ஆமென்.
0: உன்னை ஏமாத்தினா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தினா இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன். நீ ஏங்கிறது உனக்கு இல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு, அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
1: ஆமென்.
0: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்ட ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சாரு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு
1: ஏராளம் இருக்கு.
0: நே ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வதவதன்னு இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
1: இருக்கும்.
0: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, நிரப்புவாராக,
1: நிரப்புவாரா.

0: ஓ, நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல.
1: எஸ்,
0: அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு.
1: எஸ்,
0: ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: அப்ப விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா, அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோவ் பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேட்பான்
0: கேட்பான். உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுனா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே,
1: எஸ்,
0: உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு.
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: எஸ்,
0: அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: கிழியத்தக்க,
0: கிழியத்தக்க கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல,
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க,
1: வச்சுக்கோங்க
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா,
1: ஓடுது
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே,
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமனே ஆகாரம் தான்.
1: எஸ்,
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: திட்டத்தின்படி பிறந்தார் ஐசக், தேவனுடைய
1: திட்டத்தின்படி
0: பிறந்தார். ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம், அந்த கற்பத்தின் கனி ஆதியாகமம் 22ல பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனை என்னவாதான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென்.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சு எத்தனை ஒரு வாரம் சாப்பிட்டு இருப்பாங்களா, இல்ல கடனால கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்,
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காதம் எழுமினா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு முடிச்சிருவான்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஓ, பிளஸ்ஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய
1: நோக்கம்.
0: தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸ்ஸிங்க தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம். நிறைய பேரு இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கத்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்,
0: அப்படின்னு எதை சாப்பிட்றோம், ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்,
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸ்ஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங். அல்லேலூயா. மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்,
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க. முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதுரு யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சுதான்.
1: எஸ்,
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கத்தர் செய்யல.
1: எஸ்,
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்,
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: Amen.
0: You are not waiting for a blessing. You are waiting to see a beginning from God.
1: Yes.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்?
1: காண்பீர்கள். காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாமே சட்டுப்பட்டு தாங்க.
1: ஆமென்.
0: சட்டுப்பட்டு தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. உங்க கிளைமேட்ல நீங்க இருக்கீங்க பா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்.
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதுருக்கு வந்திருக்கும்.
1: இருக்காது.
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே பிடிச்சிட்டு
0: நடக்கும். அதுவும் என்னன்னா
1: நடக்கும்.
0: அல்லேலூயா. இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்து கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: பேதுரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போய்
1: ஆழங்களை
0: சில ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆழம்? நேத்து வெறுமையா நின்ன இதே கடல்ல இங்கேயும் ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னன்னா
1: அகப்படல.
0: எங்க ஊர் பாஷை ஒரு சுவாப்பாறை கூட என்னன்னா
1: அகப்படல்.
0: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போனா. ஆனா என்ன ஆச்சரியம் பாரு, சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா. ரெண்டு படகு நிரம்ப அலை கிளியத்தக்க
1: படவு அமிழத்தக்க.
0: என்னால நம்பவே என்னன்னா என்னையா வார்த்தை அது சொன்னாரு அப்படி என்ன சொல்லிச்சுன்னா
1: நடந்துருச்சு
0: அப்படின்னு பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீனை பிடிச்சதுனாலயா என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். நான் அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங் கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21ல ஐசக்க பிளஸிங் கொடுத்தார். 22ல தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் 21ல ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21ல ஐசக் ஒரு பிளஸிங். 22ல ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங். ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே.
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன
1: செஞ்சிருச்சே
0: பிறந்துருச்சே. அப்ப இது நிஜம்னா என்னை குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் ஒரு நெஜத்தை தந்து இன்னொரு நெஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினா.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு. அல்லேலூயா.
1: இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க.
0: ஐசக்கை பார்த்தோன்னு ஆபிரகாம் எதை பிலீவ் பண்ணிருப்பாரு? டேய், வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா,
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா,
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணார் பாரு. நிஜம்டா. எப்பற சொல்ற, நீ வந்தல, நீ நிஜம்டா.
1: ஆமென்.
0: நீ நிஜம்னா அதுவும் நிஜம்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நிஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நிஜம். கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங் தந்து பிகினிங் தர்றாரு வாக்கின்படிய. அண்ணல் சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன்னு சொன்னாரா? வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு 7 எல்கானா பார்த்து பேசுறாரு. 2 அதிகாரத்துல வசனம் 20, 7 எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டு ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு தெரிஞ்சு செய்யாதீங்க,
1: சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ், நிஜம்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்கை நீங்க பார்ப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருனா உங்களுக்கு குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன். அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்ட விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்கு விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: என்ன பா சார் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: எஸ்.
0: ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல. நம்புறியா பேதுரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படி நம்புற? இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல. என்ன மனுஷனே இல்லையா? நான்
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸிங் தர்றாரு.
1: ஆமென்.
0: எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீக்க தரிசி பிறந்தா தீ பறந்ததாக.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸிங் தர்றாரு. அந்த பிளஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸிங். அந்த பிளஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது.
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற, உங்களுக்கு கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸிங்காவும் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புவதற்கு

0: ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க.
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ள
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டா இங்க வந்து உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம் யா எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான். என் மகன் பீடத்தில் படுத்திருக்கேன், செத்து போன பாடியில், செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன். இது எப்படியா சாமா? விதையா? விதை மடியுதியா? கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன்? பயிர்குழியா? விதைய நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா. இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மஞ்சை வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்,
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங், அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட்டும் எல்லாம் போயிருந்தா ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புதமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள

0: இதனால் எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதில் சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றே. ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போகிற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பிள்ளைகளே, சங்கீதம் 16 என்றாலே ஒரு பரவசம்தான். அதிகம் தியானிக்கிற சங்கீதம் இது. பேதுரு தன் முதல் பிரசங்கத்திலேயே இதை கோடிட்டு காட்டுகிறார். பவுல் தனது முதல் பிரயாணத்தில் இதை குறிப்பிடுகிறார். 8 வசனத்திலே தாவீது இப்படியா ஜெபிக்கிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக உம்மை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன். ஆம், படைத்த நம் தகப்பனை கண் முன் நிறுத்துவோம், பயம் வேண்டாம், ஜெயம் உண்டு.

Father, you are my savior. Apart from you, I have no good thing. தகப்பனே, நீரே என் தேவன். உம்மை அன்றி வேறு செல்வம் இல்லை.

கர்த்தருடைய உள்ளத்தை நாம் காண்போம். சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை நாம் பார்க்கும் போது அவருடைய உள்ளத்தையே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை இன்றைக்கு நாம் செல்ல போகிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன? மக்களை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நமக்கு அவர் என்ன விரும்புகிறார்? நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று கர்த்தருவார்? கர்த்தர் எனக்கு தீமையை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா, நன்மை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்க எருமையா தீர்க்கதரிசி சொன்னார், உங்களை குறித்த எண்ணம் எல்லாம் நன்மையான எண்ணங்கள் அதை வைத்திருக்கிறார். பெரிய நன்மையான எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் சக்சஸ், உங்களை குறித்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடைய வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், மேல வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது போலவே இன்னும் அதுக்கு மேலாகவே நம்முடைய கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைக்கு காணப்போகிறோம். தெய்வீக சுகத்திலும் இதுதான் உண்மை. தெய்வீக சுகத்தை குறித்து தேவனுடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தை நாம் எப்படி காண முடியும், அவருடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தம் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய சித்தத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய சித்தத்தை பார்க்கும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் காண்போம். அவருடைய சித்தத்தை எங்கே காண முடியும்? வேத புஸ்தகத்தில தான் காண முடியும். அநேக வேத புஸ்தகத்தை நான் சொன்னேன் இல்லையா, ரூல் புக் மாதிரி நினைக்கிறாங்க, சட்ட புஸ்தகம். இந்த காலத்தில் நான் சபைக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன், போன உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க, இன்னைக்கு என்ன சட்டமோ பார்க்க வேண்டியதுதான், என்னென்ன ரூல் போடுறாங்களோ. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த பாருங்க சமீபத்தில் தஞ்சாவூர்ல, அங்க இப்போ பாரம்பரியமான ஒரு பெந்த ஒரு சபையில கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாரு பாருங்க, சொல்றாரு எங்களுடைய வேலையே இந்த சட்ட சபையினுடைய சட்ட திட்டங்களை உங்களுக்கு போதித்து இதை கடைபிடிக்கணும், இப்பதான் மோட்சம் போக முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. சபையினுடைய சட்ட திட்டங்கள், சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறோம். என்ன சட்ட திட்டம், என்ன கலர்ல புடவை அணியணும், எவ்வளவு ஜாக்கெட், எவ்வளவு தூரம் வரணும், முடி எவ்வளவு நீளம் இருக்கணும், பேண்ட் எப்படி இருக்கணும், சட்டை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. போதிக்கிறார் பாருங்க. இதேதான் சொல்லிட்டு இருக்கிறார். பைபிளை பற்றி ஒண்ணும் கிடையாது, பைபிள் வசனமே ஒண்ணும் கிடையாது. அவங்க சட்டத்திட்டம் தான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அது மோட்சி போறதுக்கு, இவங்களை பரிபூர்ணப்படுத்துகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டமா சொல்றாரு. அப்படி சொன்னார், நீங்க மோட்சம் போறதுக்காக, நீங்க அங்க போய் சேர்றதுக்காக, கரை சேர்றதுக்காக நாங்கள் ஏற்படுத்தின சட்ட திட்டங்கள். அதாவது இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததுனால நீங்க மோட்சம் போக முடியாது. அவர் என்ன, வெறும் மரித்தாரு தானே, அங்க ரத்தத்தை செஞ்சார், செத்து போனார், அவ்வளவுதான், உயிரோட எழுப்பினார் ஆண்டவர். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அதுக்கு மேல ஒரு பெரிய சட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் மோட்சம் போகலாம், கரையேறலாம் என்று போதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன? இது ரூல் புக் இல்ல, இது கர்த்தருடைய வில், உயில், அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிற உயில் இது. ஒரு தகப்பனார் மரிக்கும் போது உயில் எழுதி வைத்து மரிக்கும் போது அந்த உயிலை வாசிக்கும் போது அந்த ஆளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுகிறது. யாரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், எண்ணத்தை வைத்துட்டு போயிருக்கிறார், அவருக்காக என்ன விரும்புகிறார் என்பது அப்படியே அப்பட்டமாகிறது. அவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அந்த உயில தெரிய வருகிறது பாருங்க. இந்த உயில், இது சட்ட புஸ்தகம் இல்லை, இது என்ன போடலாம், என்ன இந்த துணிமணி முடிய பற்றிய சட்ட திட்டங்கள் புஸ்தகம் இல்லை, இது உயில். கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார், நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, அவருக்கு நம்மை குறித்து இருக்கும் எண்ணங்கள் என்ன என்பதை குறித்த உயிலா இது இருக்கிறது. வேத புஸ்தகம் ஒரு உயிலா இருக்கிறது. எல்லாம் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இது உயில். என்னுடைய பரலோக பிதாவுடைய சித்தத்தை எனக்கு இது வெளிப்படுத்துகிறது. அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பையும் பரிவையும் மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் எனக்கு இது வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆகவே அதை வாசிக்கும் போது ஒரு லவ் லெட்டர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும், அவ்வளவு வாஞ்சியா வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது அவரை குறித்த அன்பு நமக்குள்ள ஒரு பெருக வேண்டும். இதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் ஆச்சரித்தால் நிரம்ப வேண்டும். அவரை இன்னும் அதிகமா நேசிக்கணும். சட்ட புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது, எனக்கு அதை பிடிக்க பிடிக்காது பாருங்க. சில ஆளுங்க எடுத்தோன்னே நான் காமிக்கிறேன் எங்க இருக்குது வசனம், நானும் எல்லாத்துக்கும் வசனம் காமிக்க முடியும், நான் காமிக்கிறேன் எங்க இருக்கு வசனம் பாங்க.
அஞ்சலத்து மூடி வைங்க பைபிள், அதுக்கு திறக்கவே திறக்காதுங்க. வசனத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு பைபிள் இல்ல. இது உயிர், இது அன்பின் கடிதம், இது ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் காண வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு புஸ்தகம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை பார்ப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை விரும்புகிறாரா என்பதை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். யாத்திராகமும் 15 அதிகாரத்துக்கு திருப்போம். சுகத்தை, தெய்வீக சுகத்தை குறித்து அநேக எண்ணங்களிலே சில தவறான காரியங்கள் இருக்கிறது. யாத்திரா 15 அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு சுகத்தை குறித்த ஒரு வாக்கு தத்துவம், முதல் முதலாக தெய்வீக சுகத்தை குறித்து வெளிப்படையாய் பேசி கொடுத்த வாக்கு தத்துவம் இது. யாத்திரா 15 26 வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது நிறைய பிரச்சனையும் உருவாக்குது இந்த வசனம். ஏன் என்று சொன்னால், அநேகர் இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எதோ வாசிக்கிறாங்கன்னு சொன்னா, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் வாசித்து அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் பாருங்க எகிப்தியர் மேல அவ்வளவு வியாதியா அனுப்பிச்சிருக்கிறார், கர்த்தர் தான் வியாதியெல்லாம் அனுப்புனவர் என்று சொல்லி அப்படி வாசிக்கிறார்கள். பாருங்க, எல்லா வேத வல்லுநர்களுமே இதை நியாயமாய் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய பேர் வரப்பண்ணின வியாதி என்று அல்ல, அதை காஸ் பண்ணதாக இங்க சொல்லவில்லை. காசிட்டிவ் சென்ஸ் என்று இருக்குது இலக்கணத்தில், அப்படி சொல்லவில்லையாம். எப்படி சொல்லி இருக்கிறதாம், பெர்மிசிவ் சென்ஸ், அதாவது அனுமதிக்கப்பட்டது, வியாதிகள் எல்லாம் அவர்கள் மீது வரும்போது அனுமதிக்கப்பட்டது என்கிற ஒரு விதத்திலே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, அவர் அந்த வியாதிகளை உண்டாக்கி அவர் அனுப்பி அவர் வதைத்தார் அவர் வாதித்தார் என்று எங்கேயும் அந்த விதத்திலே சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது மாபெரும் உண்மை, அதை கவனிக்க வேண்டும். இங்கே கர்த்தர் வர பண்ணின என்று சொன்னது அவர் ஏதோ உற்பத்தி பண்ணி வர வைக்கிறது இல்ல. கர்த்தர் என்ன பரலோகத்தில் நிறைய வியாதியை வச்சிருக்கிறாரா, ஷெல்ஃப் நிறைய வியாதியை வச்சுக்கிட்டு எடுப்பா, எந்த ஷெல்ஃப் திறக்கலாம், இன்னைக்கு எந்த பூச்சி அனுப்பலாம், எந்த கிருமி அனுப்பலாம், எல்லா தீமைகளும் அனுப்பு இந்த உலகத்துல சாகட்டும் இந்த ஜனங்கள் அப்படி கிடையாது. பரலோகத்துல தீமையே கிடையாது, அங்க வியாதியே கிடையாது, அங்க கிருமியே கிடையாது, அங்க எந்த விதமான தீமைகளும் அங்கு வைத்து வைக்கப்படவில்லை. கர்த்தர் அதெல்லாம் அனுப்புறவர் கிடையாது. முதல்ல எப்படி வியாதி வந்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கிற போது வியாதியற்ற உலகம், மரணமற்ற உலகத்தை தான் உண்டாக்கினார். பிசாசானவன் பாவத்தை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோம். மரணம் எப்படி பிரவேசித்ததுதான், பாவம் உள்ள வந்தது. இந்த பாவம் வந்து எல்லா தீமைக்கும் வழியை வகுத்தது, கதவை திறந்தது. அதன் விளைவாக மரணம், அந்த மரணத்துக்கு இடையில, இந்த வாழ்வுக்கும் மரணத்துக்கு இடையில பல விதமான வியாதிகளும் துன்பங்களும் எல்லாம் வந்து மனிதனை பிடித்துக் கொண்டது. பாவம், அந்த பாவத்தின் மூலமாக மரணமும் உள்ளே பிரவேசித்தது என்று வேத வசனம் எழுதியது. இப்படிதான் பிசாசானவன் பாவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மரணத்தையும் வியாதியும் நோயையும் பிணிகளையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அவன் சேர்த்து வைத்தான். இது பிசாசனுடைய ஒரு பெரிய கிரியையா இருக்கிறது. கர்த்தரோ, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்றார். நான் தான் வியாதியை கொண்டு வந்தேன் இல்ல, நான் தான் வியாதி அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே இன்றைக்கு வியாதிகளும் துன்பங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிசாசு. முதலாவது, இன்றைக்கு யாராவது வியாதிப்பட்டால் நல்லா புரிந்து கொள்ளணும். சிலர் வந்து இதை தப்பா புரிந்து கொண்டு அனைவருக்கு போய் தப்பா சொல்லக்கூடாது, யாருக்காவது வியாதி இருந்தா உனக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிலர். கிடையாது, வியாதி வந்து உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது, மரணம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. எப்படி மரணம் வந்தது, பாவத்தின் மூலமா மரணம் உள்ள பிரவேசிச்சிருச்சு. அது காரணம் யார், பிசாசு. அப்போ ஒரு ஆள் மரித்தான், அவன் பாவம் செய்ததுனால மறித்துட்டான் அப்படின்னு சொல்லலாமா, கிடையாது. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மறிக்கிறார்கள்,
எல்லாரும் மறிக்கிறார்கள். ஏன் மறிக்கிறார்கள்? ஏன் மறிக்கிறார்கள் சொன்னா, பாவம் என்கிற ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து இந்த உலகத்திலே, இன்றைய உலகத்திலே எல்லாரையும் அது ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதாம். ஆகவே சிறு பச்சிளம் குழந்தைகள் கூட சில நேரத்தில் மறித்து போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பாவம் என்கிற தீய சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது, மனுக்குலத்தையே அது ஆட்டி படைக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? ஒரு பாவம் செய்யல. அப்புறம் ஏன் மறிச்சது? ஏன் மறிச்சதுன்னா, பாவம் உலகத்திலே இருக்கிறது. ஆகவேதான் அந்த குழந்தை அப்படி மறித்து போகிறது சில நேரத்தில். அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே மறிக்கிறவர்கள பார்த்தோம், அல்லது வியாதிப்பட்டவர்கள பார்த்தோம், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, பேய் ஒண்ணு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றது தவறு. ஏன் என்று சொன்னால், பிசாசு தான் முதல்ல கொண்டு வந்தவன். இன்றைக்கு அதே நேரத்தில் பிசாசு இவைகளை பரப்புகிறான். ஆனால் வியாதிப்பட்டவர்களோ அல்லது மறிக்கிறவர்களோ தான் தனிப்பட்ட விதத்தில் பாவம் செய்ததுனால வியாதிப்பட்டார்கள் என்றோ மறிக்கிறார்கள் என்றோ அர்த்தம் ஆகாது. உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் அது பாதிக்கிறது. ஆகவே எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. அதை அப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியம். அதுதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு உலகம் தீமைகளால் நிறைந்த உலகம், வியாதி மரணம் பல விதமான வேதனைகள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள்? பல விதமான மக்கள் அதில் பாதிக்கப்படுகிற உலகத்தில் எல்லாரையும் அதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில கத்தர் ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். இங்கே 15 அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே யாத்திராமத்தில் 12 அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மீட்பை படம் போட்டு காண்பிக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்லி அந்த ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்கள் பூச சொல்லி அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் இருந்து சொல்ல முடியாது, பின்னாடி இருந்து கொள்ள முடியாது சொல்லுகிறார். அந்த ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது, மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது. மரண சங்காரதூதன் அவர்களை விட்டு கடந்து போகிறான். அதன் பிறகு அவர்கள் பயணமாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு தேவன் கொடுத்த முதலாவது வாக்கு தத்துவம் இது. இவர்கள் யார்? இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். மீட்பை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாயும் அவருடைய ரத்தத்தின் மூலமாயும் நாம் மீட்கப்படுகிறோமே, அதை அப்படியே சித்தரிக்கிறது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 12 இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். இந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இது. இந்த உலகத்துல வியாதிகளும் நோய்களும் எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியை இந்த உலகத்துல எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வியாதிகள் நிறைந்த உலகத்துலதான் பரிகாரி தேவை, டாக்டர் தேவை, கர்த்தர் தேவை. கர்த்தர் சொல்றார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் பிசாசின் சைட்ல இல்ல, உங்களுக்கு எதிராக நான் கிரியை செய்து கொண்டு இருக்கவில்லை. உன் மேல வியாதி அனுப்புகிற கர்த்தர் அல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். நானே என்று சொல்லும் போது அது கடந்த காலத்தை மட்டுமல்ல, நிகழ்காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை மட்டுமல்ல, அது எல்லா காலத்தையும் குறிக்கிறது. கண்டினியூஸ் பிரசன்ட், எல்லா காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லாவற்றையும். இட்டர்னல், நித்தியத்தை, நித்தியத்தை குறிக்கும் வார்த்தை அது. நித்தியத்தை நமக்கு எடுத்து காட்டும் வார்த்தை அது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஆம் தி லார்ட் தட் ஹீலத் தி. ஐ ஆம் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயரே ஐ ஆம். ஐ ஆம் என்று சொன்னால் ஐ வாஸ் இல்ல, இது ஐ ஆம் பிரசன்ட் டென்ஸ்ல இல்ல, அல்லது ஐ வில் பி இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். எந்த காலத்திலும், எல்லா காலத்திலும் நான் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், பழைய பாட்டு காலத்துல எல்லாம் கர்த்தர் வாதித்தார், கர்த்தர் வியாதி அனுப்பினார், புதிய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் திருந்தி அவர் கொஞ்சம் நல்லவரா இருக்காருங்க. புதிய ஏற்பாட்டு இயேசு நல்லவர். அனைவருக்கு அதனால பழைய ஏற்பாடு பிடிக்கிறது இல்ல, பழைய ஏற்பாடு விட்டுருங்கன்றாங்க. அது வேணாங்க, அங்க வாஸ்த ரொம்ப வருத்தமா இருக்குது, ஆண்டவர் என்ன மாதிரி அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்காருங்க, பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா இருக்காரு. இயேசுவின் மூலமா கண்டீர்கள் என்றா நல்லவரா இருக்காருன்றா கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான். சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வேற எதுவும் இருந்ததே கிடையாது.
வேற மாதிரி அவர் இருந்ததே கிடையாது. இப்படிதான் அவர் இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு மீட்பை கொடுத்து மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை காண்பிக்க முடியாது. அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கொடுக்கிற முதல் வாக்கு தத்துவம் என்ன? தெய்வீக சுகத்தை குறித்த வாக்கு தத்துவம். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் சுகத்தை தருவேன், வியாதியை உன் பேரில் அனுப்ப மாட்டேன், உனக்கு சுகத்தை நான் தருகிற பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற ஒரு மாபெரும் வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார். பிறகு நாம் இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறான், அவர்கள் மத்தியிலே ஒருவர் கூட பலவீனன் இருந்ததில்லை என்று சொல்லி. இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணப்பட்டு அவர்கள் வந்தபோது அந்த ஜனக்கூட்டத்தார் மத்தியிலே, மீட்கப்பட்ட மத்தியிலே ஒருவன் கூட பலவீனன் இருந்ததில்லையா? அதாவது கர்த்தர் அவர்களை மீட்டு அவர்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்கு சரி சுகத்தை தர வேண்டும் என்பது அவருடைய மாபெரும் வாஞ்சையாகவும் நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒருவனாவது பலவீனன் இருந்தது. 20 வருஷம் சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் வனாந்தரத்தில் அவர்கள் இருந்தபோது 20 வருஷம் அவர்களை எந்த நோயும் அவர்களை ஆண்டவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் மெய்யாகவே அவருடைய பரிகாரியாகிய கர்த்தர் கர்த்தரார். அநேக நேரத்தில் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பாதுகாப்பின் அந்த நிழல் அந்த கொடையிலிருந்து வெளியே போகும்போது பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு கொடையை போல இருக்குது. மழை பெஞ்சா ஊர்ல எல்லாரும் நனைகிறாங்க, யாரும் கொடை வச்சிருக்கிறவன் நனைகிறது இல்ல. அது போலதான்

நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த கொடையை தாண்டி வெளியே போய் விடுகிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பின் அந்த வட்டத்தை கடந்து அவர்கள் செல்லுகிறபடினாலே அவர்களுக்கு பல தீமைகள் நேரிடுகிறது. தீமைகள் கர்த்தர் ஒன்னும் வானத்திலிருந்து அனுப்ப வேண்டியதில்லை. தீமை ஏராளமா உலகத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. 20 வருஷம் பாருங்க, நல்லா இருந்தாங்க, 20 வருஷம் சுகமா இருந்தாங்க. 20 வருஷமாய் தெய்வீக சுகத்தை அனுபவித்தவர்கள், கர்த்தர் பரிகாரி என்கிறதை தத்ரூபமாய் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர்கள், 20 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முரட்டாட்டத்தின் மூலமாக 16,700 பேர் அங்கே சாகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் சேரும் போது மெய்யாகவே தேவன் நானே பரிகாரியாக கர்த்தர் என்று அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். மறுபடியும் அவர் வாக்குத்தத்தை மறக்கிறது இல்லை, அவர் மாறவே இல்லை. ஜனங்கள் மாறுகிறார்கள், ஆகவே பாதிக்கப்படுகிறார்கள். பல திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்ற, நான் மாறல, நான் அப்படியே தான் இருக்கவா, நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொல்றார். 20 வருஷம் சுகமா இருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு 19 வருஷம் சரித்திரத்தில் பார்த்தீர்கள், 19 வருஷம் அவர்கள் நன்றாயிருந்தார்கள், தெய்வீக சுகத்தில் நடந்தார்கள். 19 வருஷத்துக்கு பிறகு மோசேயை குறித்தும் தேவனை குறித்தும் அவர்கள் தீமையாய் பேசி முரட்டாட்டம் பண்ணின போது அங்கே ஃபயரி சர்பன்ஸ், அங்கே வனாந்திரத்திலே அங்கே சர்ப்பங்கள் வந்து அவர்களை கடித்து அநேகர் மாண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அநேகர் நினைக்கிறாங்க, பாருங்க ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பிச்சிட்டாரு, சர்ப்பத்துல பரலோகத்திலிருந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சார் ஆண்டவர், சர்ப்பம் பரலோகத்தில் இல்ல, ஆண்டவர் சர்ப்பங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புறது இல்ல, கடிக்கிற சர்ப்பங்களை அங்க வச்சு அங்க வச்சு விளையாண்டுட்டா இருக்காரு, கிடையாது. சர்ப்பங்கள் இந்த உலகத்துல இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா அந்த வனாந்திரத்துல சர்ப்பங்கள் இல்லாம இருந்ததுன்னு? அந்த வனாந்திரத்துல ஏராளமான சர்ப்பங்கள் இருந்திருக்கும், ஏராளமான சர்ப்பங்கள் அங்கே நடமாடிக்கொண்டுதான் இருந்திருக்கும். ஆனா இவர்கள் அந்த வனாந்திரத்தில் நடமாடும் போது ஒரு சர்ப்பமும் இவர்களை கடிக்கவே இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு இவர்கள் மேல இருந்தது. வனாந்திரத்தில் எவ்வளவு சர்ப்பம் இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய பாதுகாப்புகள் இருந்தபடினால இந்த சர்ப்பங்கள் இவர்களை கடிக்காமல் இருந்தது. என்றைக்கு இவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்களோ, தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் வெறுத்தார்களோ, தேவனை அவர்கள் தீமையா பேசினார்களோ, அன்றைக்கே அது அவர்களை வந்து பாதுகாப்பை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அந்த சர்ப்பங்கள் அவர்களை கடிக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அந்த சர்ப்பத்தை அனுப்பல. கர்த்தர் என்ன சொன்னார்? இவர்கள் போய் திரும்ப மன்னிப்பு கேட்டு இவர்களுக்காக மன்றாடின போது, மோசேயும் ஆரோனும் மன்றாடின போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு போல எடுத்து ஒரு கம்பத்தை எடுத்து அது மேல வெண்கல சர்ப்பத்தை ஒன்னு செய்து அதை வைத்து அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிற யாவரும் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சுகத்தை அங்கே அருளுகிறார், அவர்களுக்கு ஒரு நோக்கி பார்க்கறது கொன்ற தருகிறார். கடிக்கப்பட்டவர்கள், சாகிறவர்கள், சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள் இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, அதை நோக்கி பார்க்கிறார்கள், அங்கே அவள் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு சொல்றார் புதிய ஏற்பாட்டில் யோவான் 3 அதிகாரத்திலே, வனாந்திரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் சொல்லி. அன்றைக்கு வனாந்திரத்திலே இயேசு சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, அது கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையை எடுத்து காட்டக்கூடியதா இருந்தது. அன்றைக்கு அவர் என்ன அறிவித்தார்? இப்படி பண்ணுகிற இந்த பாவிகளுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு அவளை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவளை சுகமாக்கும்படியாக, அவளுக்கு சுகத்தை அருளும்படியாக ஒரு பெரிய ஏற்பாடை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில வைக்க போகிறேன். இந்த கம்பம் சிலுவை, அது மேல வைக்கப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பம் இயேசு தேவகுமாரன். எப்படி அவர் சர்ப்பமானார், எப்படி சர்ப்பமானார்னா, அவர் சபிக்கப்பட்டவரானார், நம்முடைய பாவங்களை சுமந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய வியாதிகளையும் சுமந்தார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார், அதை போதித்தார், மீட்பை போதித்தார். அந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது, சுகம்தான் தேவனுடைய சித்தம், சுகத்தை அருளுகிறவர் அவர், பரிகாரி ஆகிய கர்த்தர் என்பதை மறுபடியும் போதிக்கிறார். பரிகாரி ஆகிய கர்த்தர் சொன்னார், பிறகு சொன்னார், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி உமத்திலிருந்து விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னார். அதன் பிறகு அதை அப்படியே நிறைவேற்றி காண்பித்தார், 20 வருஷம் நிறைவேற்றினார். அவர்களே முரட்டாட்டம் பண்ண போது தான் அவர் மீது தீமை வந்து நடந்தது. பிறகு திரும்பவும் 19 வருஷங்கள் அங்கே அவர்கள் சுகத்தை, தெய்வீ சுகத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் திரும்பவும் முரட்டாட்டம் பண்ண போது தான் தீமை வந்தது. மறுபடியும் அவர்கள் தேவனத்தில் திரும்பின போது தேவன் அவர்களுக்கு இந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். கல்வாரி சிலுவையும் அதிலே கொல்லப்பட்ட கிறிஸ்துவையும் வனாந்தரத்தில் எடுத்து காண்பிக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, அங்கே எடுத்து நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல தெய்வீக சுகமும் உண்டாயிருக்கிறது.

0: என்று சொல்லி அன்றைக்கு எடுத்து காண்பித்தார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் அநேக நேரத்தில் எழுதும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து எழுதுகிறான். 86வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 86:5, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நல்லா அனுபவித்து சொல்லுகிறான், நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, plenteous in mercy. You are plenteous in mercy. Plenteous in mercy என்று சொன்னால் கிருபைக்கு அளவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபைக்கு, இரக்கத்துக்கும் அவருடைய பரிவுக்கும் தயவுக்கும் அளவே கிடையாதாம். அவ்வளவு ஏராளமான கிருபை, இரக்கம். ஆக்சுவலா அந்த வேர்ட் வந்து இரக்கம், இரக்கம் என்கிற, யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, இரக்கத்தில் இவர் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை இரக்கத்தில் பஞ்சமே கிடையாது, இரக்கத்தில் குறைபாடே கிடையாது, இரக்கத்திலே குறைவே கிடையாது. நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர், மன்னிக்கிறவர், நல்லவர், நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அந்த கிருபை என்கிற வார்த்தை இரக்கம்னு போட்டீங்கன்னு நல்லா வழங்கும். ஏன்னா அது அந்த வார்த்தை, அதே வார்த்தை தான் இரக்கம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அநேக இடங்களில். இரக்கம் மிகுந்தவர், தெய்வீக சுகம் என்பது தேவனுடைய இரக்கத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. தேவன் இறங்குகிறார், சுகம் அளிக்கிறார். அநேக நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் வியாதி வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் புறம்பாய் நடந்து தேவனை வெறுத்து தேவனை தள்ளின போதுதான் அவர்கள் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தார்கள். உலகத்தில் ஏற்கனவே அதெல்லாம் இருக்குது, தேவன் ஒன்னு அதை அனுப்பல. வாசலை திறந்து விட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில. தேவனத்தில் வந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து அதை விட்ட போது அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் ஒன்று என்னவென்றால் அவர் குணமாக்குகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறது. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். 103வது சங்கீதத்தை இருப்போம். 103 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள், எதை மறக்க வேணாம் என்று சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் என்ன செஞ்சாரோ மக்களுக்கு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, கர்த்தருடைய எண்ணம் என்ன, அவருடைய உள்ளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை பார்க்க வேண்டும். அவருடைய உள்ளம் என்ன சொல்றார், நான் உன் மேல வியாதி அனுப்ப மாட்டேன், நானும் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை விலக்குவேன், ஆயுஷ நாட்களை பூரணப்படுத்துவேன், இரக்கத்தில் இரக்கம் மிகுந்தவன் நான், மன்னிக்கிறேன், உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன், காக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சிறு வயதுல எங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணும் போது எங்க பாட்டி அம்மா இருக்காங்க, அப்பாவுடைய அம்மா பழம்பெரு பெந்தோஸ்துக்காரங்க. அவங்க இந்த வசனத்தை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி சொல்றோம் இல்லையா, அநேக பேர் இந்த முதல் இதை மட்டும் சொல்லுவாங்க, ரெண்டு வசனத்தை மட்டும். இவங்க விட மாட்டாங்க, 5வது வசனம் வரைக்கும் சொல்லும்பாங்க. அதனால எங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. அதனாலயோ என்ன தெரியல, பிற்காலத்தில் எனக்கு கர்த்தர் நல்லவர் என்பது எனக்கு ரொம்ப தீவிரமா எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இது வரைக்கும் சொல்லும்பாங்க. கர்த்தர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, வியாதிகளையும் குணமாக்குகிறவர். அக்கிரமங்களை எப்படி மன்னிக்கிறாரோ அது போலதான் வியாதியும் குணமாக்குகிறார். healing is as universal a mercy as forgiveness. மன்னிப்பு எப்படி எல்லாருக்கும் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கப்படுகிறதோ, அளவற்ற விதத்தில் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோலவே வியாதி குணமாகிறதையும் தேவன் ஏராளமாய் தாராளமாய் எல்லாருக்கும் அருள விரும்புகிறார் என்கிற அவருடைய உள்ளம் இங்கே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய உள்ளத்திலே எந்த ஒரு மூலையில கூட நம்மை வியாதிப்படுத்த வேண்டும், நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் அவர். எல்லாரும் சொல்லுவோம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி? எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறாரா இல்ல சில அக்கிரமத்தை விட்டுறாரா? எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார். அப்ப எல்லா நோய்களையும் குணமாக்குகிறாரா? உங்களை பற்றி ஒரு தீமையான எண்ணம் கத்தருக்கு கிடையவே கிடையாது. சொல்லுகிறார், எல்லா நோய்களையும் குணமாக, எல்லா அக்கிரமத்தையும் எப்படி மன்னிக்கிறேனோ அது போல எல்லா நோயும் நான் குணமாக்க விரும்புகிறேன். நீ சொத்தமா இருக்க வேண்டும், நன்றா இருக்க வேண்டும், பூரண குணமாக வேண்டும் என்பதுதான் கத்தருடைய சித்தம். சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 91வது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். அந்த நிழலை பற்றி பேசுறோம் இல்லையா, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் அந்த மறைவுல நிழல்ல இருக்கிறீங்க, இல்ல வெயில காஞ்சிட்டு இருக்கீங்களா? உன்னதமானவரின் மறைவு நிழல் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்துல அவன் சொன்ன போது அங்கே கல்வாரி சிலுவை இன்னும் நிறைவேறவில்லை, மீட்பு நமக்கு இன்னும் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மீட்பை அவர்கள் அன்றைக்கு தத்ரூபமாய் கண்டார்கள். பல விதமான டைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், நிழலாட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது மீட்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக, பல விதமான பலிகளின் மூலமாக, வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக, இப்படி பல விதமாக இந்த மீட்பு போதிக்கப்பட்டது. அதெல்லாம் மனதில் வைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வனாந்தரத்தில் எங்க தங்கியிருந்தாங்க அவங்க? வனாந்தரத்தில் காஞ்சிக்கிட்டுல ஏர் கண்டிஷன்ல இருந்தாங்க. இருக்கீங்களா? அந்த மேக ஸ்தம்பம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏர் கண்டிஷன். கத்தர் ஏர் கண்டிஷன் நம்புறார், விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சில சொல்றாங்க, என்னையா அது ஏர் கண்டிஷன்? கர்த்தரை கேட்டீங்கன்னா சொல்லுவார், ஏர் கண்டிஷன் அவசியம், காய சொல்ல கர்த்தர். வனாந்தரத்திலே ஏர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணார் கர்த்தர். வனாந்தரத்தை அப்படியே கொடைக்கானல் மாதிரி ஆக்கிட்டார் ஜம்மன். நான் மெய்யாகவே அதை நம்புறேன். ராத்திரில இருக்கிற குளிருக்கு அங்க அக்னி ஸ்தம்பம், இருட்டுக்கு வெளிச்சம், எல்லாவற்றையும் அங்க கொடுத்தார் கர்த்தர். நல்ல ஒரு அருமையானவர்களே, அதுதான் சங்கீதக்காரன் சொல்ல, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். God's absolute and total protection, அவருடைய பரிபூர்ண பாதுகாப்பும் பராமரிப்பும் தான் சங்கீதம் 91:16 வசனத்தை பார்ப்போம். இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவிடத்தில் இருக்கிறவன் என்னத்தை அனுபவிக்கிறான்? பல காரியங்களை அனுபவிக்கிறான். பல வசனங்கள் இதை கொண்டு குறித்து எழுதி கொண்டு வருகிறேன். அந்த மேகசீன்ல வாசித்தீங்கன்னா, எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பு, வியாதியிலிருந்து பாதுகாப்பு, பிசாசின் மேல் ஜெயம், இப்படி பல காரியங்களை இங்கே சொல்லி கொண்டு வருகிறான் சங்கீதக்காரன். அற்புதமான சங்கீதம் இது. கடைசியா எல்லாத்துக்கும் முடிசூட்டுகிற விதத்துல ஒன்று சொல்லுகிறான் 16 வசனத்துல, இப்படி சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவில் இருக்கிறவன் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கப்படுவான், ரட்சிப்பை அவன் காண்பான் என்று. நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கையின் கீழே அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்றால், அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்ற வாக்கு தத்தம், அப்பேற்பட்ட ஒரு கர்த்தர், அவருடைய அன்பு, மன உருக்கம், அவருடைய கிருபை, இரக்கம், அளவற்ற இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர். அந்த காலத்திலேயே அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இப்படி எல்லாம் அவர்கள் ஆசீர்வதித்தார் சொன்னார். அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மேலான உடன்படிக்கையின் கீழே மேலான ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைக்கு பிறகு வாழ்கிற நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
1: இன்றைக்கு மெய்யாகவே நான் அவருடைய மறைவில் மறைவில் இருக்கிறேன், அவருடைய நிழலில் தங்குகிறேன். அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த பழைய ஏற்பாட்டுக்கார ஆட்களை விட இன்னும் அதிகமாக நான் அனுபவிக்க முடிகிறது என்பதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை உள்ள தறிந்து கொள்ள வேண்டுமா?
0: கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவிலே தான் அவருடைய சித்தமும் உள்ளமும் திட்டவட்டமாய் இன்னும் அதிகமாய் வெளிப்படுகிறது, இன்னும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆதியாம் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிப்பாடு அப்படியே அதிகரித்துக் கொண்டே போகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய சொந்த குமாரனை, அதாவது எபிரேயர் 13 அதிகாரத்தில், எபிரேயர் 1 அதிகாரத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வாசிப்போம். எபிரேயர் 1 அதிகாரத்திலே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பி எப்படி தன்னை வெளிப்படுவதை குறித்து, வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் எபிரேயர் 1:1 பிதாக்கள் திருவேவன் இந்த, அதாவது நம்முடைய முற்பிதாக்களோடு பேசின தேவன், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த தேவன், அந்த வெளிப்பட்ட தான் வாசித்துட்டு வர்றோம். அங்க என்ன வெளிப்படுத்தினார்? நான் உன் பரிகாரியாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாய் நமக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார், தன்னை குறித்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், அதாவது இயேசுவை. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசம் இவர். தேவன் எப்பேற்பட்ட ஒளியா இருந்தாரோ அப்பேற்பட்ட ஒளியா இவர் இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கவனிக்க வேண்டும் முதலாவது பகுதி அந்த 3 வசனத்தில், இவர் அவருடைய மகிமின் பிரகாசமும், அதாவது இஸ் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா, அவரே தான். அவரையும் பிதாவும் இவரையும் பார்த்தீங்கன்னா எந்த குறைவும் கிடையாது. அவர் என்னவோ அப்படிதான் இவர், அதுதான் அதன் அர்த்தம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய மகிமையை இவர் பிரகாசம் பட்டி காண்பிக்கிறார், லைட் போட்டு காண்பிக்கிறார், வெளிச்சமாக்கி காண்பிக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், பிதாவான் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் வாட் காட் இஸ். கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் யாரோ என்னவா இருக்கிறாரோ அவை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடாய் ஏசுகிறார், நிஜமான வெளிப்பாடாய். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து முழுமையாய் நமக்கு காண்பிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். தேவன் யார் பார்க்கணுமா? தேவனை அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ள தறி கொள்ள வேணுமா? அவர் எவ்வளவு நல்லவர், உங்களை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் பார்க்க வேண்டுமா? இவரை பாருங்கள், அவருடைய தன்மை சொரூபமாய் இருக்கிறார் இவர் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வந்து சொன்னார் அல்லவா இயேசு, அதான் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், எதற்கு என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன் சொல்றார். அதாவது லிட்ரலா அவர் என்ன பண்றார், பிதாவினுடைய சித்தத்தை செய்து காண்பிக்கிறார். He acts out God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றது கஷ்டமே கிடையாது. சுவிசேஷங்களை வாசித்தார், மத்தேயு மார்க் லூக்கா யோவான வாசித்தா தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்வதில் சந்தேகமே சித்தமே கஷ்டமே கிடையாது. தேவனுடைய சித்தத்தை தெரிய வேணுமா, எப்படிப்பட்டவன் காண வேணுமா, தேவன் அறிந்து கொள்ள வேணுமா? இயேசுவை பாருங்கள், அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். இஸ் ஆக்டிங் அவுட் த வில் ஆஃப் காட். என்னுடைய சித்தத்தை செய்ய அல்ல தேவனுடைய சித்தத்தை வந்து செய்ய வந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், பிதா எனக்குள் இருக்கிறார், அவர் கிரியை செய்கிறார் சொல்கிறார். அதாவது பிதாவே எனக்குள்ள இருந்து அவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் அல்ல, என்னுடைய இஷம் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அதான் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இயேசுவை கண்டா போதும், பிதாவை காண்கிறோம். இந்த இயேசுவை கொஞ்சம் காண்போம், எப்படிப்பட்டவர் இவர், தன்மையின் சொரூபம் இவர், தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுக்க பாருங்க, மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல பாருங்க, எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில சம்மரைஸ் பண்ணுகிறார், அடக்கமா சுருக்கமா சொல்லுகிறார். ஏசு யார், என்ன செஞ்சார், அவர் பண்ணலாம் பிரச்சனைங்க, யாரு என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. திடீர்னு அடிப்பார், திடீர்னு நொறுக்குவார், இல்ல
2: அவர் எங்கும் சென்று நன்மை செய்கிறவராய் சுற்றி தேடி தேடி நன்மை செஞ்சாரா, யாதேசத்துல தேடி தேடி போனாரா, பிசாசு பிடித்தவர்களை தேடி போய் அவர்களுக்கு நன்மை செய்தார், அவர்கள் விடுவித்தார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை ஆர்வமாய் வாசியுங்கள் பாருங்க. சில நேரத்தில் நிருபங்களை நாம் எம்பசைஸ் பண்ணுகிறோம், சில நேரத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை எம்பசைஸ் பண்ணுகிறோம். ஒரு தடவை நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நிருபங்களை எப்படி வாசிக்க வேணும்னு சொல்லி கொண்டு இருந்தேன். அதனால நிருபத்தை தான் வாசிக்கணும், இதை வாசிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கூடாது அப்படி நாங்க போதிக்கிறது கிடையாது. வேத வசனத்தை முழுமையா நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிருபங்கள் எதற்கு, எப்படி நமக்கு பொருந்துகிறது, இன்றைக்கு சபைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துகிறது என்பதை கவனிப்பது முக்கியம். விசுவாசிகளா இருக்கிற நாம் நிருபங்கள் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்றோம். ரோமர்களின் நிருபத்தை முழுமையா படித்தோம். அதே நேரத்துல சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். எந்த விதத்துல முக்கியம்னா, தேவனை நாம் கண்கூட காண முடிகிறது. இயேசுவின் மூலமாய், அவருடைய கிரியையின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய செய்கையின் மூலமாய் தேவனை தரிசிக்க முடிகிறது. நாம் அங்கே அவரை காண முடிகிறது. ஆர்வத்தோடு அதை வாசிக்கணும். சொன்னா ஓல்ட் ராபர்ட்ஸ் ஒரு புக் எழுதினார் அந்த காலத்துல, அவர் காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி அந்த காலத்துல எழுதிட்டார் பாருங்க. அவர் அதனாலதான் அந்த ஊழியம், அவருடைய ஊழியம் அப்பேற்பட்ட ஊழியமா இருந்தது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்று ஒரு பெரிய மாபெரும் அறிவு அவருடைய யூனிவர்சிட்டியில போய் அந்த காலத்துல நான் பார்த்தேன், எனக்கு மறக்கவே முடியாது. அவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். ஒரு மல்டி மீடியா பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப ஹைடெக் பிரசன்டேஷன், ஒரு குகை மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை அப்படி சித்தரிக்கிறாங்க. அவருடைய படங்களை போட்டு அப்படி நிஜமா நமக்கு எதிர கண்ணுக்கு எதிர்த்து நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சவுண்டும் அதனுடைய படங்களும் மூவிஸும் ஸ்டில்ஸும் போட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுகிறார், ஒரு ஷூ கூட வாங்க கூட தகுதி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன், ஒரு ஷூ, ஒரு செருப்பு கூட போட முடியாதான். அப்பேற்பட்ட ஒரு இனத்துல பிறந்தவர். அமெரிக்க ரெட் இண்டியர்கள் இருக்காங்க பாருங்க, அது மிக்ஸ்டு, அவரு வெள்ளக்காரர்களும் ரெட் இண்டியனும் மிக்ஸ்டு. அப்படிப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர், ரொம்ப தரித்திரத்துல வாழ்ந்தவர், ஒண்ணுமே இல்லாதவர், ஒரு ஷூ கூட போட முடியாதான். அப்பேற்பட்ட இதுல பிறந்த, பிறந்தது மட்டும் இல்லாமல் காச நோயால் பாதிக்கப்பட்டு மதிக்க தருவாயில் இருந்தவர். சொல்லுகிறார், இயேசு எப்படி அவர் அனுபவித்தார் என்பதை காண்பிக்கிறார். அதுக்கு பிறகு எப்படி பெந்தகோஸ்து பிரசங்கியாரானார் என்பதை பற்றி சொல்லுகிறார், எப்படி பாடுபட்டார் சொல்றார். நான் காலேஜுக்கு போனேன், ரொம்ப இஷ்டம், படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம், எப்படியாவது வேத வசனத்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி பிலிப்ஸ் யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்தேன்னு சொல்றார். யூனிவர்சிட்டியில சேர்ந்தா காசு கட்ட முடியல, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அப்பதான் வாலிபனா இருக்கிறார் அவர், கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆயிடுச்சு. ஃபீஸை கட்ட முடியாம தத்தளித்து கொண்டு அவர் ஒன்னும் பண்ண முடியாம படிப்பையை நிறுத்திட்டாரான் கடைசியில. இன்றைக்கு அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி அவர்கிட்ட ஒரு 300 பேர் பிஹெச்டி படிச்சவங்க வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆளா இருக்கிறார். அந்த யூனிவர்சிட்டி மட்டும் 500 மில்லியன் டாலர்ஸ்க்கு கட்டி இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஷூ கூட வாங்க தகுதி இல்ல, காலேஜுக்கு போக முடியல, ஒரு சின்ன சர்ச்சில் நான் பாஸ்டரா இருந்தேன், அங்க எனக்கு சாப்பாடு கூட எனக்கு காசு கிடையாது, அந்த அளவுக்கு அந்த சபை இருந்தது. எனக்கு அந்த அவங்களால என்ன, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய முடியல அவங்களால, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்த நான் தேவனை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வெளிப்பாடா, அதான் அவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர்னா என்ன, அவர் என்ன வேணா செய்யலாம்னு அர்த்தம் இல்ல, எனக்காக அதை செய்வார் என்பதுதான் கர்த்தர் நல்லவர் என்பது அர்த்தம். அந்த குஷ்டரோகி வந்து இயேசுவத்தில் கேட்கிறான்லவா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சுத்தமாக்க முடியுமா என்பதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அது அவனுக்கு தெரியும் சுத்தமாக்குவார்னு. ஏன்னா எல்லாரையும் சுத்தமாக்கி இருக்கிறாரு, 10 குஷ்டரோகி சுத்தமாக்கி இருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ பேர் சுத்தமாக்கி இருக்கிறாரு, மருத்துவர்கள் கூட எழுப்பி இருக்கிறாரு. அவரால் முடியாதுன்றது அல்ல, அவனுக்கு நல்லா தெரியுது அவரால் முடியும் என்று. உமக்கு சித்தமா நீர் விரும்புகிறீரா, எனக்கு நான் சுத்தமாக வேணும் விருப்பமா, அது உம்முடைய வாஞ்சையா என்பதுதான் அவனுக்கு சந்தேகம். பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குனாரு. அவனுக்கு ஒரே வார்த்தையில அவர் பதில் சொன்னார், ஒரே சென்டென்ஸ்ல, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. எனக்கு அது ரொம்ப பிரியம், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, அதுதான் என்னுடைய நோக்கமே. அதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை சுத்தமாக்குவதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை சுகமாக்குவதற்காக, உன்னை நல்லா பார்க்கும்படியாக, உன்னை ஆசீர்வாதமாய் காணும்படியாக, உன்னை சாபங்களிலிருந்து மீட்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாய், பிசாசுடைய சங்கிலியில் இருந்து உன்னை விடுவி காக்கும்படியாக வந்திருக்கிற, சுத்தமாக சித்தம் உன் சுத்தமாக, அதுதான் என்னுடைய இயேசு. இதை குறித்த வெளிப்பாட்டை யார் பெறுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு அது பெற்றாராம். அது சொல்றார், அதை பெற்றதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அவர் எழுதுறார் அந்த புத்தகத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கர்த்தர் நல்லவர், எப்படி நல்லவர் என்பதை அவர் எழுதுகிறார். இப்படி எப்படி எல்லாம் அவர் நல்லவர், எப்படி எல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான படித்தேன்றாரு. 200 தடவைக்கு மேல முழங்கால் படிட்டு படித்தேன்ற. என்னதான் கத்தர் இவர், யாரு இந்த தேவன், எப்படிப்பட்டவர், எப்படி என்னை காண்கிறார், எப்படி என்ன பார்க்கிறார், அவர் அவருடைய எண்ணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ளம் என்ன, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது பார்த்தாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான்னு சொல்லி இருக்கிறனால பாத்துருவோம், இன்னைக்கு இவரை பார்ப்போம் சரியான்னு சொல்லி இயேசுவை குறித்து படிக்க ஆரம்பித்தாராம். சொல்றார், படித்த பிறகுதான் எனக்கு அறிவு வந்தது இவர் யார் என்று. இயேசுவிலே நான் தேவனை காண்கிறேன். அதுதான் அவர் எழுதினார், மை காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி. இது அநேகர் பிற்காலத்தில்தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். எபிஸ்கோபேலியன் சபை என்கிற பெரிய பாரம்பரிய சபை ஒன்று இருக்கிறது, ரொம்ப பாரம்பரிய அங்கெல்லாம் போட்டு ரொம்ப பாரம்பரியமா இருப்பாங்க அவங்க. அப்பேற்பட்ட சபையில இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை, கத்தர் நல்லவரா என்ன, அவர் சோமாக்குவது அவர் சித்தமா என்ன, சோமாக்குறாரா சோமாக்குவாரா ஆக்க மாட்டாரா, வியாதியை தர்றாரா இல்லையா, இப்படிங்கிறது குறித்து பெரிய ஒரு சர்ச்சை எழுமினது. ஆகவே ஒரு பெரிய கமிட்டி அமைத்து இதை ஆராய சொன்னாங்க. ஆராய சொல்லி இந்த அமெரிக்காவில இந்த எபிஸ்கோபல் சர்ச் பெரிய ஒரு சபை ஸ்தாபனம், பாரம்பரிய சபைகள் மத்தியில இந்த தெய்வீக சுகத்தை குறித்து ஆராய்ந்து அவர்கள் இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படித்து இயேசு சுகமாக்கினது நோக்கம் என்ன, ஏன் அவர் சுகமாக்கினார், அது என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த கமிட்டி நல்லா படித்த நல்ல ஆட்கள் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்களாம். அவருடைய முடிவு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீலிங் ஆஃப் த சிக் பை ஜீசஸ் வாஸ் டன் அஸ் எ ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வில் ஃபார் மேன். இயேசு ஜனங்களை சொஸ்தமாக்கினது, அவர் பூலோகத்தில் வாழ்ந்தபோது ஜனங்களை சொஸ்தமாக்கினது என்பது தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்த செயல். அவங்க சொல்றாங்க பாரம்பரிய சபை, therefore no longer can the church pray for the sick with the faith destroying qualifying phrase if it be thy will. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாகவே அவ்வளவு பேரை சுகமாக்கி தேவனையே இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இனி யாரும், நல்ல கவனிங்க, எபிஸ்கோபல் சபையில சொல்றாங்க, இனி யாரும் எந்த வாசியும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவது, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்கிற விசுவாசத்தை கெடுக்கிற அழிக்கிற ஜபத்தை செய்யவே கூடாது. ஏனென்றால் சுத்தமாவது சுகமாவது அவருடைய சித்தம் என்பதை இயேசு வெளிப்படுத்தி விட்டார், இனிமே அப்படி ஜெபிக்காதீங்கன்னு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். They made a proclamation throughout the church. இனி அப்படி ஜெபிக்காது, சுகத்துக்காக ஆண்டவரே உங்க சித்தமானாலும் சுத்தமாக்கும் சுகமாக்கும் ஜெபிக்காதீங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி, கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி, சாபங்களை போக்கினபடியால் நன்றி, வியாதியின் சங்கிலிகளை முறித்தபடியால் நன்றி, சுமந்து தீர்த்தபடியால் நன்றி. சுகம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் அப்பமாயிருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி அப்படி ஜெபிக்க சொன்னார்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று அந்த சபை கட்டளையிட்டது, சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய உள்ளத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கூட விசுவாசம், சுகத்துக்கு விசுவாசிக்க வேண்டும் என்றால், தேவனை விசுவாசிக்க வேண்டால் வேண்டும் என்றால் faith rests on more than ability. வெறும் கர்த்தரால் முடியும் என்கிறதுல விசுவாசம் இல்ல, விசுவாசம் அதுல நிக்கிறது இல்ல, கர்த்தரால் முடியும் என்கிற அது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. நீங்க எந்த விசுவாசியும் எடுத்துங்க, அவங்க விசுவாசி கர்த்தரால் முடியும், கர்த்தரால் எல்லாம் முடியுமா, எல்லாம் முடியும்மா, ஆமென்மா, அல்லேலூயாம்மா. ஆனால் உங்களை சுகமாக்க அவர் சித்தமா இருக்கிறாரா, அதுலதான் சந்தேகம். உங்களுக்கு தெரியலங்க, கத்தர் ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறாரு, எதுக்கோ கொடுத்திருக்கிறாரு. இது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே faith rests on more than ability. கத்தரால் முடியும் என்கிறதை விட என்ன அதிகமா விசுவாசத்தான் விசுவாசம், விசுவாசம் அதுலதான் நிற்க முடியும். முடியும் என்பது மட்டுமல்ல, கத்தர் சித்தமா இருக்கிறார், அவருடைய உள்ளம் இதுதான், அவருடைய நோக்கம் இதுதான், அவருடைய வாஞ்சி இதுதான் என்கிற இதை நாம் காண வேண்டும். சுவிசேஷத்துல சில வசனங்களை துரிதமாய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:40. நீங்களே சில வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, சில வசனங்களை வாசிக்கிறேன். என்று சொன்னால் தேவனை நாம் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், யார் என்பதை காணும்படியாய் சில அதை ருசி பார்க்கிறதுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன். 4:40 லூக்கா. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன காண்றீங்க, தேவன் எப்பேற்பட்ட தேவன் இவர். இவரை சூழ்ந்து கொண்டு வியாதியஸ்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும், எல்லார் மீதும், ஒரு ஆள் விடாம எல்லார் மீதும் இவர் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 4:00 போவோம். மத்தேயு 4:00 23-25 வரை. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களின் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மறுபடியும் இங்கே தேவனை நாம் காண்கிறோம். எப்பேற்பட்ட தேவன், எல்லாவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் சொஸ்தமாக்குகிற தேவன். எல்லாரையும், அவரிடத்துல வந்த யாவரையும் சொஸ்தமாக்குகிற தேவன். மத்தேயு 9:35 திருப்போம். 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். எங்க பார்த்தாலும் இதுதான் வாசிக்க முடியும். சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. ஓரல் ராபர்ட் செஞ்சதே செய்து பாருங்க. நீங்க வேணா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. மனுஷன் 200 மணிக்கு தேடி தேடி பார்த்துட்டார், அலசி பார்த்துட்டார். எங்கேயாவது இருக்கா இவர் கெட்டவர்னு? எங்கேயாவது தீமை செஞ்சாரா? எங்கேயாவது யாருக்காவது என்னத்தையாவது யாரையாவது என்னமாவது பண்ணாரா? தீமையை செஞ்சாரா? ஒரு இடத்துல கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் சுற்றி திரிந்து நடந்து எல்லாருமே கை வைத்து எல்லாரையும் சொஸ்தமாக்கி விடுதலையாக்கி பிசாசு பிடித்தவர்களை திமிர்வாதக்காரர முடவர்களை செவிடர்களை எல்லாம் சொஸ்தமாக்குறதுதான் அவருடைய வேலையா இருந்தது. இதை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் காண வேண்டும். இதை கண்டால் தேவன் என்னை சுகமாக்க விரும்புகிறவர், தேவன் என்னை சுகமாக்குகிற அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்பதிலே ஆழமான நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகும். நம்முடைய கண்கள் அதை காண வேண்டும். சுகமாக்குகிற தேவன் என்னுடைய தேவன், என்ன தேடி வருகிறவர் அவர். சுகமாக்குறதுக்காக, நன்மை செய்வதற்காக அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 9:35 வாசித்தேன், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களையும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆதவால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதாவது இவர் போய் சுகமாக்குறது மட்டுமல்ல, இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே, இவ்வளவு பேர் வியாதியா இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பேர் இப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், இன்னும் நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி 10:1 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தான் தனக்குள்ள உள்ள இருக்கிற அந்த உள்ளத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குகிறார் என்பதை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குறது போதாது, இந்த தேவகுமாரன் மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறதுனால எங்கும் பயணம் செய்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லாரையும் தொட முடியாது, எல்லாருக்கும் சுகத்தை தர முடியாது, அந்த அந்த மனுஷனா இருந்து கொண்டு. ஆகவே அந்த நாட்கள்லயே சரி அப்புறம் பாத்துக்கலான்னு விடல, 12 பேரை கூப்பிட்டு 12 பேரையும் அனுப்பினார். பிசாசை விரட்டு, வியாதியை சுஸ்தமாக்கு, போ எங்கும் கிராமங்கள் தோறும் போங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி 12 பேரை அனுப்பினார். பின்னாடி நாம் வாசிக்கிறோம் இதுவும் பத்தாதுன்னு சொல்லி 70 பேரை அனுப்பினார். அவர்களும் போய் பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை காண வேண்டும். கத்திற்கு போதல, அவர் சுகமாக்குனது மட்டும் போதாது, அநேகம் பேர் அவருடைய வஸ்திரத்தை வந்து தொட்டாங்களாம், அநேகம் பேர் சொஸ்தமானார்கள், அநேகம் பேர் இவர் கை வைத்தார், எங்கும் இருந்து வந்தார்கள், கூடினார்கள், எப்படியாவது அவளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம். போதாது, இது போதாதுன்னு சொல்லி 12 பேரை நீங்க போங்க, அதுக்கு பிறகு 70 பேரை போங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரையும் போக சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய உள்ளம். அருமையானவர்களே, அது நம்முடைய உள்ளம் காண வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய உள்ளங்கள் காண வேண்டும். மத்தேயு 12:15 வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவரிடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 14:14 இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதை பார்க்கும்படியாகவே வாசியுங்கள். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். எப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன்! இன்றைக்கும் வியாதியஸ்தர்களை பார்க்கும் போது முகத்தை திருப்பி கொள்ளுகிறவர்கள் அல்ல, கடுமையான உள்ளம் கொண்டவர் அல்ல, மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் என்னுடைய தேவன் மனதுருகுகிற தேவன். வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து கர்த்தர் மனதுருகுகிறார். உங்களை சுகமாக்குவதே உங்களுடைய அவருடைய எண்ணமாயிருக்கிறது. உங்களை விடுவிப்பதே அவருடைய எண்ணமாயிருக்கிறது. அவர் பெரிய பரிகாரி, எல்லா டாக்டரை விட பெரிய பரிகாரி. இந்த ஒரு டாக்டர் இந்த உலகத்தில் எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விட பல 100 மடங்கு இவர் விரும்புகிறார். இவர் பெரிய பரிகாரி. இவரால் முடியும் கூட. அதே நேரத்தில் டாக்டரால் சிலது முடியாது, ஆனால் இவரால் எல்லாம் முடியும். மனது உருகினார், ஆகவே தான் சுஸ்தமாக்கினார். பாருங்க, அப்புறம் சொல்லுகிறது, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10:17-17 சொல்லப்பட்டிருக்கு. சாயங்காலம் ஆன போது அவரிடத்தில் பல விதமான வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை சுஸ்தமாக்கினார். ஏனென்றால் இந்த அன்பு, மன உருக்கம், இதை காண வேண்டும். 34 பாருங்க, இதே வசனம், இதே அதிகாரத்தில் 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, இயேசு வர்றாரு. அவங்க சொல்றாங்க, அவங்க ரிக்வஸ்ட் என்ன? வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் நாங்க, அப்படியே நில்லுங்கயா, கொஞ்சம் தொட்டுக்கிறோம்ன்றாங்க. அவரு, ஐயோ தொட்டாதீங்க, ரொம்ப அழுக்காயிடும், நான் ரொம்ப ஸ்பெஷல் விஐபி ஆக்கும், யாரும் தொட்டுறாதீங்க, என்ன இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்னு சொல்லு. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க, தொட்டுக்கோன்ட்டாரு. எத்தனை பேர் தொடுறீங்க, தொடுறீங்க, எங்க வேணா தொட்டுங்க. வஸ்திரத்தை இங்க புடி, அங்க புடி, எங்க எப்படியோ சுகத்தை பெற்றுட்டு போ. வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறார், தொட்டுக்கோன்றார். தாராளமா வந்து எல்லாரும் வந்து வஸ்திரத்தை தொட்டு தொட்டு சுகமாயிட்டே போறாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தேவன் மனித ரூபத்திலே உலகத்துக்கு வந்தவர், இந்த பூலோகத்தில் நடமாடின தேவன் அங்க நின்று கொண்டு எல்லாரும் வஸ்திரத்தை தொட்டுங்க, சுகமாங்க, எப்படியோ சுகமான சரி போங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவருடைய சுகத்தை குறித்து அவர் வாஞ்சியா இருக்கிறார். கடைசி இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 6:16. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்துல நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படிக்கும் யூத தேசத்து திசைகளிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க. யார் இந்த தேவன்? உலகத்திலிருந்து வியாதியை பரப்புனவரா? கிருமிகளை பரப்புனவரா? தொற்று நோய்களை பரப்புனவரா? உலகத்தில் நடக்கிற சகல தீமைகளும் தொற்று நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் இவரா? கிடையாது. சுகத்தை பரப்புனவர் இவர். வர்றாரு, அங்க நிக்கிறார், எல்லாம் வந்து இவரை தொட்டுக்கிறாங்க. எல்லாரும் இவரை வந்து தொடும்படி வகை தேடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜன திரள் வந்து அவரை ஆண்டுகிறார்கள், தொடுகிறார்கள், சுஸ்தமாகிறார்கள். இன்னும் அநேக வசனங்களை வாசிக்கலாம், இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனா அடுத்த வாரம் வரும்போது இன்னும் சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். எப்படி ஆதி திருச்சபை இந்த தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினது என்றும், பிறகு இன்றைக்கு கிறிஸ்து நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், இன்றைக்கு அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு பிதாவின் வலதுபாரத்தில் வீற்றுக்கொண்டு சபைக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த உலகத்துக்காக அவர் எண்ணத்தை வாஞ்சிக்கிறார் என்பதையும் நான் காண்பிக்க போகிறேன். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்லிடுற முடிவில் இதெல்லாம் பார்த்தோம். இயேசு இப்படி எல்லாம் சுகமாக்கிறார். புதிய ஏற்பாட்டு முழுவதும் பாருங்கள், குறிப்பாக சுவிசேஷம் முழுவதும் பாருங்கள், இயேசுவை குறித்து வாசித்து பாருங்கள். பிதாவை காண்பீர்கள், அன்பும் மன உருக்கம் இரக்கம் நிறைந்த தேவனை காண்பீர்கள். தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை சுகம் ஆக்குவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். கடைசியா ஒன்றை சொல்றேன், எதுக்காக சோகமாக்கினார்? நேர் சொல்லுகிறார்கள், தம்முடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியாக சோகமாக்கினார். உண்மை, ஆனால் அது மட்டும் உண்மை என்றால் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் யார் என்பதை நிரூபிக்கும்படியாக சோகமாக்கினார். உண்மைதான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவ குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாய் சில அற்புதங்களை செய்தார், சோகமாலாம் ஆக்கினார். ஆனால் அது மட்டும் உண்மை அல்ல. சிலர் அப்படி சொல்றாங்க, அவர் சோகமாக்குறது வந்து இப்போலாம் சோகமாக்க மாட்டார், ஏன்னா அன்னைக்கு ஏன் சோகமாக்கினார்னு சொன்னா பூலோக வாழ்க்கையின் போது ஏன் சோகமாக்கினார் என்றால், தன்னுடைய வல்லமையும் தான் யார் என்பதையும் தன்னுடைய தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியாக அவர் செய்தார் என்று. அப்படி அவர் செய்திருப்பார் என்றால், அந்த காரணத்துக்காக மட்டும் செய்திருப்பார் என்றால், ஒரு சில சாம்பிளுக்கு சோகமாக்கியிருந்தா போதும். ஒரு குஷ்டரோகி, ஒரு செவிடு, ஒரு குருடு, ஒரு இது நாலு பேரை சோகமாக்கினாலே போதும், இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். எல்லாரும் ஏன் சுத்தமாக்கணும், எல்லாரும் தொட்டுக்குங்கன்னு சொல்லணும், எல்லாரும் மேலே ஏன் கை வைக்கணும், எங்கும் ஏன் சுற்றி தெரியணும், இன்னும் 12 பேர் போங்கன்னு சொல்லணும், 70 பேரும் போய் சோகமாக்குங்கன்னு சொல்லணும். தான் யார் என்று நிரூபிக்க முடியாது, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது மட்டுமே செய்திருந்தார் என்றால், ஒரு சிலருக்கு சொத்தமானாலே இவர் யாருன்னு புரிஞ்சிடும், பிரசித்தி பெருகிடும். அப்படி செய்யவில்லை. மனதுருகினார், அன்பு கூர்ந்தார், அவர்கள் சுகமாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது, ஆகவே செய்தார். அதுதான் வேத வசனத்தின் உண்மை. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், தன்னை பிரசித்தி பண்ணிக்கொள்ளும்படியாக, பிரபலமாக்கிக் கொள்ள முடியாது செய்தார், ஃபேமஸ் ஆக முடியாது செய்தார்னு சொல்லி. அதுவும் கிடையாது. என்ன கேட்டா ஒரு இடத்துல சொல்றார், ஒன்றரை இடத்துல பாக்குறோம் நம்ம, சுகமா நிறைய பேரும் சுகமாகனா சொன்னவங்க கிட்ட இவர் ஒண்ணு வேண்டிக்கிறார், போய் தயவு செய்து யார்டையும் சொல்லாதீங்கிறார். இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிரசித்தி ஆபது என்பது அவருடைய நோக்கமா இருந்தால் தாராளமா அவர் செய்திருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பேரை சுகமாக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் பேரை சுகமாக்கிட்டு கடகடன் ஃபேமஸ் ஆயிருக்கலாம். அப்படி அதுக்காக சோமாக்கவில்லை, அன்பு மன உருக்கத்துக்காகவே தான் சோமாக்கினார். அன்பு மன உருக்கம் தான் அவருடைய நோக்கம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பையும் மன உருக்கத்தையும் தான் அவரிடத்திலிருந்து நாம் காண்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், அவர் காட்டின அன்பும் மன உருக்கமும் விசேஷமான ஒன்று, அது வந்து தேவனுடைய மாறாத சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தல. அவருடைய பூலோக வாழ்க்கையின் போது அவர் அப்படி அன்பு கூர்ந்தார், மன உருக்கமா இருந்தார். இன்றைக்கு அப்படி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் கத்தோடைய சித்தெல்லாம் வேற மாதிரி இருக்கு. சில நேரத்துல வியாதியை கொடுக்க வேண்டியதா இருக்குது, சில நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு ஜனங்க திருந்த மாட்டாங்க, இல்லைன்னா அவளை அடிச்சு நொறுக்கி ஏதாவது பண்ணாதான் சரியாவாங்க. ஆகையால் அவர் உலகத்துல வாழ்ந்த போது அன்பும் மன உருக்கமா இருந்தார், இப்ப கிடையாதுன்னு சொல்லுகிறாள். கிடையாது. வாசிக்கிறேன் ஒரே வசனம், அப்போஸ்தல நடபடிகள் 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அப்போஸ்தல 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தம்னா முதல்ல ஒன்னு எழுதியிருக்கிறார், லூக்காவை எழுதினார் இவர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை இவர் தான் எழுதினார். அப்போஸ்தல நடபடிகள் எழுதின லூக்காவே எழுதுகிறார். ஆகவே அவர் சொல்றார், முதலாவது பிரபந்தம், முதலாவது நான் எழுதின அந்த இதுல சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறேன், அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினையாவற்றையும். அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் பற்றி என்ன சொல்றார் லூக்கா, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகளை, தொடங்கினதை அண்டர்லைன் பண்ணீங்க. ஏன்னா அவர் செய்து முடித்திரலையா, அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்து முடித்ததை எழுதினேன்னு சொல்லல, எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் தொடங்கினதை எழுதின, இப்ப அது கண்டினியூ ஆகுது என்றார். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அது தொடர்கிறது. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் செய்ய தொடங்கினதை வாசிக்கிறோம். அவர் பரமேறின போன வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது தான், அது பிகினிங் தான். இயேசுவுடைய ஊழியம், சுகமாக்குகிற ஊழியம், யாவரையும் சுகமாக்குறது, அது வந்து அவர் செய்ய தொடங்கின ஒன்றுதான். தொடக்கம் தான் ஒழிய முடிவு கிடையாது, அது முடிந்து விடவில்லை. இன்றைக்கும் சபையிலே அது தொடர்கிறது. தெய்வீக சுகம் இன்றைக்கும் சபையின் மூலமாக, சபையின் ஆட்களின் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக இந்த உலகம் எங்கும் அது அட்மினிஸ்டர் பண்ணப்பட வேண்டும், அருளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தொடங்கினது எழுதின அவர் பரமேறின நாள் வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது எழுதின, இப்போ அவர் தொடங்கி வச்சதை இப்ப நாங்க எப்படி செஞ்சிட்டு இருக்கிறோம் எழுதினார் அப்போஸ்தல நடவடிக்கைகள். அதுதான் இருக்கிறீங்களா அருமையானவர்களே, பாக்குறீங்களா? தொடங்கினார், ஆரம்பித்து வைத்தார். நிறைய தியாலஜியன்ஸ் அதை முடிச்சு வச்சுட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாப்டர். அவங்க சொல்றாங்க ஆரம்பிச்சு வச்சாருன்னு இருக்குது, இவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு.
1: எப்போ முடிஞ்சு? 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சோமமாக நிறுத்திட்டார்கள், அதோட க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இப்ப சோகம் கிடைக்குமா? இப்பெல்லாம் கிடைக்காதுங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்றாரு கர்த்தர். சபையில கொஞ்சம் இவங்க எல்லாம் புடமிட வேண்டியதா இருக்குது, இவங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா, கொஞ்சம் வியாதி எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் அவர் அவரே தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. இருக்கீங்களா? இந்த தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். இந்த இடத்துல வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், சுகவீனமா வந்திருக்கிறவர்கள், பலவீனமா வந்திருக்கிறவர்கள், இவரெல்லாம் நல்லா ஓங்கி சொல்லுங்க. இவ்வளவு நாள் கர்த்தர் எல்லாம் செய்வாரு, ஆனா நமக்கு செய்வாரான்னு சந்தேகம் வந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு செய்வார் என்பது நிச்சயம். உங்களுக்கு செய்ய வேணும் என்பதே அவருடைய நோக்கம். எல்லாருக்கும் செய்தார், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? வந்தவங்கல இருந்து 10 பேரை சூஸ் பண்ணி செய்யல அவர், எல்லாருக்கும் செய்தார், எல்லாரையும் தொட்டார், எல்லாரையும் சோமாக்குறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய தேவன் நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு என் பரிகாரி, என்னை இன்றைக்கும் குணமாக்குகிறவர், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுவதே அவருடைய வேலை. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளாக இருந்து கொண்டு தெய்வீக சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எனக்கு நிறைவாய் தந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக சுகம், பிள்ளைகளுடைய அப்பம், நான் தேவனுடைய பிள்ளை, சுகம் என்னுடையது, சுகம் என்னுடைய சுதந்திரம். சுகத்திற்காக நான் கெஞ்சுவதில்லை, மன்றாடுவதில்லை, சுகத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், உரிமை பாராட்டுகிறேன். தெய்வீக சுகம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நீக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை சொஸ்தமாக்குகிறார். அவருடைய பலத்தால், சுகத்தால் நிரப்புகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து யாதியை விளக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். மரணத்தை விளக்குகிறார். வியாதியை போக்குகிறார். நன்மையினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார். தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சுகம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: யோவான் எழுதின சுவிசேஷம் 5:35 யோவான் 5:35
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு

0: இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து கண்டித்து பார்த்துட்டு, இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும், அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும், அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போம், ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கே ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் இல்லை. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே நம்ம அது நமக்கு வேணும், ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ. ஆறுதல் தேவை, ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவைதான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? விரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்ம லேஸ்பட்ட ஆளில் பிரசங்கம் கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும்? யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்தரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ளே வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ளே பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில், காட்டில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா, அல்லவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க, மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா, ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க, இல்லை தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலாம், அவன் தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளம் கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏறோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏறோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏறோது ராஜாவே நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தரும், ஏதோ கொஞ்சம் பணத்தை தரும்னு கேட்கலை. சொன்னான் ஏறோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரன் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டை டெஸ்ட் பண்ணான் வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பார், அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக, இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணீரின் ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்நானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் மூணு சாட்சியை நீங்கள் பெறணும். ரத்தம், ஜலம், ஆவி, இந்த மூணும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த மூணும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம். இந்த ரெண்டும் மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை. மூழ்கணும், தண்ணிக்குள்ள மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க. அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ள மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க. பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம். அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர் தெழுதலின் அனுபவம். அதை போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ளே வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டும் மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினி ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சி பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா, ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீன் எல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள் அல்ல. நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது. வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதியும் இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை. மொத்தமாக போட போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காத. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்ல அல்லேலுயா சொல்லுங்களேன். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க, உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சுன்னு எல்லாம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமே நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பேத்தி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனல் ஆகட்டும், சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஏசாயா 60:1-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம், 1 வசனத்தை வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி
0: எழும்பி நீ பிரகாசி.
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது.
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்கிறார். எழும்பு, நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினியெலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னால் உன் தலையை எடுத்துருவேன், பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிற ஆண்டவரே, வைராக்கியமாக இருந்தப்பா, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூற செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார், அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நாள் நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலியம் முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2வது வசனத்தை வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கை பயத்தி நல்லா கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேல ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேல மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேல வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி. வெளிச்சம் மகிமை என் மேல இருக்குது. ஆமென். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும், அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லுங்கள். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இல்லை, ஊழியக்காரர்கள்னால் மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கல 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு ஊட்டியை அனுப்பி வச்சுட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை அவனு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரனா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல இந்த எல்லாம் ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க, கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமா விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இன்னத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் மிந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 Samuel 4:21 1 Samuel 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், அந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுன்னா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. 1 Samuel 8:11 வாசிங்க.
1: மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு. எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜெபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜெபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. 3வது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. 1:14 வாசிங்க.
1: அந்த வார்த்தை மாம்சமாகி
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே
0: வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்.
0: அவருடைய மகிமை, இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு? அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையா இருந்துச்சு, அவனுடைய வாழ்க்கை உண்மையா இருந்துச்சு, அது சத்தியமா இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இதுதான் தேவை, சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில். பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா? சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கிருபையை கேள், ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு. அப்படி சத்தம் போடணும்னு வரும், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா? கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்தியம் மகிமை. சபையில் எபேசியர் 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கத்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும்? இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா! எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்ற காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா? இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது. மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்த கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமையும் வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் உன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை வைத்து, ஆண்டவர் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா! இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது, மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல. துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் எண்ணத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை எண்ணத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புகிறார்ல இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை வைத்து ஆண்டவரே நல்லா எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. அதுக்காக நீங்கள் வெள்ளைச்சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது, நல்லா அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல வருவான் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு வருவான். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவும் உன் மேலே பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6 அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தால் அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பா. உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்திர தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால தான் இரவும் பகலும் சபையில் ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்ணுறது ஒப்பு கொடுக்க கூடாதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்குறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு, அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பானையை கொடுத்தார். அந்த வெறும் பானையை ஒட்டைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே. உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர். பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்ல அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போய் ரொட்டீன் வாழ்க்கை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எது சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அதில் ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரேன், எல்லோரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமாக உயிரோடு கூட எழும்பணும். இத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கத்தாவே மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம் அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பு வச்சு கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7
1: ஒரு நாள் உண்டு,
0: ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல, இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானும். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானும். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே வெது வெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கை வைத்து காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும். புதுசாக வந்தவங்க கை வைத்து காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரணும். கை வைத்தன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க. கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க, எழுந்துருங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க. உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு, பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை மாறும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவருக்காக நஷ்டமென்று எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையான தம்பி ஜேசனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளை உமக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு நஷ்டமென்று எண்ணி இந்த உலகத்தில் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய பிள்ளை உம்முடைய நாமத்தில் ஏற்றியிருக்கிற இந்த நல்ல ஒளி நாடாய் அவருக்காக இந்த சீடியை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. மறிக்க வேண்டும் என்கிற தருவாய் உம்முடைய பிள்ளையை தேடி வந்து உமக்காக இந்த உலகத்தை நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறதற்காக இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்தி உம்முடைய நாமத்தை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவருக்காக இயேசுவுக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழ தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஒளி நாடா தம்பியைப் போல அநேக வாலிபர்களை உமண்டை இழுக்க உமக்காக வாழ உமக்காக எழும்பி பிரகாசிக்க அநேகரை ஆசீர்வதிக்க அநேகரை பலப்படுத்துகிற சீடியார் இதை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதுக்கு உதவி செய்த இசையமைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து

ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாக தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை இந்த சீடியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. இந்த சீடியை, இந்த பாடலை கேட்டு ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.

0: ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது என் குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாது வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாரா? முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: இப்போ நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது, நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு, அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்ல எல்லாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சை போவீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போது அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்ருக்கும் இல்லையா. அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன உங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் போய் உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின் தான் இருப்பேனே தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான் வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி.
0: ஸோ ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன். ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போது நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன். நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம். அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை, ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்புலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்களுக்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்டு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபா, ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35லேருந்து 38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்பா சொல்லிட்டார் இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்கு செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப் சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிடுறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பெனிலேருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆணுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான்

0: வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போது வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை, நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம், ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறையா முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேறன்னு ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தது?
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்கக்கூடாது.
1: இப்ப நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போதும் எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியினால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூம்ல இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாக செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும், நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக

0: இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரியப்போகுது, அவ்வளோதான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போகுது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான், அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எரிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடலில் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பாட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை கஷ்டம் வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணன் அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும் அண்ணன், ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபா சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதை நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னா சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது, இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட்டு ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிவிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல்ல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டவர் தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும் பதிலாக தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு. நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து, நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 மாதம் கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 மாதம் இருக்கும்போது நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழிய செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்கள நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் ஏப்ரல் 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணேன், எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு. அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை அந்த ஹாலுக்கான காசை என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் HR-ஆ எங்கள் பேர்னம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR-ஆ நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியிலும் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னவ நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழிய செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழிய செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கற்று நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ 1000களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு, அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேலை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபாய் சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருன்னு தான் நான் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தானே ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா, வருமானம் எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது.
1: சரி சரி,
0: கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்களுக்கு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன், யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கத்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தரங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலையில்லாத காரணத்தினால் 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்று நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் கூட வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவில் இருந்து

0: அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருந்திருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: ஐ பிரைஸ் காட், த லார்ட் ஹஸ் கேதர்ட் அஸ் இன் ஆர்டர் டு ஹியர் த ப்ராமிஸ் ஃபார் த செப்டம்பர் 2022.
1: அருமையானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
2: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord Father for Jesus Christ.
1: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
2: Whenever we come together, the Lord will not send us with empty handed.
1: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
2: The Lord gives his counsels.
1: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: He gives the prophetic
1: word. நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: The Lord gives the revelations.
1: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
2: Each and every word of God, it leads to the victorious path.
1: ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
2: The Lord has chosen us in order to shine forth before the people.
1: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
2: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
1: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
2: May the Lord help us to catch the Lord word of God firmly.
1: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
2: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
1: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30:19 நாம் எடுத்துக்கொள்வோம்.
2: Jeremiah 30:19.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
2: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
1: But

0: பண்ணுவேன்.
1: I will increase.
0: அவர்கள் குறுகி போவதில்லை.
1: They will not be shortened.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
1: The Lord will reveal his promise through Jeremiah.
0: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள்.
1: And Israelites were under the captivity.
0: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
1: Jeremiah was under lamentation.
0: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
1: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
0: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் வெளியேறப்பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
1: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
0: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்.
1: In those days, the Israelites were under captivity.
0: ஆகவே கர்த்தர் மூன்றாவது வசனத்திலே சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
1: The Lord says, I will turn their captivity.
0: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: I'll make them to come back.
0: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
1: They will inherit again.
0: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று ஏழாவது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார்.
1: In 7th verse we read, and it is the trouble.
0: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
1: But then they will be delivered from the trouble.
0: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
1: When his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
0: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
1: The Lord calls them as Jacob.
0: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்தில்
1: In 10th verse, my servant Jacob, fear not.
0: கலங்காதே.
1: Don't be dismayed, Israelites.
0: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
1: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
0: 11th வசனத்திலே உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you to save you.
0: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
1: I will destroy all the nations.
0: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன்.
1: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 17th vasanthile solugirar.
1: 17.
0: Avargal unnai isari patra Sion endru solli unnai thallundaval endru perittabadiyal unakku aarokyam varappani un gaayangalai aatruven endru solugirar.
1: I will restore a health to you and heal you of your wounds, says the Lord.
0: Un gaayangalai naan aatruven.
1: I will restore health to you and heal you your wounds.
0: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
1: He wounded you.
0: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
1: I will heal your wounds.
0: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே
1: 18
0: இரக்கம் செய்வான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
0: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும்.
1: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
0: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
1: Then out of them shall proceed thanksgiving and voice of
0: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply them.
0: அவைகள் குறுகி போவதில்லை.
1: They shall not diminish.
0: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
1: I will glorify them.
0: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: They shall not be small.
0: Hallelujah. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify you.
0: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
0: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
0: அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறார். நீ குறுகி போவதில்லை.
1: He will never be shortened.
0: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: He will not be afflicted.
0: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
1: They were afflicted, they will shorten to the core.
0: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள்.
1: They were oppressed so much.
0: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 30வது அதிகாரம் 20வது வசனத்தில்,
1: 20
0: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனங்கள் காணப்பட்டது.
1: And his people were under oppression.
0: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
1: The Lord's eyes upon the oppressed people.
0: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
1: He wants to save oppressed.
0: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
1: He wants so mercy for them.
0: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
1: He wants to do goodness.
0: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
1: This is the desire of the Lord.
0: ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: That's why the Lord says,
0: நான் ரட்சிப்பேன்.
1: I will save the oppressed people.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God.
0: ஆம். அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
1: In many people's life they are all oppressed.
0: அதற்கு காரணம் என்ன?
1: What is the reason?
0: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
1: In many ways they were oppressed.
0: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
1: Do you have such experience in your life?
0: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
1: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
0: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று 2 Corinthians 4:8 வாசிக்கிறோம்.
1: 2 Corinthians 4:8 we
0: read. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி.
1: From any direction you may be oppressed.
0: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
1: We will never be oppressed.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
1: They may oppress you and make you unhealthy.
0: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
1: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
0: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
1: not only the health,
0: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
1: not only the blessings,
0: மன உளைச்சல்
1: and trouble,
0: மனவேதனை
1: and trouble in your
0: heart, மனக்குமுறல்
1: and
0: மனவியாகுலம்,
1: agony,
0: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்.
1: They are oppressing you so much.
0: எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: In the midst of oppression the Lord says,
0: நீ ஒடுங்கி போகலாம்.
1: You may be oppressed.
0: நீ குறுகி போகலாம்.
1: You may be shortened.
0: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
1: I will redeem you from the cruel oppression.
0: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
0: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
1: I lost everything.
0: முன்னிருந்த எல்லாம் குறைஞ்சு போச்சு.
1: Everything is decreased.
0: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: The Lord says, fear not, you will not be shortened.
0: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
1: Many they have thoughts like this.
0: முன்னிருந்தவர்கள் என் கூட போய் இல்ல.
1: I could not be as I was.
0: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
0: நீ நினைக்கிறாய்,
1: you are thinking,
0: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
1: I don't have strength like before.
0: பயப்படாதே,
1: fear not,
0: குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
0: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி.
1: Everything may be taken off.
0: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
1: You will never be shortened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்டு ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
1: Nobody can steal the redemption of the Lord has given to you.
0: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
1: Because they oppressed you, don't think that your qualification has come down.
0: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
1: You may be crushed.
0: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
1: You may be oppressed.
0: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி.
1: Though you crush the rupees note,
0: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா ஐயோ கசிங்கி போச்சு அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அது 500 ரூபாய் தான்.
1: The 500 means it is 500.
0: அது எவ்வளவு கசிங்கி அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
1: How much
0: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
1: The value will be there.
0: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
1: Though you are oppressed or crushed and your value will not come down.
0: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: That's why the Lord says, fear not, you will not be shortened.
0: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: Fear not, you will not be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
1: That's why the Lord is giving promise in this day.
0: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
1: Why they are not shortened?
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
1: Our Lord God wants us to be multiplied.
0: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
1: Though you are multiplied,
0: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
0: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
0: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
1: I will increase you.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: That's what the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
1: Though people may oppress us,
0: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
1: Nobody can stop our God. Nobody can spoil of the goodness.
0: கர்த்தர் சொல்கிறார் எண்ணாகமம் 11:23 மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: is his hand shortened?
0: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட்
0: அல்லேலூயா, நீ குறுகி போனதுனால,
1: பிகாஸ் யூ ஆர் ஷார்டன்ட்,
0: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
1: த லார்ட்ஸ் ஹேண்ட் வில் நெவர் பி ஷார்டன்ட்.
0: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்ககிட்ட வரும்.
1: இட் கேன் பி ஸ்ட்ரெச்ட் ஃபோர்த்.
0: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
1: He can stretch forth his hand for you.
0: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
0: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
1: Through the word the Lord will
0: அந்த மோசே பார்த்து கர்த்தர் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய்ய பார்.
1: Just see whether it will happen according to my word.
0: வார்த்தையின் மூலமாய்.
1: Through the word.
0: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்.
1: Through his spirit.
0: மீகாவின் புத்தகம் 2:7
1: In Micah 2:7
0: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ,
1: that are
0: கிரியைகள் இவைகள் தானோ,
1: is the spirit of the Lord straightened,
0: செம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ,
1: this is good doings do not my words do,
0: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
1: The spirit of the Lord is not shortened.
0: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
0: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
1: His word is not shortened.
0: அவருடைய வார்த்தை,
1: His word,
0: அவருடைய ஆவி,
1: His spirit,
0: அவருடைய கரம்,
1: His hand,
0: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
1: It is never be shortened.
0: Hallelujah.
1: இந்த காலவேளையிலே, In this morning,
0: எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your condition,
0: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
1: when you call upon His name,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போ,
1: the hands of the
0: கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
1: The hands of the Lord is not shortened for the salvation.
0: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
1: the midst of your weaknesses,
0: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
1: the midst of emptiness,
0: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord sends his word and multiply you.
0: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
1: He will increase your strength.
0: ஏசாயா 40:29 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 40:29,
0: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: He will increase the strength.
0: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
1: He will multiply.
0: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பலவிதங்களிலே கசக்கி பிடிக்கிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
1: Whatever may be our oppression and the Lord is can
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியுமாக தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
1: The Lord will widen your ways.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியுமாக உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
1: The Lord is going to multiply you this month.
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமாக பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will increase your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே,
1: the millions of people are committing
0: sin. கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே,
1: the millions of people are going towards hell.
0: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
1: As the multitude, they are running towards sin.
0: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
1: And people are decreased to seek.
0: ஆனால் பாவமோ பெருகிக் கொண்டே இருக்கிறது.
1: But the sin is increasing.
0: பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது.
1: The sin is increasing.
0: அதனால தான் கர்த்தர் சொன்னார்,
1: That's why the Lord said,
0: அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
1: Let the dirt be dirt.
0: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
1: Those who are righteous, let them do righteous.
0: பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம்.
1: Those who are holy, let them be more holy.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்.
1: The Lord is making us
0: இன்னும் பரிசுத்தம்,
1: more holiness.
0: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: Many fold we have to increase in our spiritual life.
0: எரேமியா முதலாம் அதிகாரம் 11 வாசிக்கிறபடி,
1: ஜெரேமியா 1:11,
0: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள்.
1: And more than this present stage, 1000 times you will increase. More than the current situation.
0: 1000 மடங்கு நான் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார்.
1: The Lord will increase you for 1000 times.
0: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்,
1: How the Lord is going to increase you?
0: பெரும் கூட்டமாக அல்ல,
1: Not just multitudes.
0: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக பாவம் செய்ய ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: Under ignorance, people are running towards sin and towards idol worship.
0: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல,
1: Not as just multitude.
0: அது மந்தை மந்தையாக பெருகும்.
1: As the flock, it will increase.
0: ஒரு மந்தை ஒரு சபை.
1: The flock is the church.
0: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
1: As the flock, it will increase.
0: அதனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
1: That's why the Lord says.
0: எசேக்கியல் 36:37 வாசிக்கும் பொழுது,
1: எசேக்கியல் 36,
0: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
1: As the flock increases, I will increase their numbers.
0: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
1: The Lord will not increase us as the
0: மந்தையை பெருக பண்ணுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை எப்படி பெருகும்,
1: How the flock multiplies.
0: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
1: One goat will
0: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல,
1: the believer brings a lot of people, the church will increase.
0: மந்தையை பெருக பண்ணுகிறது போல,
1: as the flock increases,
0: நான் மனிதரை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: I will increase the people.
0: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: in this wonderful morning,
0: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who multiplies.
0: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
1: The vision,
0: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
1: your expectation,
0: என்னவா இருக்க வேண்டும்,
1: what should be,
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என்னுடைய ஊழியத்தை,
1: my ministry,
0: என்னுடைய குடும்பத்தை,
1: my family,
0: என்னுடைய எல்லைகளை,
1: my court,
0: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
1: Lord, you enlarge,
0: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்,
1: you have to pray,
0: Hallelujah,
1: Hallelujah,
0: Amen, கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா,
1: you come out from your circle,
0: Hallelujah,
1: Hallelujah.
0: ஏசாயாவின் புத்தகம் 54:2 வாசிக்கும் பொழுது,
1: ஐசாயா 54
0: உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து.
1: நீளமாக்கு, lengthen,
0: உறுதிப்படுத்து,
1: and strengthen,
0: நான் அதை பெருக பண்ணுவேன்,
1: I will multiply.
0: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
1: the true believer,
0: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
1: his prayer and petition,
0: அவனுடைய தரிசனம்,
1: the vision,
0: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
1: when it is multiplying vision,
0: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
1: Definitely the Lord will do the miracle.
0: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புஸ்தகத்திலே,
1: when you read
0: 4:10 அவனுக்கு இந்த தரிசனம் இருந்தது.
1: This was his vision. ஆண்டவரை
0: ஜெபிக்கும் பொழுது,
1: when he was praying,
0: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
1: He didn't pray with the
0: shock. அவன் எப்படி ஜெபித்தான்,
1: How did he pray?
0: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜபம்.
1: His prayer is enlarge my
0: coast. என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: விஸ்தாரமாக்கும்.
1: Enlarge it.
0: விசாலமாக்கும்.
1: Enlarge it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ரியாகம புத்தகத்தில் 34:24 வாசிக்கும் பொழுது
1: என்ன
0: வாசிக்கிறோம்? நான் புரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
1: I will enlarge the borders.
0: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
1: You are discouraged.
0: இனிமேல் அவ்வளவுதான்.
1: That's all.
0: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
1: I cannot step out.
0: இனிமேல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: I cannot do anything.
0: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
1: My family is like
0: that. எதிர்காலம்
1: My future is like that.
0: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: Everything is over.
0: இல்ல.
1: No.
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: The Lord says,
0: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
1: I will enlarge your borders.
0: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
1: I will enlarge your tents.
0: உன் கயிறை நீளமாக்கு.
1: I will lengthen strength.
0: உன் சிந்தையை நீளமாக்கு. அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
1: That should be our desire.
0: தாகமாய் இருக்க வேண்டும்.
1: That should be our thirst.
0: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
1: We should ask the Lord.
0: ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே.
1: Lord, you multiply.
0: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும் ஆண்டவரே.
1: Multiply our desire.
0: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே.
1: Lord, we have to be increased.
0: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே.
1: We have to be satisfied.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது,
1: when you have this kind of desire,
0: Hallelujah. நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்.
1: In Psalm 115:14,
0: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you and your family.
0: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you.
0: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply your children.
0: நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: He said, I will increase you.
0: செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ,
1: whoever is expecting,
0: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்.
1: You have to be perfect.
0: நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
1: You have to be multiplying.
0: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
1: You have to be increased.
0: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
1: That is God's wisdom.
0: உபாகமம் 6:3 மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 6:3,
0: இஸ்ரவேலே,
1: ஓ இஸ்ரவேலே,
0: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
1: and you may be well and with thee,
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு,
1: more increase,
0: ஒரு பெரிய முன்னேற்றம்,
1: great,
0: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
1: You will be increased.
0: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல,
1: David multiplying.
0: Hallelujah.
1: Day by day.
0: ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல,
1: Isaac was increased.
0: நீ வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
1: You will be increasing.
0: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
1: Day by day like David you will be increased.
0: கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: The Lord says I will multiply.
0: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
1: You will be enlarged.
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
1: You will be increased.
0: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. Hallelujah.
1: Hallelujah. Be careful to Amen. Be increased.
0: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: when we read about Isaac,
0: அவன் ஐசுரவனாகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
1: He became rich and he became
0: Alleluia.
1: Great man.
0: வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
1: He increased day by day.
0: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை.
1: Lot of tribulation.
0: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை.
1: Lot of oppositions.
0: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை.
1: Lot of shame in his life.
0: அவனுடைய அவன் வெட்டின துருவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்.
1: They covered the well.
0: ஆனால் அவனோ வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனான்.
1: But he increased day by day.
0: சத்துருக்களுக்கு ஓடுவதோமாய் எழும்புவார்கள்.
1: Maybe enemies may come.
0: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே,
1: whatever you
0: expect, ஒரு பெரிய முன்னேற்றம்,
1: progress,
0: ஒரு பெரிய வளர்ச்சி,
1: great growth,
0: நீ செழித்தோங்குவாய்.
1: You will be prosperous.
0: ஒரு செழிப்பு,
1: the prosperity,
0: காத்து கொண்டிருக்கிறது,
1: it is waiting,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord is saying.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்.
1: That is his vision.
0: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தால் போதும்.
1: And if you have that desire,
0: namak oru velai adarkettra njanam illamal irukkalam,
1: you may be not having wisdom, you may not have wisdom,
0: enta panam illaye,
1: I don't have money,
0: enkitta therumai illaye,
1: I don't have skill,
0: naan eppadi viruthi adaiven,
1: how can I be increased
0: endru nam nenikkalam,
1: we may be thinking.
0: Arumiyana devudi pillaye,
1: dear children of God,
0: aandavar enna seivar theriyuma,
1: what the Lord will do,
0: viruthi adai vendumanal,
1: if you want to be increased,
0: nivartika panna vendumanal,
1: you want to be multiplied,
0: unak aandavar adarkettra kirubigalai kodupar,
1: the Lord will give the grace.
0: புத்தகத்திலே 9 அதிகாரம்
1: 8
0: வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய
1: God is able to make all grace. He is able.
0: சகலவித வித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
1: God is able to make all grace. You may be weak.
0: ஆனால் அவர் வல்லவர்.
1: He is able.
0: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
1: You may be depressed.
0: ஆனால் அவர் வல்லவர்.
1: He is able.
0: நீ ஒருவேளை பலன் குன்றி போயிருக்கலாம்.
1: You don't have strength.
0: ஆனால் அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: நாம் அல்ல.
1: Not me.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: பராக்கிரமசாலியே.
1: Oh mighty.
0: கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல.
1: Not by your might.
0: அவர் வல்லவராய் இருக்கிறபடியினால்.
1: He is able.
0: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபை கொடுப்பார்.
1: Certainly the Lord will give grace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்கேற்ற கிருபை கொடுப்பார்.
1: He will give the grace.
0: அதே 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 2 கொரிந்தியர்ஸ் 9 and 10.
0: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
1: மல்டிப்ளை யுவர் சீட்.
0: பெருக பண்ணுகிற தேவன்.
1: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
0: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
1: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
0: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
1: வாட் ஹி கிவ்ஸ்.
0: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
1: இமிடியேட்லி வில் நாட் கிவ் தி மல்டிப்ளிகேஷன்.
0: கிருபையை கொடுப்பார்.
1: ஹி வில் கிவ் தி கிரேஸ்.
0: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்.
1: தென் ஹி கிவ்ஸ் தி சீட்.
0: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
1: யூ ஷட் நாட் பரி.
0: அந்த விதையை விதைக்கணும்.
1: ஹி ஹட் டு சோ.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அதை விதைக்கும் பொழுது
1: வென் ஹி சோ தி சீட்
0: அது முளைத்தெழும்பும்.
1: இட் வில் கம் ஃபோர்.
0: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
1: நாட் டு பரி தி திங்ஸ்.
0: விதைப்பதற்காக.
1: ஹி ஹட் டு சோ தட்.
0: உன்னுடைய தாளந்துகள்,
1: your income,
0: உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள்,
1: all grace,
0: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
1: Don't bury,
0: ஒளித்து வைக்காதே.
1: Don't hide,
0: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
1: You just sow it for the Lord.
0: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
1: Great harvest,
0: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
1: The righteousness,
0: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
1: Big harvest is waiting.
0: கர்த்தருடைய கேள்,
1: ask the Lord.
0: ஆண்டவரே, நான் யாபேசை போல,
1: like Jabez,
0: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது,
1: increase my borders,
0: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும் பொழுது,
1: and increase my borders,
0: அதில் நான் விருத்தி அடைந்து,
1: I will be multiplied.
0: ஆமென். நான் விருத்தி அடைகிறதன் மூலமாக,
1: because I multiply.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். சபையானது பக்தி விருத்தி அடையட்டும்.
1: The church will be
0: இன்றைக்கு நாம் சத்தியத்தை கேட்கிறோம்.
1: We hear the truth.
0: நாம் ஆவியிலே இன்னும் வளராதவர்களாக இருக்கிறோம்.
1: But not growing in the spirit.
0: பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனா பக்தி விருத்தி இல்லை.
1: No multiplication in our
0: கர்த்தர் என்ன விரும்புகிறார்?
1: What the Lord is interested in.
0: பக்தி இருந்தால் போதாது, பக்தி விருத்தி முக்கியம்.
1: And you have to be increased in multiplication. You have to grow.
0: விசுவாசம் இருந்தால் போதாது.
1: Not enough being
0: faith. விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கிறது.
1: Increase in your faith.
0: ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் சொல்கிறார்.
1: 2 தெசலோனிக்கேயர்ஸ் 1 and 3.
0: சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால், நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியினால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
1: And your faith is increasing abundantly.
0: எதுல? விசுவாசம்.
1: In faith.
0: உங்க விசுவாசம் பெருகுச்சுனா,
1: the faith is increasing.
0: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
1: We will be increasing.
0: உங்க விசுவாசம் பெருகினால்,
1: if your faith is increasing,
0: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
1: And there will be edification in the church.
0: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
1: You have to be increased.
0: இரண்டாவது, நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
1: Knowing knowledge of
0: Colossians
1: God.
0: முதல் அதிகாரம் 10 வசனம்.
1: Colossians 1 and 10.
0: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே,
1: increasing the knowledge of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
1: Increasing the knowledge of God.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும் பொழுது
1: when you come closer unto God
0: ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் கொடுக்கும்
1: Lord give more finance
0: இன்னும் எனக்கு பொருள் கொடுக்கும்
1: more things
0: என்று நாம் அதை ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டியதில்லை
1: need not ask for it
0: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா
1: what we supposed to ask
0: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்
1: give more faith
0: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்
1: give more hope
0: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்
1: more
0: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்கள்
1: that's why disciples prayed
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே
1: லூக் 17
0: என்ன சொல்லி ஜெபித்தார்கள்
1: what did they pray
0: increase our faith lord
1: increase our faith
0: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே
1: increase our faith lord
0: இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்
1: Jesus increase our faith
0: hallelujah
1: hallelujah
0: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு
1: there are lot of measures
0: அற்பமான விசுவாசம்
1: simple faith
0: little faith
1: little faith
0: அற்பமான விசுவாசம்
1: little faith
0: அதேனத்தில் பெரிய விசுவாசம்
1: the big faith
0: hallelujah
1: hallelujah
0: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்
1: is it little or
0: Romans
1: great
0: Romans 12ல வாசிக்கிறோம்
1: Romans
0: 12 அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்
1: we read about the measure of faith
0: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்
1: the lord is giving the measure of faith
0: உங்களுடைய விசுவாச அளவு எங்க இருக்கிறது
1: where is your measure
0: hallelujah விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை
1: the measure of faith if it is little it is not useful
0: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது
1: if it is working well it is hallelujah
0: ஆகவே இந்த காலவேளையிலே
1: in this morning
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே
1: the month of september
0: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்
1: the lord wants to multiply your faith
0: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்
1: knowing god
0: அபரிசுத்தத்திலே நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்
1: the holiness
0: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்
1: more than the present
0: thing இன்னும் 100 மடங்கு
1: 104
0: இன்னும் நான் வளர வேண்டும்
1: you will be growing
0: பிசாசு சொல்வான்
1: the love
0: ஓ நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஐட்டன் சொல்வான்
1: he will become great believer no
0: எவ்வளவு வருடங்களானாலும் சரி
1: how many years it may
0: எவ்வளவு நாளானாலும் சரி
1: how many days it may be
0: இன்னும் பரிசுத்தம்
1: more holiness
0: இன்னும் பரிசுத்தம்
1: more holiness
0: இன்னும் பரிசுத்தம்
1: more holiness
0: இன்னும் நான் வளர வேண்டும்
1: i should grow more
0: இன்னும் நான் வளர வேண்டும்
1: i should grow more
0: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்
1: the path of righteous will be shining like sun
0: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்
1: the righteous will grow like
0: ஒரு செழிப்பும் வாழ்க்கையில வரும்
1: the prophet
0: காலவேளையிலே சொல்கிறார்
1: the lord says in this morning
0: நீ குறுகி போவதில்லை
1: you never be shortened
0: நீ குறுகி போவதில்லை
1: you never be shortened
0: நீ குறுகி போவதில்லை
1: you never be shortened
0: நீ குறுகி போவதில்லை
1: you never be shortened
0: என் கை குறுகி போகவில்லை
1: my hand is not shortened
0: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை
1: my words are not shortened
0: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை
1: my spirit is not shortened
0: hallelujah
1: hallelujah
0: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்
1: i will increase your border
0: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்
1: i will increase your tent
0: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்
1: i will multiply your righteousness
0: hallelujah
1: hallelujah
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே
1: the month of september
0: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்
1: the lord is going to increase the church
0: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே
1: the acts of apostles
0: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்
1: the church was increasing like anything in the time of apostle
0: hallelujah
1: the same way it will grow
0: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்துல வந்து விட்டோம்
1: and we have come to the promise is going to be fulfilled
0: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி
1: though the sin is increasing
0: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி
1: millions may go towards the hell
0: கர்த்தர் சொல்கிறார்
1: the lord says
0: என்னுடைய ஜனத்தை
1: my people
0: நான் வர்த்திக்க பண்ணுவேன்
1: i will multiply them
0: எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 22வது வசனத்திலே
1: ஜெரேமியா 33 and 22
0: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன் வர்த்திக்க பண்ணுவேன்
1: i will multiply my servants my levites
0: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்
1: i will multiply the levites
0: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: ஆம் இந்த இந்த செப்டம்பர் மாதத்திலே
1: the month of september
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்
1: the lord will raise lot of ministers
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்
1: the lord will increase lot of ministers
0: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்
1: the lord will increase the ministers
0: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்
1: i will increase my levites
0: hallelujah amen
1: amen
0: நம்முடைய வாஞ்சையெல்லாம்
1: அவர்
0: ஆண்டவரே
1: லார்ட்
0: நீர் பெருக வேண்டும்
1: you should increase
0: நீர் பெருக வேண்டும்
1: you should increase
0: நாங்கள் சிறுக வேண்டும்
1: we should decrease
0: நீர் பெருக வேண்டும்
1: you should increase
0: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது
1: when you have that desire
0: தேவனுடைய தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்
1: the lord says
0: என் கை குறிபோகவில்லை
1: my hand is not shortened
0: hallelujah
1: hallelujah
0: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே
1: in acts
0: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்
1: they did ministry with that
0: என்ன நடந்தது
1: what happened
0: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு
1: god's name was multiplied
0: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
1: God's word was increased.
0: அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Acts 6 and 7
0: தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
1: The word of God increased.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: Amen.
1: Amen.
0: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
1: The number of disciples.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: the children of God.
0: ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: The Lord says.
0: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
1: We have to print lot of verses and
0: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
1: In different languages.
0: உலகம் முழுதும் கர்த்தருடைய வசனம் தொனிக்க வேண்டும்.
1: The lot of God's word should be
0: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
1: Nobody could stop the word of God.
0: கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
1: It is powerful.
0: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
1: It never be shortened.
0: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
1: Your word of God.
0: Hallelujah.
1: Having any.
0: உம்முடைய வேதம் குறைவற்றது.
1: Nothing is shortened.
0: அப்போஸ்தலர் 19வது அதிகாரம்
1: In Acts 19
0: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 20
0: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The word of God increased and prevailed.
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: In our lives.
0: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
1: The temptation cannot prevail.
0: கஷ்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: And
0: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Enemies cannot prevail.
0: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Satan cannot prevail.
0: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Sin cannot prevail.
0: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
1: In God's word.
0: ஆகவே ஆதி அப்போஸ்தலர் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The God's word multiplied.
0: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
1: the children of God.
0: அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம் அப்போஸ்தலர்
1: Acts.
0: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
1: Paul says.
0: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்யறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I will commit you for the word of his grace.
0: 2 கொரிந்தியர் 10 16 ல வாசிக்கும் பொழுது
1: 2 கொரிந்தியர் 10 and 16
0: உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது
1: when your faith is increased
0: மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று ஹாலேலூயா நம்பிக்கையா இருக்கிறோம்.
1: ஹாலேலூயா
0: ஹாலேலூயா
1: ஹாலேலூயா.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், இந்த கடைசி நாட்களிலே
1: in these last days
0: தேவனுடைய சபையானது
1: the church of God
0: அவரை அறிகிற அறிவிலே
1: in knowledge of knowing God
0: வசனத்திலே
1: in the word of God
0: பக்தி விருத்தியிலே
1: in the devotion
0: வளர்ந்து பெருகும் பொழுது
1: when it is increasing
0: ஹாலேலூயா ஊழியங்கள் பெருகும் பொழுது
1: when the ministry is increasing
0: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது
1: when the God
0: பெரிய விசாலம் வரும் பொழுது
1: when the widen
0: hallelujah
1: path has come
0: amen எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்
1: through the prevailing word
0: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
1: When the fullness comes all the lacks
0: நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
1: You get strength after strength.
0: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
1: The Lord will strengthen you.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே
1: The month of September
0: தேவனுடைய பிள்ளையே
1: God's people
0: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
1: The Lord is bringing all Alleluia. From the small circle.
0: நீங்கள் குறுகி போகவில்லை.
1: He will not be shortened.
0: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம்.
1: You may be small.
0: இப்பொழுது நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
1: You may be oppressed.
0: இப்பொழுது நீங்கள் மிகவும் குறுகி நிலைமையில இருக்கலாம்.
1: You may be shortened.
0: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
1: It is not God's.
0: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்.
1: The Lord who increased
0: உன் எல்லையை பெரிதாக்க வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to increase the border.
0: உன் எல்லையை பெரிதாக்குகிறார்.
1: He is increasing
0: the border. உன் குடும்பத்தை வலதுபுறமும்
1: right side
0: இடதுபுறமும்
1: left side
0: இடம் கொண்டு ஏசாயா 54வது அதிகாரம்
1: Isaiah 54
0: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: 3 you can read.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: ஏசாயா 54 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
1: You will be multiplied.
0: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து
1: from this place
0: வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்வாய், அல்லேலூயா.
1: Right and left you will be increasing.
0: இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது
1: when I started this ministry
0: ஆரம்பத்தில் இந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நம்ம இப்படி இருக்க கூடாது,
1: should not be like this.
0: வலதுபுறமோ
1: right side
0: இடதுபுறமோ
1: left side
0: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்.
1: And we have to be
0: இடம் முழுவதும் கர்த்தரை தான் நாம் மேன்மைப்படுத்தணும்.
1: We have to glorify the Lord.
0: வாஞ்சித்தார்கள்
1: they desired.
0: ஆனால் போராட்டங்கள் வந்தது.
1: Lot of tribulation.
0: எதிர்ப்புகள் வந்தது.
1: Lot of opposition.
0: குறுகி போனது போல காணப்பட்டது.
1: It was looking like shortened. Then the Lord said,
0: பயப்படாதே.
1: Fear not.
0: நீங்கள் குறுகி போவதில்லை.
1: You never be shortened.
0: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ அது நிறைவேற போகிறது.
1: The vision will be fulfilled.
0: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே.
1: The month of September.
0: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all stand?
0: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்.
1: Let us all
0: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.
1: Let us
0: இந்த புதிய மாதத்திலே.
1: The new month.
0: கர்த்தருடைய பிள்ளையே.
1: Children of God.
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்.
1: The Lord is enlarging your
0: விரிவாக்குகிறார்.
1: He is enlarging your
0: விசாலமாக்குகிறார்.
1: He is widening.
0: பெரிதாக்குகிறார்.
1: He is
0: நிரப்புகிறார்.
1: He is filling.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஓ ஹalleluya.
1: Hallelujah.
0: சின்னவன் ஆயிரமும்
1: the small
0: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
1: மாறப்
0: போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says he will become
0: mighty. உன் கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will multiply you.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Shall we all praise the Lord.
0: பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்.
1: Receive the power.
0: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.
1: Receive the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை பெருகுவது போல.
1: As the flock increases.
0: என் ஜனத்தை பெருகப் பண்ணுவேன்.
1: I will increase my
0: people. மனிதரை பெருகப் பண்ணுவேன்.
1: As the flock increases.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Hallelujah. ஹலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர கர்த்தாவே துதிக்கிற தகப்பனே ஹலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கர்த்தாவே நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரே தவற விடுவது இல்லை கர்த்தாவே ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள் ஆனாலும் கர்த்தாவே எரேமியா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே இந்த நாட்கள் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே ஆண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரப்பா அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய ஒடுக்கத்திலே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே எங்களை நீர் பெருக செய்கிறீர் எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே இதோ கர்த்தாவே உம்முடைய கை குறுகி போகவில்லை உம்முடைய ஆவி குறுகிய போகவில்லை உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரம் இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு உம்முடைய ஆவியை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை அறியல உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம் எங்களுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம் உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம் எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டையிடுகிற தேவன் அப்படியே இந்த மாதத்தில் எங்களை செய்வீராக எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன் எங்களுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவர்
2: நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இதோ நீ போய் சொல்ல, நீ மனுபுத்திரன் அல்ல, கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி, கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி, நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர், அதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உடைய கர்த்தாவே உடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பிசாசன் வெட்கப்பட்டு போக முடியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போக முடியாய், ஆண்டவரே கிரியை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கடமை உமக்கே செலுத்துகிறோம்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: விடிவெல்லியாம் நமது விண்ணப்பம் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது ஒரு விசேஷித்த நட்சத்திரம் வானில் தோன்றியது, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்தில் அது நின்றது. பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த நட்சத்திரத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நாம் தான் அந்த நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் அந்த நட்சத்திரம் பிரகாசித்தது போல நாமும் இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிப்போம். அவருடைய நாமத்தை அறிவிப்போம். ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாவோம். ஆமேன்.